கங் மின் யுக், லீ ஜோங் மின் இணையை 13-21, 21-18, 21-19 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: அனிருத் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. ஜெயில இரண்டு திரைப்படம் இன்றைக்கு வெளிவர போகுது, அதனால சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ரொம்ப அவல காத்துட்டு இருப்பாங்க.
1: ரொம்ப ரசிச்சீங்க மோகன்,
0: வித்தியாசமா
1: இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பாடல் நீங்க கேட்டதே இல்ல இதுக்கு முன்னாடி.
0: சரி, இல்ல இந்த மாதிரி படம் பாடல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பா இருக்க போது, ஏன்னா நீங்க மனசு விட்டு பேசணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தலைப்புகள்லாம் போனா உட்கார்ந்து யோசிப்போம் நம்ம.
1: ஆமா கண்டிப்பா, அதுல என்ன ஒரு விஷயம் அப்படி சொல்லும் போது உறுத்துது ஒரு மாதிரி.
0: அதாவது ஊருக்கு உபதேசம் அவங்க அப்படி பண்றது இல்ல அப்படின்ற மாதிரிதான் வந்திருக்கும்.
1: ஆமா, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. உங்க மத்தியில
0: மனிதர்கள்
1: தானே, நேரங்கள் அறிவிப்பு பண்ண வேண்டியது நம்ம கடமை.
0: சரி, அழைத்து சொல்லுங்க.

0: இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்விய முன் வைத்திருந்தோம்.
1: ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி யாராவது உங்க மத்தியில இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: பேர் சொல்ல விரும்பல.
1: ஓ, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தோட வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க,
0: யார் அப்படி இருக்கா?
2: என்னோட மாமியார் தான்.
0: என்ன
1: பண்ணுவாங்க
2: அவங்க? வந்துட்டு ரொம்ப சாங்கியம் பாக்குறது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதுவும் செஞ்சா, இல்ல ஊர்ல யாராவது செஞ்சாங்கன்னா ரொம்ப அதெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க விஷயத்துக்குன்னு வந்தோடனே அதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஈவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா இது செய்யணும் அது செய்யணும்னு வாங்க. அவங்க அவங்க மகளுக்கோ இல்ல அவங்க அவங்க சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரினா அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுவாங்க.
1: சீரியல்ல பாக்குறது நிஜத்திலேயே நடக்குது.
2: ஆமா ஆமா ஆமா, அது வந்துட்டு நம்ம ஆதங்கத்தை வெளியும் சொல்ல முடியாம
1: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பொருளோட வந்திருக்கும். உங்களுடைய நம்பிக்கை ஒளி என்ன?
0: கனவு என்ன? உங்க ஆசை என்ன?
2: என்னோட ஆசை வந்து வாழ்க்கை வந்து என்னைக்கு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை விட முதல்ல நிம்மதியா இருக்கணும்.
0: மகிழ்ச்சியா இருங்க.
2: என்னோட ஆசை வந்து

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
2: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
1: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
2: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
3: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சி இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
4: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸிங்கும், எல்லாரும் பிளஸிங்கும் இருந்து அதே பெரிய நம்பிக்கை தானே.
5: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
6: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். பழகார் கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: கேட்டிருக்கீங்களா
1: வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த வருடம் தீபாவளி கருப்பொருளாக நாம வந்து இதை தொடங்கியிருக்கோம். இந்த வாரம் தான் நம்ம அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருந்தோம். நிறைய அழைப்புகள் வந்து ஒவ்வொரு நாளும் நேர்கிட்ட நம்ம நிறைய கதைகள் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது அவங்க கனவுகளை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குங்க.
1: அதாவது ஒரு விஷயத்துல ஒரு வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டம் போகணும்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்ம இந்த விஷயத்த சாதிக்கணும், இதை நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் இல்லையா. மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இதைத்தான் நாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை ஒளியை உங்க மனசுல ஏற்றணும் அப்படின்றது
0: கருப்பொருளோடு
1: வந்து நம்ம வந்து 1000 விளக்குகள் பத்தி நம்ம பேசின நேரத்துல 1000 நேயர்கள் 1000 ஆசைகள் அப்படிங்கற ஒரு விஷயம் இப்ப நேயர்கள்ட்ட எல்லாம் கேக்குறோம் இல்லையா. 1000 அழைப்புகளை நம்ம எடுக்கிறோம். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அழைப்புகளுக்கும் கடைசி நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம். நம்பிக்கை ஒளி, உங்களோட நம்பிக்கை என்ன நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் கணக்குல சேருது. இப்ப நீ பேசின நேயர்கள்லாம் அந்த 1000-ல் ஒருவர்.
0: ஆமா, அந்த ஆசைகள் கூட நம்ம மின்னலப்படைய சமூக வலைத்தளங்கள்ல கூட காணொலியா வந்து பதிவிடுறோம். நிறைய நேர்கள் வந்து நிறைய கனவோடு இருக்காங்க, அவங்க ஆசைகளை நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அதுல இருந்து சில ஆசைகளை வந்து நம்ம தேர்வு பண்ணி அதை மின்னலப்படைய சமூக வலைத்தளங்கள்ல இன்றைக்கு அதன் முதல் காணொலி AI காணொலி வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க வந்து தாராளமா அங்க வந்து பாக்கலாங்க.
1: ஆமா, 11 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்க.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இங்க இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆமா, அதாவது ஊருக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
1: நம்ம சுத்தி ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. ஆனா அது அவங்க அவங்க ஃபேமிலின்னு வரக்குள்ள அது வந்து அது அவங்க அங்க அப்ளை பண்ண மாட்டாங்க.
0: சரி சரி, குடும்ப ஆலோசனை பண்ணும் போது கொஞ்சம் மாற்றம் காட்டுறாங்கன்றீங்க.
1: ஆமா ஆமா,
2: இது எப்போதும் நடக்கிறது தானா இல்ல இவங்க பார்த்தாலும் இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரியா?
1: அது பொதுவா நடக்கிறது தான்.
2: வாழ்க்கையில பெரிய நம்பிக்கை இது நடக்கணும் கை கூடி வரணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
1: இந்த வருஷம் என்னோட பிக்கஸ்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா நம்ம மே ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள அந்த சக்சஸ்ஃபுல்ன்ற வார்த்தைக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் நிக்கணும், அதாவது அந்த பேரு தெரியணும். என் ரெஸ்டாரண்ட் பேரு சொன்னாலும் எல்லாத்துக்குமே தெரியணும். அதுதான் வந்துட்டு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை.
2: சொல்லிட்டீங்க இல்லங்க, நல்லபடியா நடக்குங்க, வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: Tiger ka ako. At sumayindan na dyan.
1: இந்த நிகழ்ச்சியில இந்த ஊருக்கு உபதேசம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க அதை வந்து பின்பற்ற மாட்டாங்க. பொதுவாகவே இந்த ஆலோசனை அல்லது அறிவுரை கொடுக்கறது அப்படின்றது இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம வீட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து அறிவுரை கொடுப்பாங்க. இப்ப வேலை இடத்துல கொடுக்கலாம், இல்ல நட்பு வட்டத்துல கூட சில பேர் வந்து ஏதாவது ஒரு அனுபவம் பெற்றிருப்பாங்க, அவங்க அறிவுரை சாதனை அதிகமா கொடுப்பாங்க.
2: சரி, நல்ல அறிவுரையா இருந்தாலும் பரவாயில்ல, தவறான அறிவுரை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒருத்தவங்களை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற சிலர் இருக்கலாம். அந்த அறிவுரையே கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இந்த அறிவுரை கொடுக்க பிடிக்கிற சில பேர் என்ன சொன்னாங்க, அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளாங்க
1: குறைவானவர்களும் நம்ம அதே மாதிரி நடந்துக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க.
2: அதாவது பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, அறிவுரை கேட்டால் மட்டும் கொடுங்க, கேட்கலன்னா கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதை பெறுவதற்கு அவங்க தயாரா இருக்கணும். என்னுடைய பிரச்சனையோட ஆழம் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால அவங்க என்ன எங்கிட்ட சொல்லிட போறாங்கன்ற ஒரே விஷயம் தான் நிறைய பேர் மனசுக்குள்ளார போகுதான்.
1: ஆமா, அதனால இப்போ கேட்பதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சான் போவனா.
2: ஆமா,
1: யாராவது என்ன சொல்ல வராங்கன்றது அந்த கேட்கும் திறனும் வந்து இப்ப ரொம்ப, இது வந்து ஒரு ஆய்வுமே சொல்லுது, ரொம்ப குறைவா லிசன் பண்றாங்க. அதனால ஒருத்தவங்க ஒன்று சொல்லும் போது என்னமோன்னு இருக்கும்ல,
2: நடக்குதுன்னு
1: சொல்றோம்.
2: புரிஞ்சுக்கோங்க
1: வேண்டிதான். ஆமா.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க மலேசியால. நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வா.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: நாட்டிற்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் தேவை. தமிழ் மொழி தேர்வு பாடம் மட்டுமன்று அடுத்த தலைமுறையினருக்காக காக்கப்படும் சொத்து. வணக்கம், சலமலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள், கடைநிலை தொழிலாளர்கள் உள்ளிட்ட மக்களின் சிக்கல்களில் அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைவர்கள் நாட்டிற்கு அவசியமானவர்கள் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கல்வி தேவைகள், பல்கலைக்கழக மாணவர்களின் நலன், குறைந்த வருமானம் பெறும் அரசாங்க பணியாளர்களின் ஊதியம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் தலைவர்கள், விவசாயிகள், வாடகை வண்டி ஓட்டுநர்கள், மீனவர்களின் நல்வாழ்வினையும் புரிந்து கொள்ள வேண்டும் என நிதி அமைச்சருமான அவர் சொன்னார். இந்நிலையில் நிதி உதவி வழங்கப்படும் அனைத்து தரப்பினரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எந்தவொரு தொழிலையும் அரசாங்கம் தாழ்வாக கருதவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை சிலாயாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களோசை நாளிதழின் மூத்த செய்தி ஆசிரியர் ராஜன் பூபாலனுக்கு பிரதமர் வேண்டிய உதவிகள் வழங்கினார். மூளையில் ஏற்பட்ட இரத்த உறைவால் அண்மைய சில நாள்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பி ஆர் ராஜனை பிரதமர் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தமது சார்பில் நேரில் சென்று சந்தித்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் விரைவில் குணமடையவும் இக்கட்டான இச்சூழல் அவரது குடும்பத்தினர் தைரியத்துடன் கடக்க வேண்டும் எனவும் அப்பதிவில் பிரதமர் இடுகையிட்டிருந்தார். 2026 தமிழ்மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டம் வாயிலாக நாடு முழுவதும் தமிழ்மொழி தேர்வெழுதும் 7,897 எஸ்பிஎம் மாணவர்களும் 793 எஸ்டிபிஎம் மாணவர்களும் பயனடைவர் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீயா ரமணன் தெரிவித்துள்ளார். குடும்ப பின்னணி பாராமல் அனைத்து மாணவர்களும் சிறப்பு தேர்ச்சி பெற வாய்ப்பளிக்கும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். அதுமட்டுமின்றி இந்திய சமூகத்தின் கல்வி மேம்பாடு மீது மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டிற்கு சான்று பகர்வதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை தமிழ் மொழி வெறும் தேர்வுக்கான பாடம் மட்டுமன்று, மாறாக மொழி பண்பாடு அடையாளத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு இட்டுச் செல்லும் சொத்து என டாக்டர் ஸ்ரீயா ரமணன் வலியுறுத்தினார். இவ்வேளை 2026 தமிழ்மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 8,690 எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வெழுதவுள்ள இந்திய மாணவர்கள் உதவிகளை பெற்றுள்ளதாக இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தெரிவித்துள்ளது. 9,680 ரிங்கிட்டை உட்படுத்திய இத்திட்டத்தின் கீழ் தமிழ்மொழி கற்றல் கற்பித்தலுக்கு வலுவூட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. கல்வி அமைச்சுடன் இணைந்து நடத்தப்படும் இத்திட்டம் மாணவர்களை தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் வேளை தமிழ் மொழி பாடத்தை மிக ஆழமாக அணுகி சிறந்த தேர்ச்சி பெற வழி ஏற்படுத்தியுள்ளதாக மித்ரா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது போல பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மடானி உணவு திட்டம் தற்போது பாலிடெக்னிக்கிற்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். இதன் வழி நிதிச்சுமையால் மாணவர்கள் பட்டினியால் பாடும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு வறிய நிலை மாணவர்களின் உணவு போன்ற அடிப்படை தேவைகளை விரிவாக பூர்த்தி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டினை குறிக்கின்றது என அமைச்சர் சொன்னார். இவ்வாண்டு ஜூலை மாதம் வரையில் தரவு மைய பணிக்குழு டிசிடிஎஃப் கீழ் 225.97 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 27 தரவு மைய திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இக்காலகட்டம் வரை அனுமதிக்கப்பட்ட 84 தரவு மைய திட்டங்களின் ஒரு பகுதி இதுவாகும். இந்நிலையில் ஜொஹோரில் 16, ஸ்லாங்கூரில் 10 உட்பட நிகிரி சிம்பிலானில் ஒரு மையமும் அமைக்கப்படும். இந்த தரவு மையம் வாயிலாக 4,053 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவற்றில் 3,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் மின், இயந்திர, பொறியியல், இணைய பாதுகாப்பு உட்பட தரவு மைய செயல்பாடுகள் பராமரிப்புகளை உட்படுத்தியிருக்கும். நெகிரிசம்பிலான் ஆட்சியாளரை உட்படுத்திய விவகாரத்தில் தலையிடவோ அதனை அரசியலாக்கவோ வேண்டாம் என மலாய் ஆட்சியாளர்கள் அனைத்து தரப்பினருக்கும் வலியுறுத்தியுள்ளனர். இவ்விவகாரத்தை மாநில சட்டத்திற்கும் பாரம்பரிய வழக்கத்திற்கும் ஏற்ப தீர்வு காண விட்டுவிடும்படி அரச முத்திரை காப்பாளர் தன் ஸ்ரீ ஷைட் டேனியல் ஷைட் அகமது குறிப்பிட்டுள்ளார். கருத்து வேறுபாடுகள் இருப்பின் அவை 1959 நெகிரிசம்பிலான் அரசியலமைப்பின் கீழ் கலந்தாலோசனை உட்பட பண்பான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். இவ்வேளை அதிகார போராட்ட நோக்கங்களை நிறைவேற்ற இச்சிக்கலை ஆதரவை திரட்டும் கருவி உட்பட செல்வாக்கை அதிகரிக்கும் களமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் மலாய் ஆட்சியாளர்கள் வலியுறுத்தினர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம். மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: கத்தோலிக்க தலைவர் போப்லியோ ரோமில் இவ்வாரம் புற்றுநோய் அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதை தொடர்ந்து அவர் விரைந்து நலம் பெற பிரார்த்தனை செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு மிகவும் தீவிரமானது. எனினும் தற்போதைய நவீன மருத்துவ முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளதால் அதிலிருந்து போப்லியோ மீண்டு வர இயலும் எனும் நம்பிக்கை வலுவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரிசோனாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் இருவகை ஏவுகணை சோதனையை மேற்கொண்டதாக அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் KCNA தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஜப்பான் கடல் என்றழைக்கப்படும் கிழக்கு கடற்பகுதியில் அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அது கூறியது. நீருக்கடியில் செயல்படும் போர் அமைப்புகளின் தற்போதைய செயல்பாட்டு தயார் நிலையை ஆய்வு செய்வதை இந்த சோதனை நோக்கமாக கொண்டுள்ளது. வட தென்கொரியா இடையில் பலத்த பாதுகாப்பு மிக்க எல்லையில் நிகழ்ந்த கண்ணிவெடி சம்பவத்தால் வாரக்கணக்கில் பதற்றம் நிலவி வரும் வேளை இந்த ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கருங்கடல் கரை கப்பல் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட திருகுருதி தாக்குதல் குறித்த விசாரணையை ரொமானியா மேற்கொண்டது. யுக்ரைன் போரின் அண்மைய தொடர்ச்சியாக கடந்த வாரம் முதல் ரொமானியா உள்ளிட்ட அண்டை நாடான பல்கேரியா கடற்பகுதியில் ரஷ்ய திருகுருதிகள் பல கப்பல்களை தாக்குவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக அண்மையில் யுக்ரைன் எல்லை அருகே உள்ள சலினா கடற்பகுதியில் கொமோரோஸ் தீவின் கொடியை ஏந்திய யாரா ஜே கப்பல் தாக்குதலுக்கு ஆளானதை தொடர்ந்து ரொமானியா மீட்புக்குழுவின் விரைந்து உதவியதாக ஓர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உருகுவேவில் தரவு தளம் ஒன்றை நிறுவ ஸ்பானிஷ் நிறுவனமான சொலாரியா சுமார் 5.7 பில்லியன் டாலரை முதலீடு செய்யவுள்ளதாக மாண்டிவீடியோ தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான உருகுவே தனது மின்சார தேவையில் 98% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்தே பெறுகிறது. இந்நிலையில் சூரிய ஆற்றலில் இயங்கும் அந்த திட்டத்தை முன்னெடுப்பது நாட்டின் வரலாற்றில் முக்கிய மைல்கல் என அந்நாட்டு அதிபர் யமாடு ஓர்சி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த முதலீடு லத்தீன் அமெரிக்காவின் உறுதியான மக்களாட்சி நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் உருகுவேவின் நிலைத்தன்மையை பறைசாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு டென்மார்க் பொதுப்பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் இணையினர் ஏரன் தாய் யாப் ரோய்கிங் காலிறுதிச் சுற்றுக்கு தேர்வாக மற்றொரு தேசிய இணையான ஏரன் சியா சூஹுயிக்கை எதிர்கொள்வர். முன்னதாக நடைபெற்ற இரண்டாம் சுற்றாட்டத்தில் ஏரன் தாய் யாப் ரோய்கிங் தென்கொரியாவின் காங் மின் யோக் லீ ஜோங்மின் இணையை 13-21, 21-18, 21-19 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டனர். இவ்வேளை நாட்டின் கலப்பு இணையினர் கோ ஜுன்வர் ஷெவன் லை ஜெமி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் அமெரிக்காவின் செக் ஜிஹி பிரான்செஸ்கா கோபேட்டை 21-15, 21-13 என நேரடி செட்டில் வீழ்த்தினர். நாட்டிற்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் தேவை. தமிழ் மொழி தேர்வு பாடம் மட்டுமன்று அடுத்த தலைமுறையினருக்காக காக்கப்படும் சொத்து. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: உங்களோட
0: பகிர்ந்து கொள்ள காத்துட்டு ஒரு பாடல் வரட்டும், பாடலுக்கு பிறகு இன்னும் பேசலாம்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. முதலில் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு சந்திப்பும் இடம்பெற தர காத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா, இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா, அதாவது மலேசிய உயர் நெறி கழக உறுப்பினர் திரு லோகநாதன் வீராசாமி வந்திருக்கிறாரு. வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேங்க.
1: தீபாவளி ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்?
2: ஒரு மாசம் கூட சந்தோஷமா இருக்குது. இப்ப முறுக்கு பலகாரம்லாம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில சில பலகாரங்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இப்ப ஈடுபட்டுகிட்டு இருக்கோம்.
0: முதல் பலகாரம் வாங்கிட்டு தான் அடுத்தடுத்து வேலையை
1: பார்க்க முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க.
2: முயற்சியில ஈடுபட்டு துணிமணிகள் வாங்குறது அப்படிலாம் பல பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ரிட்டையர் பண்ணியாச்சு. இருந்துட்டாலும் அந்த தேசிய உயர்நெறி கழகத்துல ஒரு உறுப்பினரா தொடர்ந்து பணியாற்றிக்கிறதுனால அவங்களுக்கும் என்னோட முடிஞ்ச வரைக்கும் என்னோட சேவைகளை செய்து கொண்டு இருக்கு.
0: வந்த உடனே இந்த பண்பாடு குறித்து நீங்க அதிகமா வலியுறுத்திருந்தீங்க, அதையொட்டி புத்தகம் வெளியிட்டு இருக்கீங்க. இப்போ அதை சார்ந்த ஒரு ஒரு இதுலதான் வந்து நீங்க ஒரு உறுப்பியம் பெற்று நிறைய பேருக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? முதல்ல இதை பற்றி சொல்லுங்க. இந்த மலேசிய உயர்நெறி கழகம் அப்படின்றது எதை உணர்த்துது, எது இதுக்கு தோற்றுவிக்கப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: உண்மையிலே இது இதுதாங்க அடிப்படை. ஏன்னா உயர்நெறின்னு சொல்றப்ப வந்து இரண்டு கூறுகளை அடிப்படையாக கொண்டது. ஒண்ணு நல்லொழுக்கம். நீங்க நல்லொழுக்கம்னு பாத்தீங்களாக்கா, நீங்க வந்து பெரியவர்களை மதிக்கிறது, இனிமையாக பேசுவது, பார்த்தா புன்சிரிப்பு, அப்புறம் வந்து வேலை கொடுத்தாக்கா சரியான டைம்ல செஞ்சு முடிக்கிறது, இந்த மாதிரியான சில நல்லொழுக்கங்கள்லாம் மனிதர்கள்ட்ட இருக்கணும் பாருங்களேன். அந்த நல்லொழுக்கங்களை வந்து நீங்க தினந்தோறும் உங்களோட வாழ்க்கையில வந்து பயன்படுத்தி கொண்டே வந்தீங்களாக்கா, எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம நல்லொழுக்கத்தை தொடர்ந்து நீங்க உங்களோட வாழ்க்கையோட பயணித்துக்கிட்டு இருந்தீங்களாக்கா, அது வந்து உயர்நெறி பண்புகளாக மாறும் பாருங்க. உயர்நெறி பண்புகள் ஆயிட்டாக்கா நீங்க ஒரு உயர்ந்த மனிதராக ஆயிருவீங்க. அப்ப உயர்நெறி நல்லொழுக்க பண்புகளை அன்றாட வாழ்க்கையை இடைவிடாமல் நம்ம நிலையாக கடைபிடிக்கும் போது நம்ம வந்து ஒரு நல்லொழுக்க பண்புகளோட உயர்நெறி பண்புகளை உயர்ந்து மிளிரும் பாருங்க. அப்ப என்னன்னாக்கா, நீங்க அடிப்படையில சுருக்கமா சொல்றதா இருந்தாக்கா, ஓ நம்மள சொல் சொன்னால் மனதால் சொல்லால் செயலால் இந்த மூணும் உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கணும். மனதுல நீங்க நினைக்கிறதும் நீங்க சொல்றதும் அது வந்து செயல போடுறதும் அப்படி அது கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அது இடைவிடாமல் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கா, நீங்க வந்து ஒரு உயர்நெறி குடும்பத்தை சார்ந்துருவீங்க பாருங்க. இப்ப நம்மளுக்கு இருக்கிற சவாலே அதுதான். அதை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம்.
1: இப்போ நம்மளுடைய மலேசிய உயர்நெறி கழகம் அப்படின்னு சொல்லுவது இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா பாத்தீங்கன்னா பிரதமர் துறை அமைச்சின் கீழ் இயங்குது இல்லையா? அது பொதுவாகவே இந்த மாதிரியான உயர்நெறி கழகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நினைச்சுக்காங்க அரசாங்கத்துக்கு சார்ந்தவங்களுக்கு தான் அப்படின்னு
2: தேசிய உயர்நெறி கழகம் 2004 வந்து தோற்றுவிக்கப்பட்டதுங்க. அப்ப வந்து நம்ம பிரதமராக இருந்த துன் அப்துல்லா அஹமத் படவி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, இது வந்து அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் உயர்நெறிகள் போதிக்கிறது கிடையாது, நம்ம மலேசியர்கள் அனைவருக்குமே பொருந்தும். ஆக குடும்ப அமைப்பு, சமூக அமைப்புகள், அப்புறம் என்ஜிஓஸ், அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அரசியல்வாதிகள், அப்புறம் பொருளாதார தொடர்புடையவங்க அனைவருக்குமே உகந்த ஒரு திட்டமாக உயர்நெறி கழகம் வந்து செயல்படுத்தணும். அப்போ உயர்நெறி கொள்கைகளை வந்து அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஏன்னாக்கா அவர் காலத்திலே பாருங்க, நம்ம அளவுக்கு உயர்ந்த கட்டிடங்கள்லாம் கொண்டிருந்தோம். கட்டிடங்கள் பெருசா இருந்தாலும் மனிதர்களோட மனம் வந்து சின்னதாக போய்கிட்டே இருந்தது. சின்னதா போகுதுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இது என்னோட, இது நான் உன்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு போட்டி, பொறாம, பொய் சொல்றது, அப்புறம் ஜேலசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில ஏன்னா குறையான நெறிகளை கொண்ட பண்புகளை வந்து மனிதர்கள் மத்தியில அதிகமா இருக்கிறத பிரதமர் அன்றைய பார்த்தாரு. அதனாலதான் இதெல்லாம் போற்றி இதெல்லாம் நம்ம வந்து அகற்றி இறை வழிபாட்டை எப்படி ருக்குன்னுகாரால வந்து இறை வழிபாட முக்கியத்துவமா கொடுத்து அந்த கோட்பாடை வகுத்தாங்களோ அந்த அடிப்படையிலேயே இந்த உயர்நெறி கழகத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் என்ற ஒரு முன்னத நோக்கத்துலதான் அவங்க ஏற்படுத்தினாங்க.
0: ஆமா, ஆக நல்லது ஒரு நோக்கத்துக்காக இது நாடு தழுவி நிலையில வந்து இப்போ செயல்பட்டு வருது. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஒளியேற்றுவோம் சார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆசை, ஒரு கனவு எல்லாம் இருக்கும் இல்லையா? என்ன அது சொல்லுங்க, கேட்க காத்துட்டு இருக்கோம்.
2: இல்லை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நான் வானொலியிலும் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன். நம்பிக்கை ஒளின்றப்ப வந்து என்னோட அருமை மனைவி அழைத்து கொண்டு உலக பயணம் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ளணும்
0: அப்படியா
2: அப்படின்றதுல வந்து நாங்க ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல இருக்கோம்.
1: தீர்க்கமான ஓய்வு பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு சார்?
2: ஓய்வுன்றது இது வரைக்கும் கிடையாது, தொடர்ந்து அந்த இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு. 2018 நான் நம்மளோட இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டில எக்ஸ்டென்ஷன் 2 கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 2020 அங்க நின்னேன் வேலை விட்டு. அப்புறம் 2022 HRD கோப்பில் வந்து அங்கேயே நான் பணி புரிஞ்சேன். ஏன்னா எப்படி அந்த வேல்யூஸோட அந்த அவங்க வந்து பாடத்திட்டங்களை தயாரிக்கிறாங்க போன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை எனக்கு வேலை கொடுத்தாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த 2 முடிச்சுட்டு இப்போ அந்த தொடர்பான ட்ரைனிங்கு பயிற்சிகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதோட சேர்த்து மற்ற பணிகள்லாம் நான் செஞ்சு கொண்டு இருக்கேன்.
0: அதோட சேர்த்து இந்த ஒரு ஆசையும் இருக்கு,
1: சுற்றுலா சீக்கிரமா போயிட்டு வாங்க, இன்னும் நீங்க போயிட்டு வந்திருந்திருக்கணும்.
2: இப்பதான் காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கோம்.
0: அப்படியா? சரியாக நல்லதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நீங்க சீக்கிரம் உலக பயணம் போவோம். ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் இன்றைக்கு மற்றும் ஒரு சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்றைக்கு திரு லோகநாதன் வீராசாமி அவர்கள் வந்திருக்காங்க. மலேசிய உயர்நெறி கழக உறுப்பினர் வந்து வந்திருக்காங்க.
1: சரியா, அடுத்ததா சார், நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் கல்ச்சுரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நியாஸ்னு சொல்றோம், அங்க தேசிய உயர்நெறி பண்பாட்டை வளர்ப்பதற்கு அவங்களுடைய அணுகுமுறை என்ன, இது எப்ப தொடங்கப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் அறிமுகம் சார்.
2: இந்த உயர்நெறிகள் வந்து ஒரு மனிதருக்கும் ஒரு நாட்டுக்கும் ரொம்ப முக்கியன்றதை நம்மளுடைய பிரதமர் வந்து நல்லா உணர்ந்தாருங்க. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இதை உணர்ந்து இதை படிப்படியாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னாக்கா இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா 2004 ஆரம்பிச்சு, பட்டு பிளான் இன்டெகிரிட்டி நேஷனலும் அது தொடக்கி வைக்கப்படுது. அதோடு நின்று விடாமல் தொடர்ந்து நியாஸ் அவங்க சொன்னது மாரி நியாஸ் வந்து தேசிய லெவலில் வந்து மக்களுக்கு இடையில வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாக்கா அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதற்கான வழிமுறையில் அமைத்து கொடுத்தவரே வந்து நம்மளோட மண்புமு பிரதமர் அவர்கள் தான். அதோட முக்கிய நோக்கம் நீங்கள் பார்த்தீங்களாக்கா, மலையில ஸ்ட்ராட்டஜி பொம்புட இன்டெகிரிட்டி நேஷனோட முக்கிய நோக்கம் வந்து பண்பு நலனை வளமாக்க வேண்டும். அப்போ வந்து பண்பை வந்து ஒரு வாழ்வியல் பண்பாடாக ஆக்கிட்டீங்களாக்கா இது ஒரு நேச்சுரலா. ஏன்னா சில நாடுகள் இருக்காங்க பாருங்க, அவங்க நாட்டில் நீங்க பாத்தீங்களாக்கா இந்த லஞ்சனாக்கா என்னன்னு கேட்பாங்க. ஏன் நான் லஞ்சம் கொடுக்கணும், ஏன் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குற நாடுகளும் இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்க மத்தியில் வந்து இந்த பண்பு நலன்கள் வந்து அப்படியே நல்லா அப்படியே ஊறிடுச்சு, மனதிலையும் எண்ணத்திலையும் ஊறினதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடணுன்ற ஒரு அக்கறை கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அது ஒரு சவாலாகவே இருக்குது, மிரட்டலாகவும் இருக்குது. ஆக இந்த சூழ்நிலையை களைவதற்கு இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா வாயிலாக சிஸ்டம்

0: மக்கள் ஒரு பண்பாடான நாடாக மலேசியா உருவாகிச்சுனாக்கா மக்கள் மத்தியில் வந்து இந்த இது ஒரு உயர்நிலை வந்து பண்பாடாக ஆயிடுச்சுனாக்கா அங்கே நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த டைம்ல நீங்கள் வெளியே போகலாம் வரலாம். யாருக்கும் நீங்கள் வந்து சில நாடுகளுக்கு நானும் போயிருக்கிறேன், குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த நாடுலாம் நீங்கள் பஸ்ல ஏறினீங்களாக்கா யாரும் வந்து இந்த டிக்கெட்டு கலெக்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அந்த பொக்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு பொட்டி இருக்கும், அதில் காசை போட்டு அதுக்கான காசை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். இது வந்து உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு.
1: ஆமா,
0: நீங்க உண்மையா இருக்கிறீங்களான்னு உங்களை பொறுத்தது, அவங்க யாரும் செக் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரியான சூழ்நிலையில உள்ள மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போறப்ப நம்ம யாரும் கலெக்டர் இல்லையா, இந்த டிக்கெட் கலெக்டர் எல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். அப்பதான் மகன் சொன்னாரு, அவர் அங்க படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல மகன் படைய சொன்னாரு, இல்லப்பா இங்கெல்லாம் அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம அவரு கோயின்ஸ் எல்லாம் முதலே செக் பண்ணிக்கிட்டாரு, போதுமான கோயின்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு. இல்லைனாக்கா பஸ்ல பத்தாது, அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம சரியா போடணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பண்பாடு மனிதர்களுக்கு வந்துருச்சுனாக்கா மலேசியர்கள் மத்தியில இந்த பண்பா வாழ்வியல் ஒரு பண்பாடாகவே ஆயிடுச்சுனாக்கா உயர்நெறிகள் கொண்ட சமுதாயமே நம்ம ஐட்டமாக்கா நம்ம பிள்ளைங்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதுல. இப்போ பாருங்க, இந்த பிள்ளைங்களை கண்டாக்கா இந்த என்போன் கொடுக்கறதுக்கு கூட நம்ம பயப்படுறோம். ஏன்னா அதுக்கான பல விதமான சட்டங்களும் வருது. சட்டங்களை வர வர பையன் வந்து திருட்டுத்தனமாக பார்க்கறதுக்கான ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு ஒரு சட்டன்றது வந்துங்க மனதனை திருத்துறதோட நின்று போயிடும். ஆனா இதை வந்து வாழ்வியல் பண்பாடா ஆக்கிட்டீங்களாக்கா, உயர்நெறிகளை வந்து பண்பாடாவே நீங்க ஆக்கிட்டீங்களாக்கா இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணும். அவன் கையில கொடுத்தா கூட அவன் அந்த பாடத்திட்டத்தை மட்டும் பார்த்துட்டு வச்சிருவான்.
1: ஆமா,
0: மத்ததுக்கெல்லாம் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட அந்த கொள்கை இருக்கும் பாருங்க, அந்த உயர்நெறிகள் அவனை வளர்க்கும். அதுக்கு அந்த அடிப்படையில் தாங்க நம்மளோட பிரதமரோட முயற்சியில இந்த நியாஸ்ன்றது வந்து ஜூன் மாதத்துல, கடந்த ஜூன் மாதம் வந்து தொடக்கப்பட்டது. இதை வந்து இந்த நியாஸ் வந்து செயல்படுத்துறதுக்கு இன்ஸ்டிடியூட் இன்டிகிரேட்டிவ் மலேசியா இருக்குது. இன்ஸ்டிடியூட் இன்டிகிரேட்டிவ் மலேசியா தேசிய உயர்நெறி கழகம், அது ஜலாண்டூத்தால இருக்கு பாருங்க. அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலையும் தனியார் துறை ஊழியர்கள்ட்டையும் அப்புறம் பொருளாதாரம் சமூக அமைப்புகள் என்ஜிஓன்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க பள்ளிக்கூடங்கள் அப்புறம் கிண்டர் கார்டனு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, நான் உண்மையா நம்ம கேட்டுக்கிறது என்னன்னாங்க, நீங்க இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இறை நம்பிக்கைன்னு சொன்னாக்கா என்னங்க, அந்த வேல்யூஸ் அடிப்படையில் தானே உங்களோட இறை நம்பிக்கை வருது. அந்த வேல்யூஸ் வந்து அது வந்து அதோட கலந்து உங்களோட தொழில சேர்த்துருங்களேன்.
1: ஆமா,
0: இப்ப கால சாமி கும்பிட்டு வரங்க, சாமி கும்பிட்டு வரப்ப என்ன சொல்றேன், என்னோட வேலை வந்து சிறப்பா நடக்கணும்னு. இங்க வந்ததுமே உட்காந்துக்கிட்டு வேலையை பார்க்காம பஞ்ச் பண்ணிட்டு வேலையை பார்க்காம அப்பதான் வந்து பஞ்ச் பண்ணிட்டு தண்ணி குடிக்க போறது, அரை மணி நேரம் கழிச்சு வர்றது, அப்புறம் வந்து வந்துட்டு அப்புறம் 12 மணிக்கு திருப்பி வெளியே போறது சாப்பாட்டுக்கு. அப்ப உங்களோட ஊதியம் வந்து மாச கடைசியில போய் செக் பண்றேன், சம்பளம் போட்டாங்களேன்னு 25-27 போய் செக் பண்றோம். ஆனா மனசாட்சி தொட்டு கேளுங்க, நீங்க செய்யறது உண்மையில சரியா? ஏன்னா இறை நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் படுக்க போறப்ப நம்ம வந்து ஆண்டவா ரொம்ப நன்றி, நீ வேலை செஞ்சு நல்லா கரெக்டா செஞ்சிட்டேன் அப்படின்னாக்கா அது உண்மையா? இறைவனுக்கே தெரியும் நீங்க போய் சொல்லிட்டு படுக்கிறீங்கன்ற இந்த மாதிரியான பண்பாடை வந்து நம்ம இதை ஒரு பண்பாடாக ஆகிட்டோமாங்க. யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வேலைக்கு வந்ததுமே இன்றைக்கு 7:30 நான் என்னோடய கடமையை ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒழுங்காக உட்காந்து என்னோடய வேலையை செய்வேன். அப்புறம் 12 மணிக்கு தான் என்னோடய லஞ்ச் டைமு, நான் லஞ்ச் டைமுக்கு போவேன், 2 மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்ற இந்த மாதிரியான,
1: ஏன்னா
0: பண்பாட்டை வளர்க்கணுன்றது தான் இதோட முக்கிய
2: வெளிச்சம் போட்டு சொல்லிட்டு இருக்காரு.
1: நேர்காணல் பண்றதெல்லாம் தாண்டி மனசார பேசுறதுன்னு
2: தானே
1: பாத்துக்கிட்டு இருக்க
2: அப்படின்னு, அதுவும் அவர் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வரீங்க தானே, மனசார பேசணும் தானே.
1: சரி சார்,
2: எங்க இருந்து சார் வந்தீங்க நீங்க?
0: 8 வருஷம் அந்த வேலை செஞ்சு,
1: அதான் அந்த அனுபவம் தான் தெரியுது. நல்ல விஷயங்களை சொல்றீங்க, ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகளை பேசலாம், இணைந்திருங்கள்.

0: கல்யாணி பிரசன்னா பாடிய பாடலையே நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு நம்மோட திரு லோகநாதன் வீராசாமி அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. மலேசிய உயர்நெறி கழக உறுப்பினராகவும் இவர் இருக்கிறாரு.
1: மற்றும் தேசிய ஊழல் ஒழிப்பு உத்தி, நேஷனல் ஆன்டி கரப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இதற்கான வேறுபாடுகள் இருக்குங்க. இது ரெண்டும் வந்து தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டமும் தேசிய ஊழல் ஒழிப்பு உக்தியும் பார்த்தீங்களாக்கா ஊழல் நடக்காமல் தடுப்பதற்கான உயர் முயற்சி.
0: ஆமாம்,
1: மக்கள் மத்தியில் வந்து எப்படி அதற்கான திட்டங்களை வந்து வரைவாங்க, அதாவது அதுக்கான லெக்சர் கொடுப்பாங்க, அப்புறம் குருசூஸ் நடத்துவாங்க. என்ன அப்போ வந்து உங்களுடைய சரியான திட்டங்கள், உங்களோட கொள்கைகள்லாம் வந்து சரியாக இருக்கணும், சிஸ்டம் வந்து ஒழுங்காக இருக்கணும், ப்ரொசீடியர் சரியாக இருக்கணும், எங்கேயும் வந்து இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இருந்துச்சுனாக்கா மனசால் கை வச்சுருவாங்க. அப்போ என்ன இது நடக்குதுனாக்கா இந்த இதெல்லாம் வந்துங்க ஒரு சிஸ்டம் தான். அங்கே வந்து மனித பண்பாட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னா சிஸ்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்களாக்கா நாடு நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் வந்து இது பரவாயில்ல, யாரும் பார்க்கலையே, யாரும் பார்க்கலையே அப்படின்னு. ஆனால் ஒன்று மறந்துடுறாங்க, நம்ம வந்து இறைவனை நினைக்கிறப்ப வந்து இறைவன் வந்து நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு எல்லா விஷயம் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதை வந்து மக்கள் மறந்துடுறாங்க. இந்த கெட்டது செய்கிறப்ப வந்து அதை முழுசும் மறந்துடுறாங்க. நடந்த பிற்பாடு அதோட விளைவுகளை எதிர்பார்க்குறப்ப ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு தீர்வு கிடையாது, நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் பாருங்க. ஆக இது ரெண்டு திட்டமே வந்து லஞ்ச ஒழிப்பு ஏற்படாமலும் அது தடுப்பதற்கான முயற்சிகளும் அடிப்படையில் செஞ்சது. ஆனா வந்து நீங்க தேசிய உயர்நெறி வளமாக்கும் உக்தின்னு பாத்தீங்கன்னாக்கா பண்பாடை வந்து நீங்க வளமாக்கணும்.
0: ஆமா,
1: அப்ப இந்த வளமாக்கலனாக்கா நீங்க வந்து இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிஸ்டம் நல்லா இருக்கணும்னாக்கா மக்கள் மத்தியில பண்பாடு வளமாக இருக்கணும். அதற்காக தான் இதை கொண்டு வந்தாரு பிரதமர் அவர். அப்ப இந்த முயற்சி தாங்க ஒரு முக்கியமான முயற்சி. இதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் நம்மளுக்கு தேவை. மனிதர் எல்லா மலேசியர்களும் இன பாகுபாடு இல்லாம நீங்க சமய ரீதியும் பார்க்காம எல்லாரும் வந்து, ஏன்னா எல்லா இனத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பண்பாடு என்பது வந்து அத்தியாசமா இருக்குங்க. இறை வழிபாடுனாலே ஒரு பண்பாடு அடிப்படையில் தான் நம்மளுக்கு இருக்கு. அன்னைக்கு கோட்பாடு அவர் துன் ரசாக் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறப்பயே வந்து இறை நம்பிக்கை வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு.
0: முதல்ல அதான் வரும்.
1: ஏன்னாக்கா மக்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒற்றுமை வரும்னு நினைச்சாரு. ஆனா வந்து இன்டெகிரிட்டி இருக்கணும்ன்றத வந்து அவர் அப்போ வழிபடுத்தல. ஏன்னாக்கா May 13 அந்த காலகட்டத்தில் இருந்து May 13 இஷ்யூ இருந்ததுனால வந்து இறை நம்பிக்கை வந்து முக்கியன்றது வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில ஒற்றுமை கொண்டு வர பார்த்தாரு. ஆனா அது பாத்தீங்களாங்க அதுலதான் உயர்நெறி இருக்குது. மனிதர்கள் வாழ்வியல் பண்பாடாக எப்ப இறை நம்பிக்கை ஆக்கிக்கிறாங்களோ இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து உங்களுக்கு சர்வசாதாரணமா கொண்டு போய் சேர்த்திடலாம். இதற்கான ஆனா சவால் நிறைந்ததுங்க. மனிதர்கள் வந்து நீங்க எடுத்துட்டு போனதுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லது வந்து எப்போதும் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாளா ஆகும். நீங்க பட்டு திருந்தி வந்த பிற்பாடு தான் வந்து மக்கள் ஏத்துக்கொள்வாங்க. ஆனா அது நம்ம மலேசியாவுக்கு சரிப்பட்டு வராது சீக்கிரமா. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து அது சீக்கிரமா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப சீனாவை நீங்க நம்ம பிடிக்க முடியல, வியட்நாம் நம்மளுக்கு பின்னால இருந்தவங்க வந்து முன்னுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விதமான போராட்டங்களும் சவால்களும் இருக்குது. அதுக்கு மத்தியில வந்து நம்மளுடைய சவால்கள் வந்து வாழ்வியல் பண்பாடா இல்லாம நெறிகள் வந்து வாழ்வியல் பண்பாடாம இல்லாம இருந்துச்சுனாக்கா அதிகமான கேஸுகளையும் இதை புடிச்சு புடிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாக்கா ரொம்ப காசு தான் விரயமாகும்.
0: அங்க மக்களின் அந்த உயர்நெறி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும்.
1: உண்மை, முக்கிய முற்றிலும் உண்மை.
0: ஆக இந்த உயர்நெறி குறித்த இந்த பன்னாட்டு குறியீடு, இந்த இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதுல நம்ம நாடு வந்து எந்த நிலையில இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும்.
1: உண்மையிலேங்க நம்மளுடைய நாடு வந்து இது வந்து இன்டர்நேஷனல் உலக நாடுகளின் நிலையில பாத்தீங்களா உயர்நெறி குறியீட்டில வந்து மலேசியா அடைவு நிலை வந்து இப்ப கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவரோட பிரதமரோட முயற்சியில உண்மையிலேயே பாராட்டணுங்க. நம்மளோட பிரதமரோட முயற்சி அமைச்சர்களுடைய அவர் அவரு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல சில திட்டங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறத மறுக்க முடியாது. ஆனால் அது வந்து மக்களுக்கு போய் சேராதனால தான் இந்த மாதிரியான பலவிதமான போய் தகவல் வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. நல்லது வந்து லேட்டாக தாங்களே போகுது, அதனால் மக்களுக்கு தெரிய மாட்டுது. பாருங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களாக்கா 2023லையும் 2024லையும் நம்மளோட ஊழல் மதிப்பெண் பார்த்து தான் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் கொடுப்பாங்க. அப்போ ஊழல் மதிப்பாய்வில் பார்த்தீங்களாக்கா அதோட இண்டெக்ஸ் சுட்டேன்னு சொல்லுவாங்க தமிழில். அடிப்படையில் பார்த்தாக்கா மலேசியா நிலை வந்து 152 நாடுகளில் 57வது நிலையில் இருந்தோம் நம்ம. ஆனால் அதே வந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து 2025 26 ஒன்று வெளியாகலை, 25 பார்த்தீங்களாக்கா 54 வந்துட்டோம். அப்போ வந்து இது ஒரு நல்ல வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு பாருங்க. பெரும்பாலும் வந்து நீங்க அதிகமான கொரப்ஷன் இதெல்லாம் நீங்க பப்ளிசிட்டி பண்ண பண்ண பண்ண லஞ்சம் மக்களுக்கு, அப்ப வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும், ஒரு தப்பு செய்யக்கூடாது, இது வந்து நம்மளோட ஏன்னாங்க நீங்க தப்பு செஞ்சுட்டு 5-6 வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டீங்களாக்கா பிள்ளைங்க யாருங்க பாக்குறது, மனைவி இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு டியூஷன் காசு கட்டுறது எது, எப்படிங்க உங்களோட வாழ்க்கை நடக்கும், திடீர்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஆயிரும். அந்த குடும்பம் நாளைக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ்ல வந்து நிற்கும், அப்புறம் பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடும். அப்போ வந்து நாட்டில் வந்து பல விதமான குழப்பங்களும் பல விதமான சீர்கேடான நிகழ்வுகள் தான் அதிகமாக நடக்கும் பாருங்க. ஆக இந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லா உயர்ந்து ஆக ஆக நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் வந்து நல்ல நிலைமைக்கு வரும் பாருங்க. நீங்க பாருங்க இப்போ 2 வருஷத்து காலகட்டத்தில் இப்போ ஏறக்குறைய ஒரு 6% நம்ம எட்டி பிடிக்கிறதுக்கான தன்மையை வந்திருக்கு. ஏன்னா மக்களோட நம்பிக்கை, உலக மக்களோட நம்பிக்கை நம்ம மேலே ரொம்ப இருக்கு. மலேசியாவில் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க, சீர்தூக்கி பார்க்குறாங்க. அப்படி நம்பிக்கை பெருக பெருக உங்களுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், நாடு சுபீட்சமாக இருக்கும், எல்லா இன மக்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாக இருக்கிறப்ப இந்த உயர்நெறி பண்புகளோட நம்ம நாடு வந்து சிறந்த ஒரு அடைவு நிலையில இருக்குங்க.
2: சரிங்க சார், ஆக நிறைவான ஒரு பேச்சு. அதை குறிப்பா அனுபவம் மிக்க ஒருத்தர் பேசும்போது அது இன்னும் மக்கள்கிட்ட போய் இன்னும் தெளிவாவே போய் கொண்டு சேர்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு.
1: அது ஒண்ணு நீங்க பாத்தீங்களாக்கா டாக்டர் வருதராசன் கூட சொல்லியிருப்பாரு அவரோட உலக பேரேடு புத்தகத்துல, டாக்டர் மு அவரோட உலக பேரேட்ல உலகம் யாரை புகழ்கிறதுன்னு சொல்லி அவரோட இதுல ஆரம்பிச்சிருப்பாரு. 20 கட்டுரைகள் கொண்டது. நான் ஃபார்ம் 6 படிக்கிறப்ப நான் இந்த இதுதான் நான் தமிழ்ல இலக்கியத்துக்கு எடுத்தேன். அதுல பாத்தீங்களாக்கா ஏன் வள்ளுவர் பேரு காந்தியடிகள் பேர்லாம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கனாக்கா உலகத்திட்டேருந்து நம்ம எல்லாரும் வாங்கினது வந்து சமம் தாங்க, துணி வாங்கினோம், உணவு வாங்கினோம், எல்லாரும் வாங்கினோம். ஆனா அவங்களோட பேர் மட்டும் இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க வந்து உலகத்திட்டேருந்து வாங்கினதோட கொடுத்தது கூட. நீ திருவள்ளுவர்னாக்க திருக்குறள் நம்ம பேசுறோம், காந்தியடிகள்னா அவரோட அகிம்சையை பத்தி பேசுறோம். ஆக இத மாரி நாளுக்கு நாள் வளர வளர வளர உலக பேரேட்ல அவங்களோட மதிப்பெண்கள் வந்து கூடிக்கிட்டே போகுது. உலக பேரேட்ல மதிப்பெண்கள் கூட கூட அப்போ வந்து அவங்களோட பேர் வந்து மக்கள் மனதில் நினைச்சு நிற்குது. ஆனால் எப்போ வந்து நீங்களோட குறைகள் வந்து அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா கொடுப்பதை மிகை கொடுத்து, கொடுக்கறத வந்து மிக கொடுத்து, பெறுவதை வந்து குறைத்து, உலகத்திலேருந்து வாங்கறத வந்து குறைச்சி அதிகமாக நீங்கள் கொடுங்க, நீங்கள் வந்து உயர்மனதி பண்பாளரா ஆயிருவீங்க.
3: சரி சார், ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு கழகத்தை சார்ந்து வந்தது மட்டும் அல்லாது நிதர்சனம் அப்படின்னு சொல்ற சில விஷயங்களை நம்ம இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீங்க சார். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய தகவல்களுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. குறிப்பாக நம்மளுடைய தேசிய உயர்நெறி கழகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் மூலமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தார்கள். அதனால என்னுடைய பணியை நான் சிறந்து செஞ்சிருக்கேன்ற நம்பிக்கையோட விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி
2: நன்றி நன்றிங்க.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம்.
1: இளமை உலகத்துல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க.
0: ஆமா, இன்றைக்கு நிறைய நம்ம நேர்களோட கதைகள்லாம் பேசியிருந்தோம், அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். முக்கியமா வீட்டுல என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஒருத்தர் வந்து அது சரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நேர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா.
1: ஆமா, இன்னும் சில நாட்கள்ல மட்டும் மோகன் நம்ம வந்து 1000 அழைப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 1000 அழைப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அதனால 1000 ஆசிகளை நேயர்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை ஒளி, இதை பத்தி நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு.
0: வரக்கூடிய அக்டோபர் 25 மினரக்கல் அந்த கோபுரத்து முன்புறம் வந்து நேயர்கள் சொன்ன அந்த ஆசைகளுக்காக நம்ம வந்து 1000 விளக்குகளை ஏற்றவும் ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு தீபாவளி கருப்பொருள் ஒரு வெற்றி கருப்பொருளா மாத்துறது அப்படின்றது நேயர்களோட கையில தான் இருக்கு.
1: மினரக்கல் சொல்றோம் இல்லையா, கோலாலம்பூர் கோபுரம், அதுக்குமே மின்னலுக்குமே ரொம்ப தொடர்பு இருக்கு.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இன்றைய மக்களவையில் வீட்டு பயன்பாட்டுக்கான மின் கட்டண உயர்வு, தரவு மைய முதலீடுகளின் கூடுதல் மதிப்பு, விமான போக்குவரத்து பாதுகாப்பு, புகைமூட்டத்தால் விளையும் பொது சுகாதார பாதிப்பு குறித்த விவாதங்கள் முக்கிய இடம்பெறவுள்ளன. மக்களவை நிரலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி ஸ்லாங்கூரில் உள்ள இரு பகுதிகளில் காற்று மாசு குறியீடு 200 நெருங்கியுள்ளது. மேலும் 4 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை முறை APIMS குறிப்பிட்டுள்ளது. கில்லான் ஜோஹான் சத்தியாவில் காற்று மாசு குறியீடு 192 பதிவாகியுள்ளது. மேலும் நாட்டின் 34 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. காற்று மாசு குறியீடு IPU கல்வி அமைச்சு நிர்ணயித்துள்ள அளவை கடந்தால் பள்ளிகளின் செயல்பாடுகளை இடைநிறுத்துவதற்கான அதிகாரம் பள்ளி நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தேசிய பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆலோசனைக் குழு தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது அலி அசான் அறிவுறுத்தியுள்ளார். அந்த அணுகுமுறை இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதற்கான தயார் நிலையை முன்னெடுக்க பெற்றோருக்கு வழிகோலும் என்றார் அவர். அமெரிக்காவில் நடைபெறும் மத்திய தேர்தலில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மேலும் வலுப்பெறுவார் என அர்ஜென்டினா அதிபர் ஜேபிய மெல்ல நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வாஷிங்டனுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுக்கும் டிரம்பின் வலிமை அவசியமானது. இக்கண்டத்தை நாம் மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் சற்றும் விட்டுக் கொடுக்கும் போக்கினை கொண்டிருக்கக்கூடாது என்றார் அவர். யுக்ரைனுக்கு எதிரான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சினை மீண்டும் தொடங்கும் முயற்சியாக ரஷ்ய அரசாங்க சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நீக்குமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவற்றை வாஷிங்டனின் மேற்பார்வையின் கீழ் உள்ள ஒரு நிதி நிறுவனத்திற்கு மாற்றுமாறு கடந்த வாரம் மயாமியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னுரைக்கப்பட்டதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. விளையாட்டு. டென்மார்க் பொதுப்பூப்பந்து தேசிய ஆடவர் இரட்டையர் சியாஹவெய்ஜே தியோயிஹி 2 சுற்றுக்கு முன்னேறினர். உலகத்தர வரிசையில் 58 நிலையில் உள்ள அவர்கள் ஒடினேசில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் தைவானின் செங் ஜீரே லின் யூச்சியா இணையினரை 21-16, 21-15 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேசி வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள், தகவல்கள், விரும்பி பாடல்களை கேட்கும் அங்கம்னு சொல்லி நிறைய அங்கங்களை கைவசம் வைத்திருக்கோம். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருந்தால் மட்டும் போதுங்க. சரி, இன்றைக்கு வாங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக சச்சின் வாரியர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பார்க்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களோட நாம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 11 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் தொடங்கும் போது, அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு குட்டி போட்டி விளையாட்டு அங்கமும் வைத்திருக்கோம். இதுலனா நீங்க பங்கு பெறணும் அப்படின்னா நீங்க எங்களோட அழைத்து பேசலாம். 03-22-82-57-33 அல்லது 4-7-68 நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த ஒரு ஆசை இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்ல ஆசைப்பட்டாலும் இப்பொழுது தொடங்கி நீங்க தாராளமா அழைக்கலாங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சி இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
2: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் காரோட பிளஸிங்கா எல்லாரும்.

0: உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
1: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஆசை வச்சிருக்கேன். பலகார கடையோ ஏதாவது சின்னதா தொடர்ந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் புது வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் முதல் இந்தியாவின் பஞ்ச காலத்தின் நினைவுகள் சுமந்து வரும் ராணபலி படம் வரை இந்த வாரம் வந்து திரையரங்குகளுக்கு நிறைய திரைப்படங்கள் வெளிவர போகுதுங்க. அந்த வகையில பார்த்தோம்னா நீல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியாகவிருக்கும் படம் தான் ஜெயிலர் 2. சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் ரஜினியுடன் எஸ் ஜி சூர்யா, கராஜ் இப்படி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால், ஹிருத்திக் ரோஷன் உட்பட சிறப்பு தோற்றத்துல நடிச்சு இருக்காங்க. கடந்த 2023 வெளியான ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாக வரும் இந்த 2 பாகத்துல தனது ஓய்வு கால வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்கும் முத்துவேல் பாண்டியன் அமைதியை குலைக்கும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கை வசம் இந்த கதை அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிவிடி லட்சுமி அப்படின்ற திரைப்படம் கௌரி நாயுடு ஜம்மு இயக்கத்துல உருவாகி இருக்கும். கரிவிடி லட்சுமி அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தி, ராக் மயூரி, அங்கித் கோயா, விஜய் கிருஷ்ணன் இப்படி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் அப்படின்ற திரைப்படமும் எந்த சித்திரம் கதா அப்படின்ற திரைப்படமும் வெளிவரப்போகுது. அது மட்டும் அல்லாமல் தைதா அப்படின்ற திரைப்படம் லயா கோகிலா இயக்கத்துல உருவாகி இருக்கும் இந்த திகழ் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஷேக் ரியான், ஷேக் ஹரிதா இந்த மாதிரி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. ராணபலி அப்படின்ற திரைப்படமும் இந்த வாரம் தான் வெளியாக போகுது. ராகுல் சங்கிருத்தியன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் ராணபலி. இந்த படத்தின் விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா இணை நடிச்சிருக்காங்க. இவங்களுடன் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகர் அர்னால்டும் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படங்கள் எல்லாமே என்ன மாதிரியான வரவேற்பை பெறப்போகுது என்று.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் ஃபேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்காவில் நடைபெறும் மத்திய தேர்தலில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் வலுப்பெறுவார் என அர்ஜென்டினா அதிபர் ஜேவே மில நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வாஷிங்டனுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுக்கும் ட்ரம்பின் வலிமை அவசியமானது. இக்கண்டத்தை நாம் மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் சற்றும் விட்டுக் கொடுக்கும் போக்கினை கொண்டிருக்கக்கூடாது என்றார் அவர். இந்த தேர்தலில் வெற்றி என்பது முதல் படிதான். அமெரிக்காவை மீண்டும் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவது நமது கடமை என வாஷிங்டனில் இஸ்பானிக் அமைப்பிடமிருந்து விருது பெற்ற பின் ஜேவியர் மில்லர் இவ்வாறு உரையாற்றினார். யுக்ரைனுக்கு எதிரான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சினை மீண்டும் தொடங்கும் முயற்சியாக ரஷ்ய அரசாங்க சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நீக்குமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவற்றை வாஷிங்டனின் மேற்பார்வையின் கீழ் உள்ள ஒரு நிதி நிறுவனத்திற்கு மாற்றுமாறு கடந்த வாரம் மயாமியில் நடைபெற்ற சில கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சமரச பேச்சாளர்கள் யுக்ரைன், பிரான்ஸ், ஜெர்மன், பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட நேட்டோ தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினர். ஆனால் இந்த பரிந்துரையை ஐரோப்பிய பிரதிநிதிகள் மறுத்துள்ளனர். காசா முனையில் எல்லை வாயில் மூடப்பட்டதால் சிகிச்சைக்காகவும் மருத்துவ இடமாற்றத்திற்காகவும் காத்திருந்த 1027 நோயாளிகள் உயிரிழந்ததாக மருத்துவ உதவி பிரிவின் இயக்குநர் மொஹமட் அபு அப்ஷாஸ் தெரிவித்துள்ளார். மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ பொருட்களை கொண்டு செல்ல கடுமையான கட்டுப்பாடுகள் செயலாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். மேலும் கடந்த 5 நாள்களில் ரஃபா எல்லை வாயிலாக அந்த பகுதியிலிருந்து எந்த ஒரு நோயாளியும் வெளியேற்ற படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவில் உள்ள 8 மாநிலங்கள் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்துள்ளன. சேட் ஜிபிடி உரையாடல் தளம் சேட்பாட் மூலம் சிறாரின் பாதுகாப்புக்கு அது மறுட்டலை ஏற்படுத்துவதாகவும் பெற்றோரை குழப்பத்தில் ஆழ்த்துவதாகவும் புகார்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அயோவா, கன்சாஸ், நெப்ராஸ்கா, மேற்கு வெர்ஜீனியா ஆகியவை இந்த வழக்குகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து அறிவித்துள்ளன. அதேவேளை அங்காசா உட்பட அரிசோனா, இடாஹோ, மொந்தானா ஆகியவை தத்தம் மாநில நீதிமன்றங்களில் தனித்தனியாக வழக்குகளை பதிவு செய்துள்ளன. தற்கொலை, தற்கொலை முயற்சி, பள்ளி துப்பாக்கிச் சூடுகள் தொடர்பான உரையாடல்களுக்கு சேட் ஜிபிடி போதுமான பாதுகாப்பு கூறுகளை கொண்டிருக்கவில்லை என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பனாமாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் ஒருவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் பாதிக்கப்பட்டு காயத்தினால் அவதியுற்ற 68 வயதுடைய பெண் ஒருவர் புதன்கிழமை உயிரிழந்தார். இந்த இயற்கை பேரிடரில் பதிவான முதல் உயிரிழப்பு இதுவாகும். வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் 1000 கணக்கானோர் வீடுகளை இழந்ததுடன் ஏறக்குறைய 30 பேர் காயமடைந்தனர். கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள் கடுமையாக சேதமடைந்ததால் நாட்டின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நிலை குத்தியுள்ளது. விளையாட்டு யுஎஃப்ஆ வெற்றியாளர் லீக். நடப்பு வெற்றியாளர் பாரிஸ் ஜமாயின் 4-2 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டியை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் சிறப்பான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அதன் நிர்வாகி லூயிஸ் ஹென்ரிக் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிட்டி பிரிமியர் லீக்கின் நிதி விதிமுறைகளை பலமுறை மீறியுள்ளதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் சொந்த மண்ணில் நடைபெற்ற முதல் தொடக்க ஆட்டத்தில் தோல்வியடைந்துள்ளது. முற்பாதி ஆட்டத்தை பிஎஸ்ஜி ஆதிக்கம் செலுத்திய நிலையில் பிற்பாதியில் சிட்டி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹெர்லிங் ஹாலண்ட் 2 கோல்களை புகுத்தினார். இவ்வேளை கடந்த வாரம் வில்லாரியலுக்கு எதிரான ஆட்டத்தின் போது சிவப்பு அட்டை வழங்கப்பட்ட ரியல் மெட்ரிட்டின் தாக்குதல் ஆட்டக்காரர் வினிசியஸ் ஜூனியர் 4 ஆட்டங்களில் களமிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டத்தின் போது எதிரணி விளையாட்டாளர்களின் முடியை பிடித்து இழுத்து கடுமையாக நடந்து கொண்டதால் 2 ஆட்டங்களில் போட்டியிட ஸ்பெயின் கார்பந்து சம்மேளன நெறிமுறை செயற்குழு இத்தடையை விதித்தது. ஆனால் நடுவரின் முடிவினை வினிசியஸ் ஏற்க மறுத்ததை தொடர்ந்து மேலும் 2 ஆட்டங்களுக்கான தடை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க இப்பொழுதே அழைங்க.

0: இந்த தீபாவளியில பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கும் ஒரு ஆசையை ஒரு கனவை மின்னலுடன் பகிர்ந்து கொள்ள போறீங்க. உங்க ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாவினாலும் இருக்கலாம், மின்னலுடன் பகிரப்படும் 1000 நேயர்களுடைய 1000 ஆசைகள். இந்த 1000 ஆசைகளும் பாத்தீங்கன்னா ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மினாரா கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக ஏற்ற போறோம். அதனால உங்க மனசுல ஏதேனும் ஆசை இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய ஆசையை சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ அங்க ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க, அவங்களோட நம்ம பேசலாம். வணக்கம். இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக விமலா அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அஸ்வினி,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க, உங்களோட படைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, தீபாவளி வரதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் எஞ்சி இருக்கு. எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: தயார் நிலையில போய்கிட்டே இருக்கு.
0: இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு இல்லையா? சரி, இப்போ அடுத்த ஆண்டுக்குள்ள நான் இந்த ஒரு விஷயத்தை செய்திடணும் அப்படின்ற ஒரு கனவு லட்சியம் உங்களுக்கு இருக்குன்னா என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் ஒரு காடி வாங்கணும்னு இருக்கேன். நான் ஓட்டுறேன் ஒரு காடி, ஆனா அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஒரு புதுசா ஒரு காடி வாங்கி ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
0: ஆஹா, ஒரு புதிய வாகனம் வாங்கணும்ன்ற கனவோடு இருக்கீங்க. உங்களுக்காகவும் சேர்த்து நாங்க நம்பிக்கை ஒளியேற்றுறோம். சரிங்களா?
1: நன்றி.
0: சரி சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: என் மகளுக்காக கேக்குறேன்.
0: என்ன பாடல்?
1: அன்னை வயிற்றில் கலையாமல் பிறந்தாயே, அந்த பாட்டு.
0: நிச்சயமா, நிச்சயமா. ஏன் திடீர்னு மகளுக்காக பாடல்?
1: அன்புக்குரியவங்களுக்கு கேட்கணும்னு சொன்னீங்களா? சரி,
0: இதுதாங்க எங்களுக்கு வேணும். ஏன்னா பொதுவா பாடல் கேட்கணும் அப்படின்னா வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துரும். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: மகளுடைய பேர் என்ன?
1: ஸ்ரீஅம்பிகை.
0: சரி, நிச்சயமா அடுத்ததா ஸ்ரீஅம்பிகைக்காக பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: இன்றைய இளமை உல்லாசமங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். நேர்களுடன் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம்னு. அடுத்ததாக மரகதமணி அழைப்புல இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க சாமி?
0: நலமா சிறப்பா இருக்கும் ஐயா. சொல்லுங்க, நீங்க யாருக்கு பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க? இன்னைக்கு
1: மக இது மகளோட மக பேத்திக்கு 2 வயது பூர்த்தி ஆகுது. அவங்களுக்காக ஒரு நல்ல பாட்டா போடுங்களேன்.
0: நிச்சயமா ஐயா, அவங்களுக்காக பாடலை ஒளிபரப்புறோம். உங்க பேர் என்ன?
1: அவங்க பேர் சஸ்திகா.
0: சஸ்திகா, சரி. சஸ்திகாவுக்காக அடுத்ததா பாடலை கேட்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, இந்த கனவு வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன கனவாக இருக்கும்?
1: லட்சியமா இருந்தானா கல்வியில முதன்மையா இருக்கணும் எல்லாரும், அதுதான் எனக்கு என்னுடைய லட்சியம்.
0: எல்லாரும் கல்வியில முதன்மையா இருக்கணும்ன்றதா உங்களுடைய லட்சியம் சொல்லிருக்கீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி இதை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.
1: ஓகே, வணக்கம்மா, வணக்கம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: சனிக்கிழமை உல்லாசமங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக அனிதா அழைப்புல இருக்காங்க. அனிதா சொல்லுங்க, எந்த பிடிச்சவங்களுக்காக பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: முதல்ல தேங்க்ஸ் டு யூ, எங்களுக்கு இன்னைக்கு காலையில எங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சோ மச்.
0: ரொம்ப நன்றி, நன்றி. எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: காஜாங்.
0: சரி,
1: ஓகே. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அப்புறம் இந்த தீபாவளிக்கு கொண்டாட எல்லாரும் இருப்பாங்களே, எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த பாட்டு.
0: என்ன பாடல்?
1: பசங்க படத்துல இருந்து, பசங்க ஒன் படத்துல இருந்து, அந்த அன்பாலே உறவான வீடு.
0: அடடா, இனிமையான ஒரு குடும்ப பாடல கேட்டிருக்கீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, உங்களுக்காக ஒரு நம்பிக்கை ஒளி நாங்க ஏற்றணும்னா உங்க ஆசை என்னவாக இருக்கும்?
1: ஓகே, எஸ் கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் இந்த இது இருக்கும், அதாவது ஒவ்வொரு தீபாவளிக்கும் வீட்டுக்கு போகும்போது ஃபேமிலி கூட இணையும் போது, இதுக்கு முன்ன ஏதோ நடந்த ஒரு சம்பவத்தினால மனசுதாபம் ஏற்பட்டிருக்கும். ஓகே, அது வந்து டோட்டலாவே என்வாயர்மெண்டே மாத்தி இருக்கும். அந்த நெருக்கம், அந்த எப்படி உரையாடல், அது எல்லாமே வந்து ஒரு விரிசல் வந்திருக்கும். சோ ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி இருக்குமா, இதுக்கு முன்ன அந்த சமூகத்துக்கு முன்ன இருந்த அந்த உரையாடல், அந்த க்ளோஸ்னஸ் அதான் இருக்குமான்னு எதிர்பார்ப்பு கூட முடியாது. ஒரு மாதிரி ஏக்கம், சில நிறைய பேர் மனசுல அந்த ஏக்கம் இருக்கும்.
0: பலருடைய மனசுலயும் மறப்போம் மன்னிப்போம் என்ற எண்ணம் வரணும், அது போதும் எனக்கு அப்படின்றீங்களா?
1: எஸ், அது இருக்கணும். இந்த வருஷம் வந்து நீங்க அந்த லைட் தீபம் ஏத்துறீங்களா, அந்த ஏத்துற தீபம் வந்து நிறைய நோகும் நெஞ்சங்கள், நிறைய ஹர்ட்டிங் ஹார்ட்ஸ் வந்து அந்த ஒளி வந்து இருளை அகற்றி அந்த ஒளி மூலியமா நிறைய பேரோட ஹார்ட்ஸ் வந்து ஹீல் ஆகணும். தீபாவளியை வந்து குதூகலமா சந்தோஷமா எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அந்த ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் மன்னித்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்,
0: கொண்டாடணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இது எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு அனிதா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ அஷ்வின்.

0: பண்டிகை இளமை உள்ள அசமங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நீர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, யார் இந்த பக்கம்?
1: குணவதி, ரமன் சலந்து பேசுறேம்மா.
0: குணவதி, சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக இன்றைக்கு பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: என் பேரனுக்காக, என் குடும்பத்தை அனைவருக்கும், அனைத்து மக்களின், நம்ம தமிழ மக்களுக்கும், எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேம்மா. எல்லாரும் நல்லா இருக்குமே.
0: நிச்சயமாமா, நிச்சயமாமா. என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க உங்க பேரனுக்கு?
1: நான் வந்து விஐபி இருந்து நான் போன பின்னே பாட கேக்குறேம்மா.
0: ஏமா குறிப்பிட்டு இந்த பாடல்?
1: காரணம் வந்து என் பேரன் பரிச்சை எழுதியிருக்காருமா, மேகவர்ண. அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல தேர்ச்சி அடின்னு நான் வேண்டிக்கிறேம்மா.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
1: ஓகேம்மா.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்துல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் ஒரு நிறைவுக்கு வந்தாச்சுங்க. இதற்கு பிறகு சில பாடல்களை கேட்க போறோம். பாடல்களுக்கு பிறகு உங்களுக்காகவே செய்திகள் ஒளிபரப்பாகும். செய்திகளுக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்குங்க. ஒரு பாடலை பின்னோக்கி உங்களுக்காக ஒளிபரப்புவோம், அதாவது ரிவர்ஸ் செய்து உங்களுக்காக ஒளிபரப்புவோம். அந்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகுது, என்ன பாடல் அப்படின்றத சரியா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை பரிசா நாங்க வழங்க போறோம். அதனால தாராளமா நீங்க 12 மணிக்கு மேல அழைத்து எங்களோடு பேசலாம். ஒரு சவாலான இசை மெட்டும் இன்றைக்கு வைத்திருக்கோம், பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிரி ஜாண்டர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துணை பிரதமர் டஜுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீரி சீன மக்கள் பெருமண்டபத்தில் அந்நாட்டின் துணை பிரதமர் டீங் ஜூய் ஜாங்கை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். சுமார் 30 நிமிடங்களுக்கு நடைபெற்ற இந்த சந்திப்பில் இவ்விரு தலைவர்களும் நுட்பத்திறன் கல்வி, டிவெட் உட்பட ஒத்துழைப்பினை வலுப்படுத்திக் கொள்ள பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். சரவா லோங் லேலாங்கில் வான் மருத்துவ சேவை FTS ஊலங்கூர்தி விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஊலங்கூர்தியை செலுத்திய விமானி BO 105 சொந்தமான பறக்கும் சான்றிதழையும் முறையான மருத்துவ சான்றிதழையும் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். காலை நிலவரப்படி நாட்டின் 34 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கோர் ஜோஹன்சத்தியாவில் IPU மிக அதிகமாக 192 பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS குறிப்பிட்டுள்ளது. கல்லானில் 191, ஷாலாமில் 179, பந்திங்கில் 170, பிட்டாலிங்ஜாயாவில் 168, குவாலா ஸ்லாங்கூரில் 161 IPU பதிவாகியுள்ளது. இந்தோனேசியாவின் மத்திய கலிமந்தானிலும் தென் சுமத்ராவிலும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைப்பதற்காக கிட்டத்தட்ட 17,000 பணியாளர்கள் திரட்டப்பட்டுள்ளனர். அங்கு நிலவும் அடர்த்தியான புகை மூட்டம் பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள வேளை குறைந்த பார்வை திறன் வான்வழி தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு தடையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் புதிய பாலம் ஒன்று திறக்கப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. அந்த பாலம் ஆசியானின் பெரும் பொருளாதார வல்லரசான சீனாவுக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட அதன் அண்டை நாடான வடகொரியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. டென்மார்க் பொதுப்பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி தோ ஈவே 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் சக நாட்டைச் சேர்ந்த ஜிமி வாங் செங் யூ ஹீனை 21-19, 21-16 எனும் புள்ளிகளில் வெற்றி பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக சொல்லியிருந்தோம், பாடலை பின்னோக்கி உங்களுக்காக ஒளிபரப்புவோம், அந்த பாடலை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க இப்பவே அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன பாடல் அப்படின்றத ஒரு 2 பாடல் கேட்ட பிறகு நம்ம கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

மச்சக்காரி பாடலை நாம விறுவிறுப்பா கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போட்டி அங்கமும் இனிதே தொடங்கியாச்சு. இப்போ நாங்க பாடலை ஒளிபரப்ப போறோம். நீங்க நல்லா ஒரு முறை கேட்டுக்க போறீங்க என்ன பாடல் அப்படின்றத. இது உங்களுக்காக ஒளிபரப்புறோம். இந்த பாடலை ரிவர்ஸ் செய்து உங்களுக்காக ஒளிபரப்பி இருக்கோம். இது என்ன பாடல் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் வந்து ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்றதுனால இந்த வாரம் கொஞ்சம் சவாலா எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அஸ்வினி, இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. மீண்டும் சொல்றோம், 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா இப்பவே எங்களுக்கு அழைத்து பேசுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.

0: உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அது என்ன இசை மெட்டுன்றத நாங்க ஒளிபரப்புறோம். இது என்ன பாடல்? என்ன பாடல் பரிசா வேண்டும் சொல்லுங்க? நந்தினி, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள, அந்த லட்சியத்தை நான் அடையணும்னு ரொம்ப ஆசையோடு இருக்கேன் அப்படின்னா, நாங்க எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்காக நம்பிக்கை ஒளியேற்றணும்னு நினைக்கிறீங்க?
1: நிறைவேற்றணும்னு
0: நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க அப்படிங்களா? சரி, மிக்க நன்றி நந்தினி.

0: நூல் வெளியிடும். பிரிட்ஃபீல்ட்ஸ் எ பிளேஸ் வி கால் ஹோம் இயக்கம் ஐநா கல்வி அறிவியல் பயன்பாட்டு பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ ஆதரவில் நடைபெற உள்ளது. 17 நாள் நடைபெறும் இந்த அறிமுக நிகழ்ச்சி குறித்து விளக்குகிறார் பிரசாத்.
1: ஓகே, இது வந்துட்டு பிரிக்ஸஸ் வந்துட்டு வெரி ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ். ஆனா வந்துட்டு அதோட ரெக்கார்ட் வந்துட்டு ஒழுங்கா நம்மளுக்கு இல்ல. சோ அதனால கெவின் பாத்மேன் என்னோட ப்ரொடியூசர், அவர் வந்துட்டு இந்த ஹோல் இவென்ட் அவரு செய்ய போறாரு, விச் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஒரு புக்கும் ரெண்டு ஃபிலமும். அந்த ரெண்டு ஃபிலிம்ல ஒன்னு வந்துட்டு டாக்குமெண்ட்ரி, விச் நான் வந்து டைரக்ட். இந்த ஹோல் திங் என்னதுக்கு நடக்குதுன்னா, பிரிக்ஸஸோட ஸ்டோரி வந்துட்டு காணா போகாம இருக்கிறதுக்கு, அதனால யார் யார் பிக்ஸஸ்ல இருந்தாங்களோ அவங்க இருக்கிற அந்த பில்டிங் அவங்கள எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணி கலெக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி. இந்த இவெண்டா இந்த சனிக்கிழமை 17 3 மணிக்கு மகாவிஹாரா ஜாலான் புகாலில் வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த புக்கை பத்தி பேச போறாங்க, அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்க போறாங்க, இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஓட போகுது. ஏன்னோ 10 ரைட்டர் ஒன்னு சேர்ந்து ஷார்ட் ஸ்டோரிஸும் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணும். இதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கலந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
2: நம்மை சுற்றி
0: திருக்குட நன்னீராட்டு விழா. மலாக்கா செண்டராஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நூதன ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 25 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 மேல் 10:30 நடைபெற உள்ளது. பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து எம்பராட்டியின் வற்றாத திருவருள் பெற்று இன்புற்று பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கிறது ஆலய நிர்வாகம். மேலதிக விவரம் பெற ஆலய தலைவர் நா கிஷோர் குமாரை 0161-732-599 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி
0: சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை. புத்தாலிங் தாமான் மைதான் வள்ளலார் நிற்பனை மன்றத்தில் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 18 நாள் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற உள்ளது. அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்க உரையும் இடம்பெறும். மேல் விவரங்களை பெற 0131-238-1521 என்ற எண்களில் கண்ணனை தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு நிலவுகிற தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1-2. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு நிலவுகிற தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1-2.

கர்நாடக பாடலை பின்னோக்கி ஒளிபரப்பி நீங்க கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். ஒரு நேயர் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்றது? சரி, அடுத்ததாகவும் ஒரு பாடலை வைத்திருக்கோம். இந்த பாடலை கண்டுபிடிக்கவும் அவ்வளவு சவாலா இருக்காது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். முதல் நேரா நீங்க அழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக பரிசாக ஒரு பாடலை நாங்க வழங்குவோம். அதனால என்ன பாடலை கேட்க போறீங்க அப்படின்றத யோசிச்சுட்டு எங்களுக்கு அழைங்க. இப்போ அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான அடுத்த பாடல். இது என்ன பாடல் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோட

ஓடிய திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தோம், உங்களுக்காக ஒரு பாடல் மேட்டை ஒளிபரப்பியிருந்தோம். இன்னும் சரியான பதில் வரல, அதனால இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முடிவதற்குள் நீங்க வந்து தாராளமா அழைத்து பேசலாம். இது என்ன பாடல் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு பாடலை பின்னோக்கி ஒளிபரப்புறோம். சரியான பதில் வரும் வரையிலும் நாங்க காத்திருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அழைத்து

0: ஹரிஷயர் கொண்டு வந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா பின்னோக்கி ஒரு பாடலை நாங்க ஒளிபரப்போம், நீங்க அந்த பாடலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் பலரும் அழைச்சுக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் சரியான பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சோம். இன்றைக்குதான் மனசுக்கு நிறைவாவே இருக்கு, ஏன் சொல்லுங்க? ஏன்னா எல்லாரும் பாடல் தெரியாம தடுமாறும் போது அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. இல்லாஜினி எனக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தாமதம். நம்ம முதல்ல சொன்னோம் ஒரே ஒரு நேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு. இப்ப அந்த நேயர் சரியான பதிலை சொல்றாங்களான்னு பாக்கலாம். இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பின்னோக்கி ஒரு பாடலை ஒளிபரப்போம், அந்த பாடலை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக உமையாள் அழைப்புல இருக்காங்க. உமையாள், உங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா?
1: தெரியும்.
0: என்ன அர்த்தம்? அடடா, சரி சரி. தீபாவளி உங்க வீட்டுல எப்படி களை கட்டிட்டு இருக்கு? இனிமேதான் தொடங்குவீங்களா இல்ல தொடங்கிட்டீங்களா? இனிமேதான் தொடங்க போறீங்களா? சரி, உங்களுக்காக 1000 நேர்களுடைய 1000 ஆசைகளுக்காக நாங்க வந்து நம்பிக்கை ஒளி ஏற்ற போறோம். அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு ஒளி ஏற்றணும்னா உங்க மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கு? என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க? பட்ட படிப்பு நீங்க முடிச்சு வரணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, இப்போ பாடலுக்கு போகலாமா? உங்களுக்கான பாடல் மிட்டு இதோ. இது என்ன பாடல்? என்ன அழைச்சிட்டு இப்படி பதறீங்க?
1: இல்லையா, சடங்கி மறந்துட்டேன்.
0: அச்சுச்சோ,
1: உன்னாலேயா?
0: அப்படிலாம் இந்த பாடல்ல வராது.
1: யுவன் சங்கர் ராஜாவோட.
0: யுவன் சங்கர் ராஜா, சரி. நீங்க வந்து யுவன் சங்கர் ராஜாக்காக இசையமைக்கிறீங்களா எப்படி? இந்த பாடல நான் ஒளிபரப்புறேன் உங்களுக்காக. என்ன பாடல் அப்படின்றத பாக்கலாம். ஐயோ, தாமதமா ஓ சொல்லிட்டீங்களே. பரவாயில்ல, முயற்சி செய்ததற்கு ரொம்ப நன்றி உமையாள். உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேரால இருந்து அழைக்கிறீங்களா? சரி சரி, பேரை பக்கமா பத்திரமா பயணம் செய்யுங்க. நன்றி.

0: பண்ணலாமா? வெரி குட் மா.
1: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் எல்லா பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக பொன் கோகிலும் இசைமிசை மங்கத்தில் உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டே கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: மின் கட்டணங்கள் நியாயமாக இருப்பதை உறுதி செய்ய புதிய அணுகுமுறை ஆராயப்படுகிறது. சரவா வான் மருத்துவ உலங்கூர்தி விபத்து விசாரணை அறிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துணை பிரதமர் டாஜுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீரி சீன மக்கள் பெருமண்டபத்தில் அந்நாட்டின் துணை பிரதமர் டிங் ஜுவை கிங்கை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். காலை மணி 10:15 தொடங்கி சந்திப்பு சுமார் 30 நிமிடங்களுக்கு நடைபெற்றுள்ளது. இவ்விரு தலைவர்களும் நுட்பத்திறன் கல்வி டிவேட், பெல்டன் ரோட் திட்டம், உள்கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு ஏஐ, இலக்கவியல் பொருளாதாரம், தொலைத்தொடர்பு, வர்த்தகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்த புதிய வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் கலந்துரையாடினர். உள்நாட்டு பயணிட்டாளர்கள் உட்பட தொழில்துறைக்கு இடையே மின்சார விநியோகத்தின் செலவு நியாயமாக பகிரப்படுவதை உறுதி செய்வதற்காக இலக்கிடப்பட்ட மின்சார கட்டண கட்டமைப்பு ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்வு பயணீட்டு அடிப்படையிலான அணுகுமுறையை உள்ளடக்கியுள்ளது. மேலும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டமைப்பு விரிவான பயணீட்டாளர் வகையை பொறுத்து மாறுபடும் என துணை பிரதமர் டாஜுஸ்ரீ ஃபரீலா யூசுப் தெரிவித்தார். அதிக ஆற்றலை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளும் தரவு மையங்களுக்கும் ஏற்ப கட்டணங்கள் மாறுபடும் என்றார் அவர். சரவா லாங் லேலாங்கில் வான் மருத்துவ சேவை FDS உலங்குறுதி விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட உலங்குறுதியை செலுத்திய விமானி BO 105 சொந்தமான பறக்கும் சான்றிதழையும் முறையான மருத்துவ சான்றிதழையும் கொண்டுள்ளது வான் விபத்து விசாரணை பிரிவினரின் விசாரணை வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 9MLF என்ற பதிவு எண்ணை கொண்ட அந்த உலங்கூர்தி சுகாதார அமைச்சின் ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுகிறது. அந்த உலங்கூர்தி பயணத்தை தொடங்கும் முன் பறக்கும் தகுதியையும் கொண்டிருந்தது என்றார் அவர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் முறை தொடர்பில் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை உருவாக்கும் முன்மொழிவு முழுமையாக ஆராயப்பட வேண்டிய ஒரு கொள்கை சார்ந்த விவகாரம் என சபா சரவா விவகாரங்களுக்கான துணை பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மூர் தெரிவித்தார். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்களின் தேவை முன்னுரிமை அறிந்து அதன் அடிப்படையில் மேம்பாட்டு ஒதுக்கீடுகள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. தற்பொழுது தாக்க மதிப்பீட்டு நெறிமுறை அறிக்கை RIS-ஐயும் அதன் ஆவணமான RIA-வையும் தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் தெரிவித்துள்ளது. சட்ட ரீதியிலான தாக்கங்கள், நெறிமுறை செலவுகள் மற்றும் கொள்கை திறன்கள் ஆகியவற்றின் விரிவான மதிப்பீட்டை உறுதி செய்வதற்கு இந்த செயல்முறை முக்கியமானது என அமைச்சு விவரித்துள்ளது. இந்த வரைவு அடுத்த 10 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க சபாவை எவ்வாறு ஊக்குவிக்கும் என புத்தத்தான் உறுப்பினர் டாஜுஸ்ரீ ஷாஷ் ஹல்மி யாயா எழுப்பிய கேள்விக்கு அமைச்சு இவ்வாறு பதிலளித்தது. காலை நிலவரப்படி நாட்டின் 34 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. சிலாங்கூர் ஜொஹான் சத்யாவில் மிக அதிகமாக அதன் குறியீடு 192 பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS குறிப்பிட்டுள்ளது. கில்லானில் 191, ஷாலாமில் 179, பந்திங்கில் 170, பெட்டாலிங் ஜயாவில் 168 உட்பட குவாலா சிலாங்கூரில் 161 உள்ளது. இந்நிலையில் நகரி சிம்பிலானில் நீலாயில் 187, சிரம்பா 182 உட்பட போர்டிக்சன் 176 பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஜோஹோரின் சில பகுதிகளில் காற்று மாசு குறியீடு 187 161 வரை உள்ளது. மலாக்கா, பேரா, பஹாங் உட்பட சரவாக்கின் சில பகுதிகளிலும் IPU ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சபா கூட்டரசு செயலாளராக டாக்டர் ஜுல் ஹடி அகமட் நியமிக்கப்பட்டுள்ளார். நாளை தொடங்கி அவரது நியமனம் நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்சி ஷம்ஷுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். 57 வயதான ஜுல் ஹடி கடந்த 32 ஆண்டுகளாக பொருளாதார அமைச்சின் நிதி கொள்கை வியூக திட்டமிடலில் பரந்த அனுபவத்தை கொண்டவராவார். அவரது நிபுணத்துவம், அனுபவம் உட்பட தலைமைத்துவம் ஆகியவை கடமைகளை செவ்வனே ஆற்ற துணை புரியும் என தன்சி ஷம்ஷுல் சொன்னார். இதனிடையே இளைஞர் விளையாட்டு அமைச்சு இரு மூத்த அதிகாரிகளின் பொறுப்புகளில் மாற்றம் செய்துள்ளது. அந்த மாற்றத்திற்கேற்ப அரிஃபின் முகமது கனி தேசிய விளையாட்டு மன்றத்தின் புதிய தலைமை இயக்குநராகவும் ஜெஃப்ரிங் அடினின் புதிய விளையாட்டு ஆணையராகவும் பொறுப்பேற்கின்றனர். அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் சேவை வழங்கும் திறனை மேம்படுத்தவும் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: இந்தோனேசியாவின் மத்திய கலிமந்தானிலும் தென் சுமத்ராவிலும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைப்பதற்காக கிட்டத்தட்ட 17,000 பணியாளர்கள் திரட்டப்பட்டுள்ளனர். அங்கு நிலவும் அடர்த்தியான புகை மூட்டம் பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள வேளை குறைந்த பார்வைத்திறன் வான்வழி தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு தடையாக உள்ளது. மத்திய கலிமந்தானில் 4,686 பேர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள வேளை தென் சுமத்ராவில் 12,285 பணியாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தொடர்பு பிரிவின் இடைக்கால தலைவர் பர்டோன் பஞ்சாய்தான் தெரிவித்துள்ளார். சீனாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் புதிய பாலம் ஒன்று திறக்கப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. அந்த பாலம் ஆசியானின் பெரும் பொருளாதார வல்லரசான சீனாவுக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட அதன் அண்டை நாடான வடகொரியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3,026 மீட்டர் நீளம் கொண்ட நியூ யாலு ரிவர் பாலத்தின் வழியாக சீனா வடகொரியா குடிகளை ஏந்திய கப்பல்கள் பயணிக்க தொடங்கியுள்ளன. அந்த பாலத்தின் நிர்மாணிப்பு நிறைவடைந்து 12 ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டும் பதிவுகளை நீக்குமாறு அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷென்பாவும் உத்தரவிட்டுள்ளார். மேட்டா, டிக்டாக், எக்ஸ், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் ஆகிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அதற்காக ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களில் குவாஹுயிலா, கோக்சானா மாநிலங்களில் உள்ள பள்ளிகளில் நிகழ்ந்த 2 வெவ்வேறு தாக்குதல்களில் 2 கொல்லப்பட்டதோடு மேலும் சிலர் காயமடைந்தனர். இவ்வேளை சமூக ஊடகங்களின் தாக்கம் இத்தகைய வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என கிளவுடியா தெரிவித்துள்ளார். உத்தரவை பின்பற்ற தவறும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பிரேசிலில் இம்மாதம் 25 நாள் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலின் 2 சுற்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் தங்களின் எதிர்காலம் குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். அத்தேர்தலில் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சோனாரோவின் மகன் ஃபிளாவியோ போல்சோனாரோ தற்போதைய அதிபர் லூயிஸ் இன்னாசியோ லூலா டா சில்வாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். போல்சோனாரோ ஆட்சி காலமான 2019 முதல் 2022 வரை அமேசான் காடுகள் பெருமளவில் அழிக்கப்பட்டதோடு பழங்குடியின மக்களின் உரிமைகளும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் ஃபிளாவியோ போல்சோனாரோ வெற்றி பெற்றால் காடழிப்பும் பழங்குடியின மக்களின் நில உரிமை மீறல்களும் மேலும் மோசமடையக்கூடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டு டென்மார்க் புதுப்பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி தோ ஈவே சக நாட்டைச் சேர்ந்த ஜிம்மி வாங், சென் யூ ஹீனை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் 21-19, 21-16 எனும் புள்ளிகளில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நாட்டின் 3 குழுவினர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். காலிறுதிச் சுற்றுக்கு தேர்வாகிய நாட்டின் ஆடவர் இணையினர் அரோன் தாய், யாப் ராய் கிங், மற்றொரு தேசிய இணையான அரோன்ஷியா சூக் ஊக் ஈக்கை எதிர்கொள்ளவிருக்கின்றனர். மின் கட்டணங்கள் நியாயமாக இருப்பதை உறுதி செய்ய புதிய அணுகுமுறை ஆராயப்படுகிறது. சரவா வான் மருத்துவ உலங்கூர்தி விபத்து விசாரணை அறிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

விறுவிறுப்பான பாடலோட இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியை நாம தொடங்கிட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி, வணக்கத்தோடு பொன் கோகிலம் இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்கா? சரி, மதிய நேரத்துல நாம இணைந்திருக்கின்றோம். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? சரி, இனிய பாடல்கள், விறுவிறுப்பான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதே வேளையில நீங்க அழைச்சி பேச போறீங்க ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு தான். ஏன்னா பெரும்பாலான நேரத்துல நம்ம வந்து வாகனத்துல தான் அந்த மொழியே அதிகமான நேரத்தை இரண்டு இடங்கள்னு சொல்லலாம். ஒன்று அலுவலகம், மற்றொன்று வாகனம். அதிகமா நம்முடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய இடமாகவும் வாகனம் இருக்கு இல்லையா? அந்த வாகனத்துல ஏதாவது ஒரு வசதி, அதாவது ஒரு AI வழியா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கணும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கணும், இந்த வாகனத்துல இது இருந்தது அப்படின்னு சொன்னா, குறிப்பா சொல்றேனே, சும்மா கற்பனை தானே, கற்பனை தலைப்பு தானே. சமைக்கிற ஒரு வசதி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சது அப்படியே இந்த நெரிசல்ல சமைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்பனை நீங்க செய்யணும். உங்களுடைய வாகனத்துல இது இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும், இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அழைச்சி பேச போறீங்க. அதே வேளையில நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். 1000 அழைப்புகளுக்காக நாங்க காது கொண்டே இருக்கின்றோம். அல்லது உங்களுடைய கனவுகளை நாங்க கேட்க போறோம். அந்த 1000 குரல்களுடைய கனவுகள், ஆசைகள் என்னென்ன அப்படின்னு கேட்க போறோம். அதையும் நீங்க அழைச்சி சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன்,
1: இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பாக்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிதே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம். ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும் நினைக்கிறேன்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சுத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
2: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமிலேயே விக்கிறாங்க. தெரியல?
1: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
2: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: வணக்கம் பொன்கோகுலம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமா, நலமா, உற்சாகமா இருக்க. தெம்பா
1: அடிங்க, தெம்பா யார் பேசுறீங்க?
0: வாசுகி பேசுறேன்.
1: வாசுகி, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: சிகாம்போட்.
1: சிகாம்போட்ல இருந்து அழைக்கிறீங்க. சொல்லுங்க வாசுகி, உங்களுடைய வாகனத்துல இந்த வசதி இருந்தா என்ன இருக்கணும்?
0: ரொம்ப நாளா ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு, பேசினா கண்டிப்பா பேசணும் அப்படின்னு. காடிக்கு மேல ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கணும். சோ வச்சுட்டு நம்ம கட் பண்ணி சிக்னல் போட்டு உள்ளுக்கு போடுறோம்ல, அந்த பாத வழி குடுக்கறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி ஒரு எமோச்சி. அப்புறம் கொஞ்சம் அது இதெல்லாம் அமைச்சர
2: ஒரு படபிடிப்பு தானே செஞ்சு முடிக்கணும். சோ சுற்றும் சூழல் எல்லாரும் ஒட்டுமொத்த சமூகமே நம்மளுக்காக அந்த ஒளி விளக்கேத்துனா என்ன ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது அதுதான் எனக்கு.
1: சரி, வாழ்த்துக்கள். அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாசுகி.
2: நன்றி, ரொம்ப நன்றி.

0: தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க மலேசியால. நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கையை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: ஆமா, நமக்குள்ள எத்தனை ஆசைகள் எத்தனை கனவுகள். ஆனா யாராவது நம்ம கிட்ட கேட்டிருக்காங்களா இது வரைக்கும், உங்களோட ஆசை என்ன, உங்களோட கனவு என்ன அப்படின்னு? அப்போ பள்ளி காலத்துல ஆசிரியர் கேட்பாங்க, நீ என்னவாக போற, உன் எதிர்கால ஆசை என்ன அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை போற போராட்டத்துல நாம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகள், பிள்ளைகள், அப்புறம் அவங்க கல்வி, அப்புறம் குடும்பம், கணவர், மனைவி அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் எங்கேயும் ஒரு தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆசை உங்க கிட்டத்துல இருக்கும். அதை சொல்லாம நீங்களே அதுக்கு ஒளி ஊட்டக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம்.

ஆனா உங்களுக்காக மின்னலின் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். தீபாவளி விழாவில் நீங்களும் கலந்து கொள்ள போறீங்க. அதே வேளையில் நீங்க உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் அது நிறைவேறதோ நிறைவேறலையோ ஆசைப்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கனவுகள் நிச்சயமா இருக்கும். அந்த கனவு ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காகவும், அதே வேளையில் இப்பவே நிறைவேறினா ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்காகவும், நம்பிக்கை ஒளியை உங்களுக்காக உங்களுடைய கனவுகளை சுமந்து நாங்கள் வந்து ஏற்ற தயாராக காத்துக்கிட்டே இருக்கோம். அக்டோபர் 25 நாள் மினாரோ கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக, 1000 நேர்களின் 1000 ஆசைகள் அங்கே தீபங்களாக ஏற்றி வைக்க நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றோம். அப்படியாக சரி, இன்றைக்குள்ள தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாகனத்துல இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கற்பனை தான். ஆரம்பத்துல ஒரு நேயர் அழைச்சி சொன்னாங்க இல்லையா, ஒரு நன்றி சொல்வதற்கான ஒரு இமோஜி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனுடைய உங்களுடைய கனவுகளையும் நீங்க சொல்ல போறீங்க. 3228 2573 அல்லது 4767 உங்ககிட்ட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன்.

நேரம் இப்பொழுது 1:42. நம்ம இசை மியூசியம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதே வழியில அடுத்து என்ன பாடல் நேரை பார்ப்பதற்கு முன்பாக அதித்யா ஆர்கே கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்டுருவோம். அதுக்கு பிறகு நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் வந்து கோயிலிருந்து கோவிந்தமா பேசுறேங்க. எனக்கு 76 வயசு ஆக போது முதல் முறையில இப்பதாங்க உங்களுக்கு அடிக்கிறேன்.
0: அப்பா, 76 வயதுல முதல் முறையா பேசுறீங்க?
1: ஏத்த போறீங்கல்ல?
0: ஆமா,
1: கவலைப்படாதீங்க.
0: நிச்சயமா உங்களுடைய கணவர் நலமாகணும் அப்படிங்கறதுக்காக எங்களுடைய பிரார்த்தனையை நாங்க வைக்கிறோம். அதுக்காக தீபம் ஏத்துறோம்.
1: எனக்கு அதுதாங்க கூப்பிடுது. ரொம்ப நாள் எனக்கு உடம்பு முடியாம
0: சரிங்களா? உடம்பு பாத்துக்கங்க, சரியா?
1: ரொம்ப நன்றிமா.
0: நன்றிமா, வணக்கம்.

0: நான் சரஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட போறேன். ஆமாங்களா? நான் வந்துட்டு ஃபிளவர் வச்சிருவேன், ஃபிளவர், ஆர்டிபிஷியல் ஃபிளவர். அது வந்து அவங்களுக்கு காட்டுறது,
1: அது வந்து உங்களுக்கு வழி கொடுக்கறவங்களுக்கு நீங்க காட்டுவீங்க.
0: கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனையா இருந்தா, ஒய்ஃப் பிரச்சனையா இருந்தா, அவங்க எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். யாரா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தோட சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடும். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
3: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்லை என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சி இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
4: புதுவேளை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸிங்கும் எல்லாரும் பிளஸிங்கும் இருந்து அதே பெரிய நம்பிக்கை தானே.
5: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
6: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். பழகார் கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். குவாண்டம் தொழில்நுட்பத்தால் ஏற்படும் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நீண்டகால திட்டமிடல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் மூலம் மை டிஜிட்டல் ஐடி தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். மை டிஜிட்டல் ஐடியுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இணைய சேவைகளை அணுகும்போது பயனர்களின் இலக்கவியல் அடையாளங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுதலாக விளங்கும் புகை மூட்டம் தொடர்பான நோய்களின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் வகையில் நாடு தழுவிய நிலையில் மருத்துவ உபகரணங்களின் விநியோகத்தை சுகாதார அமைச்சு அதிகரித்துள்ளது. சுவாச நோய்கள் தொடர்பான பாதிப்புகள் திடீரென அதிகரிக்கக்கூடும் அபாயம் உள்ளதால் அதனை திறம்பட கையாளும் வகையில் இந்த தயார் நிலை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் டதுஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். 2025 ஆண்டில் மலேசியாவில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 4.5% குறைந்துள்ளது. மேலும் பெண்களின் கருவுறுதல் விகிதமும் குறைந்துள்ளது. இது நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை காட்டுவதாக மலேசிய புள்ளியியல் துறை டோஷம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசியான் ஒரு வட்டார அமைப்பாக ஒன்றிணைந்து செயல்பட விரும்புவதாக அதன் தலைமைச் செயலாளர் கவ் கிம் ஹோன் தெரிவித்தார். தனித்து செயல்படுவதை விடுத்து தற்போது 11 உறுப்பு நாடுகளையும் சுமார் 700 மில்லியன் மக்கள் தொகையையும் கொண்ட ஒரு வட்டார அமைப்பாக பாடாற்ற ஆசியான் விரும்புகிறது. மேலும் ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பை ஆராய்வதில் அது கவனம் செலுத்துகிறது என்றார் அவர். உள்ளூர் வணிகங்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் நோக்கத்தில் மாலத்தீவு வெளிநாட்டு முதலீட்டுக்கான நிபந்தனைகளை கடுமையாக்கி வருகிறது. புதிய விதிமுறைகளின் கீழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 15 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு குறைவான மதிப்புடைய கட்டுமான திட்டங்களில் பங்கேற்கலாம். விளையாட்டு 2028 சுக்மா போட்டி. கிளாந்தானில் நடைபெறும் இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கினை கிளாந்தான் தக்ரோ விளையாட்டு சங்கம் காஸ்தாக் இலக்கிட்டுள்ளது. மாநில அரசாங்கத்தின் ஆதரவும் வீரர்களின் செயல்திறனில் ஏற்பட்டுள்ள நேரியல் மாற்றமும் போட்டிகளுக்கு முன்னதாக காஸ்தாக்கை வலுப்படுத்த உதவும் என அச்சங்கத்தின் தலைவர் முகமது மொஹிடின் முகமது நூர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே எங்களுக்கு இல்லை. சரி, இப்பொழுது தொடக்கம் பழம் பாடல்களை நாம கேட்கவிருக்கின்றோம். தொடக்க பாடலை நாம கேட்க போறோம். அதுவும் அன்பில் கலைவது, அப்படி கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லார் இடத்துல அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிலர் வந்து சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஒருத்தர்கிட்ட இத்தனை வருஷமா பேசவே இல்லை, 10 வருஷமா நான் அவட்ட பேசவே இல்லை, அவர் சொன்ன ஒரு வாரத்துக்காக திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப பெருமையாலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கோபங்கள் எல்லாம் கடந்து கடைசியில் நாம் வந்து எத்தனை ஆண்டுகள் வாழ போகிறோம் இல்லையா, அந்த ஆண்டுகள் வாழ்ந்ததில் எதை நாம் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் எந்தெந்த நல்ல நல்ல நினைவுகளை கொண்டு போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல நினைவுகளை சேகரிப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய நம்பிக்கைகள் இருக்கும், அந்த நம்பிக்கைகளுக்கு நாம் ஒளியாக இருப்போம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புனிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: நம்ம மின்னலின் நிர்வாகி ரொம்ப அழகா சொல்லிட்டார்ல, மின்னலின் ஒளியும் நம்பிக்கை ஒளியும் ஒன்றாக சேர்ந்து இணைக்கும் போது அந்த 1000 நம்பிக்கைகள் 1000 தீபங்களாக ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்பொழுது நீங்க வந்து உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கறத அழைச்சு சொல்ல போறீங்க. 03-2282-5733 அல்லது 4768. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிச்சயமாக நம்முடைய வார்த்தை, நம்முடைய சொற்கள், நம்முடைய அந்த உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஏந்தி செல்லும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் மெய்ப்பட செய்யும்.

0: நான் திருமதி சரஸ்வதி முருகன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
0: ஆயிரம் விளக்குகளுக்கு என்னோட இந்தியாவில போய் தாஜ்மஹாலை பாக்கணும்ன்ற ஒரு ஆசைமா. அதுதான்மா என்னோட வேண்டுதல். அடுத்த வருஷம் எப்படியாவது போய் பார்த்துன்னு நினைக்கிறேம்மா.
1: இது வரைக்கும் நீங்க போனதில்ல, ஆனா போகணும்னு ஆசை உங்களுக்கு.
0: ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் இந்தியாவுக்கு, ஆனா நான் அதை தாஜ்மஹாலை போய் பாக்கலாமா.
1: சரிங்க சரஸ்வதி முருகன், உங்களுடைய எண்ணம் நிறைவேறட்டும். சரி, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
0: சிம்பா அம்பா சிம்மாங்கோல்மா.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

எல்லாரையும் ஈஸ்வரிக்குள் உணர்கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 2:30 நேரம் இப்பொழுது இசை மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை TMS கொண்டு வருகின்றார், அவரோடு பி. சுசிலா.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: ஆமா, நினைவுகளை ரசிப்பதற்கும் சரி, சுமப்பதற்கும் சரி, நினைத்தாலே இனிப்பதற்கும் சரி, 70ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க அருமையான 70ஆம் ஆண்டு பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கேட்க மறக்காதீங்க. ஏன்னா உண்மையிலே அருமையான பாடல்கள் தான். சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். 2:45 இப்பொழுது. அடுத்தாக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சி. சுலா கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக தண்ணீரை குடிக்கணும், அது மட்டும் அல்ல வெளியில சென்று வந்தா கைகளை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியிலே செல்வதை நீங்கள் தவிர்த்து விட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நேற்று முந்தானத்து நினைக்கிறேன் இப்போக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருந்துச்சு, புகை மூட்டம் இல்லாத ஒரு சூழலும் அங்க இருந்தது, ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தலைநகர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெளிச்சமா நாங்க பார்த்து பல மாதங்கள் ஆயிடுச்சு தான். ஏன்னா அங்கே புகை மூட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும், அளவுக்கு அதிகமான மூட்டம் வந்து இங்கே இருக்குது. அதனால உடம்பு பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நடப்பு சூழலுக்கு பொருத்தமான வகையில் மின்சார கட்டணம் அடுத்த ஆண்டு நியாயமானதாக இருப்பதை உறுதி செய்யும் வகையிலான புதிய அணுகுமுறையை அரசாங்கம் வரையறுத்து வருகிறது. இவ்வாறு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். விவேகமான ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான அணுகுமுறைகளை ஆராயும் பொறுப்பு ஆற்றல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஆற்றல் மாற்று நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். எஸ்எம்இ காப் மலேசியா செயல்படுத்திய தொழில்துறை வணிக ஊக்குவிப்பு திட்டம் சீனார் மூலம் இவ்வாண்டு செப்டம்பர் 30 வரையில் 1204 குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் பயனடைந்துள்ளனர். ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு உதவும் வகையிலான நிதியுதவிகளும் கூடுதல் வணிக ஆதரவுக்கான அணுகலும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் முகமது அலமின் தெரிவித்தார். காஜாங் சிறையில் நீர் விநியோகம், தூய்மை, உணவு தயாரிப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் சிக்கல் நிலவுவதாக அரசாங்க சார்பற்ற நிறுவனம் ஒன்று முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் சிறைத்துறை அணுக்கமாக ஆராய்ந்து வருகிறது. இதன் மூலம் உண்மை நிலவரம் அடையாளம் காணப்படுவதோடு அதன் தொடர்பில் முழுமையான கவனம் செலுத்தப்படும் என சிறைத்துறை இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறும் மத்திய ஆண்டு தேர்தல்களில் வாக்காளர்களின் முதன்மை கேள்வியாக செல்வந்தர்களின் சிறப்பு வரி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 200 செல்வந்தர்கள் வசிக்கும் கலிபோர்னியாவில் இது முதன்மை சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆற்றல் வளம் நிறைந்த மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார மீட்சி நீண்ட காலம் எடுக்கும் என பன்னாட்டு நாணய நிதியம் IMF கணித்துள்ளது. தாய்லாந்து பாங்காக்கில் கூடிய நிபுணர் குழு உலக பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து கலந்தாலோசித்து வருகிறது. விளையாட்டு. இந்தோனேசியாவின் மகளிர் கால்பந்து லீக் 7 பின் மீண்டும் நடைபெறுகிறது. நாட்டின் மகளிர் கால்பந்து அணி நேர்த்தியாக நிர்வகிக்கப்பட்டால் ஆசியாவின் மிகச்சிறந்த அணியாக திகழ முடியும் என அதன் பயிற்றுநர் ஜரா நடிக்யா நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. ஸ்ரீபொல் தொடக்கம் பாடல்கள் இடம்பெற போகின்றன. அதே வேளையில் நீங்கள் டிக்டாக் பக்கம் வரலாம். வந்து இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தால் யாருக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே வேளையில் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆசை கனவு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். சரி, ஒரு விளக்கு ஏற்படும் போது அதில் இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகின்றது. அந்த ஒளி அப்படிங்கிறது தான் அந்த புதிய நம்பிக்கை. ஆக உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக இருக்கலாம், மின்னலுடன் நீங்கள் பகிரப்படும் 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் 25 நாள் மின்னறு கலலும் போரில் 1000 தீபங்களாக ஏற்றப்படவிருக்கின்றது. ஆக உங்களுடைய நம்பிக்கையை, ஆசைகளை ஏந்தி நாங்கள் நம்பிக்கை ஒளி ஏற்ற காத்திருக்கின்றோம்.

உனிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் குழுவினர் கொண்டு வந்த பாடலையும் நாம கேட்டோம். ஆமா, உனக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்தது. சரி, 3:10 நேரமே பொழுது இசிமிசியம்ல அடுத்து நாம சைந்தவி குரல் பாடலை கேட்க போறோம். சைந்தவியோட சென்ட்ரோல் ரன் கொண்டு வரக்கூடிய பாடல்

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: நல்லா இருக்கு. என்னோட ஆசை என்ன தெரியுங்களா, நிறைய அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன். ஒரு வருஷத்துல ஓடி மூணு நாள் ஓடி சுத்திடுவேன். என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான், எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. இனி நம்ம என்ன நல்லா இருக்கணும், அதுதான் நல்லா சுத்தணும். ஒரு எப்படியாவது உலகத்தை சுத்தி வந்துடணும், அதான் என்னோட ஆசை.
1: உலகத்தை சுத்தி வரணும், அதான் உங்களோட ஆசை. சரி, ரொம்ப அருமையான ஆசை. உலகத்தை சுற்றி வர ஆசை. அடேங்கப்பா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

விஜய் பிரகாஷ் கீர்த்தி சங்கீதா குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, கோகிலவாணி சிவபிரகாஷ் காப்பார்லேருந்து நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க டிக்டாக் வழியாக. அவங்களுடைய மகன் தேவமித்ரன் அவருக்கு பிறந்தநாளாம் இன்றைக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்காங்க. நாமும் அவருக்கு வந்து வாழ்த்தினை சொல்லிவிடுவோம். அதே வேளையில் நிறைய பேர் வந்து நமக்கு செய்திகளை அனுப்பிட்டே இருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க, வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஜென் லோபஸ் அவங்களுடைய பேரனுக்கு வந்து 21 வயது பூர்த்தி ஆகின்றதாம். லிசான்ட்ரோ அவர் வந்து அயர்லாண்டில் படிச்சுட்டு இருக்காராம். அவருக்கு வந்து குடும்பத்தினர் வாழ்த்தினை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, அதே வழியில் இன்னொரு வாழ்த்து செய்தியும் நமக்கு வந்தது. யார் அப்படின்றத பார்த்துடலாம். கவி கோபால் அவங்க அக்கா ஜெயா அவங்களுடைய பிறந்த நாளா. ஜெயா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாவாங் தாமன் மரிடால இருக்காங்களாம். ஜெயா நிகழ்ச்சி கேட்டுருந்தீங்கன்னா எங்களுடைய இனிய வாழ்த்து உங்களை வந்து சேரட்டும். சரி, அதே வழியில் இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள், 15 அக்டோபர் அப்படின்னும் போது யாருக்கு பிறந்தநாள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக அவங்க வாழ்த்தினை அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட திடீர் நீங்கள் வாழ்த்து சொல்லும்போது, அழைச்சி பேசும்போது அவங்க முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு புன்னகை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்த்து அப்படின்னும் போதே மகிழ்ச்சி அப்படின்றது தானே. நிச்சயமா யாருக்கு பிறந்தநாள் அப்படின்னு பார்த்து வாழ்த்தினை சொல்லிருங்க. இன்றைக்கு நம்முடைய செய்தி வாசிப்பாளர் மணியரசன் ஹரிகிருஷ்ணனுக்கும் பிறந்தநாள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துகள் வாழ்த்து வந்து சேரட்டும்.

கார்த்திக் ஷாலினி பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பக்கம் உஷா செய்தி அனுப்பி காத்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய தம்பி நாகராஜன் அவருக்கு 60 வயது பிறந்தநாள் பூர்த்தி ஆகின்றதாம். சிரம்பான் திமியாங்கில் வசிக்கின்றாராம். அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்காங்க அவங்களுடைய அக்கா உஷா. சரி, அதே வேளையில் நிறைய பேர் வந்து தீபாவளி வாழ்த்து ஏன் தெரிவிச்சிருக்காங்க, தீபாவளிக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன திட்டம், மிகப்பெரிய திட்டம் அப்படின்னும் போது எங்களுடைய 1000 நம்பிக்கை 1000 விளக்குகள் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளை கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக காத்துக்கொண்டே இருக்கின்றோம். இந்த 1000 அழைப்புகளில் நீங்கள் இல்லையா அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பேர் இந்த 1000 அழைப்புகளில் இருக்கணும் இல்லையா. அதனால் அழைச்சி உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் சொல்ல மறக்காதீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலுமே நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அழைப்புகளையும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதே வழியில் நம்பிக்கை அப்படின்னும் போது இந்த ஆண்டு மின்னலின் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆக நம்பிக்கை ஒளி அப்படின்னு சொல்லும்போது மின்னல் ஒளியோடு உங்களுடைய நம்பிக்கை ஒளியும் சேரட்டும்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன்.
1: இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பாக்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிட்டே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம். ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்னாக்க, இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுல அவங்க மற்றவர்களுக்கும் மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக நிறைய தன்னார்வ பயிற்சிகள், தன்னார்வ சேவைகள்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆக இந்த நம்பிக்கை ஒளியை மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பு நேயர்களே, இஸ்லாமிய வரலாறு எனும் இந்த அரும் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். கடந்த வாரங்களிலே இபிலீஸ் ஆதிமா மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்ததை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூண்டுதலை, பாம்பு செய்த தவறை வரிசையாக நாம் பார்த்தோம். ஏக இறைவன் இவர்களில் ஒவ்வொருவரையும் தனியாக விசாரிக்கின்றான். ஆதம் நபி அவர்கள் தங்களின் காரணத்தை சொல்லுகிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தங்களின் காரணத்தை சொல்லுகிறார்கள், பாம்பு அதன் காரணத்தை சொல்லி விளக்குகிறது. இபிலீஸ் என்ன சொன்னான்? ஆதம் நபிகிட்ட கேட்டப்ப ஆதம் நபி சொன்னாங்க, மனைவி சொன்னனால தான் நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் இபிலீஸிடம் கேட்டான், நீ ஏன் ஹவ்வாவை வழிகெடுத்தாய்? அதற்கு இபிலீஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடந்த பல தொடர்களிலே நாம் பார்த்துதான் வருகின்றோம், ஒவ்வொரு நேரத்திலும் இபிலீஸ் சொல்லக்கூடிய பதில் ஆச்சரியமாக இருக்கும். என் மேல எந்த தப்புமே கிடையாது, சொல்ற காரணமும் ரொம்ப அந்த இடத்துக்கு மிகவும் பொருந்துவதை போல பதில் சொல்லுவான், காரணத்தையும் சொல்லுவான். என்ன காரணம் சொல்கிறான்? இறைவனே, மனித இனம் பல்கி பெருக வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. அந்த பல்கி பெருகிய மனித இனம் சாலிஹீன்களாகவும் ஆபிதீன்களாகவும் உன்னை வணங்கி வழுத்த வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்கிறது. அந்த இனம் பல்கி பெருக வேண்டுமென்றால் பூமியிலேதானே இவர்கள் செல்ல வேண்டும். பூமிக்கு செல்ல வேண்டுமென்றால் இவர்களிடத்திலிருந்து இவ்வாறு ஒரு தவறு ஏற்படதானே வேண்டும். உன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் நான் இதை செய்தேன் என்பதாக பதில் கூறுகின்றான். எப்படி பதில் பாருங்க, செஞ்சது தப்பு, வழிகெடுத்து விட்டான். ஒரு நபி இறைவனின் நம்பிக்கையிலே ஆழ பதிந்தவர் அவர். அவரின் சிந்தனையிலே சருகல்களை ஏற்படுத்திவிட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனையிலே பேராசையை ஏற்படுத்தி தவறு செய்ய வைத்து விட்டான். சொர்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பாம்பினுடைய நல்லெண்ணத்திலும் இவனுடைய தவறான திட்டம் நுழைந்து விட்டது. இவ்வளவுத்தையும் செஞ்சிட்டு என்ன பதில் சொல்கிறான்? யா அல்லாஹ், நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டத்தை தான் நான் செயல்படுத்தி இருக்கின்றேன் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இபிலீஸை ஏற்கனவே அவ்விடத்தை விட்டு விரட்டிவிட்டான். இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பாம்பும் தான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை அந்த வசந்த மாளிகையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குகின்றான். அந்த நிலைமையில ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இபிலீஸையும் பாம்பையும் இவர்கள் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக விரோதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இங்கிருந்து மன்னகம் சென்று விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். ஆதம் நபி அவர்களுக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் ஹைது லம் யகுல் அன லகும் அதுவுன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இறைவன் உங்களுக்கு பகையாக இருக்கும் நிலையில் என்று சொல்லாமல் உங்களுக்குள் நீங்கள் பகையாக இருந்து கொள்வீர்கள் என்று சொல்லி பகையை எங்களுக்குள் ஆக்கிவிட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக நன்றி செலுத்துகிறார்கள். ஏன், இறைவனுடன் பகை இருக்க முடியுமா? இறைவனுடன் பகைத்துத்தான் வாழ முடியுமா? இறைவனின் சொற்களை கேட்காமல் கட்டளைகளை மீறி வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இறைவனின் பகை ஏற்படும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தால் அவன் வாழ்வு என்ன ஆகும்? அப்ப அல்லாஹ் இறைவன் பகை என்று சொல்லவில்லை. பகை உங்களுக்குள் இல்லாதான், உங்களுக்குள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் உங்களுக்குள் நீங்கள் அடித்துக் கொள்வீர்கள், உங்களுக்குள் விரோதம் பெருகும், பகைமையும் பெருகும். இறைவனுடன் பகைமை ஏற்படாது. இறைவன் அருளாளன், இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்து பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை மன்னித்து உங்களுடைய பகையையும் சிரமங்களையும் சரி செய்வான் என்பதுதான் அல்லாஹுடைய திட்டம். இதை விளங்கிதான் ஆதம் நபி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுடன் பகைமை கொள்ளாத வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்பதாக அல்லாஹுவின் அந்த வார்த்தையை விளங்கி அல்லாஹுக்கு புகழ் மாலை செலுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பியும் ஆதம் நபியை பார்த்து சொல்றான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் சொல்றான், மண்ணால் உண்டு பண்ணப்பட்ட நீங்கள் மண்ணுக்கே திரும்பி விடுங்கள், என் சிறப்பின் மீது ஆணையாக நீங்கள் மண் மீது உயிர் வாழ்வதை துன்பமாகவே காண்பீர்கள். அங்கு நீங்கள் உங்களின் நெற்றி வியர்வையால் தான் உங்களின் உணவை ஈட்டி உண்ண வேண்டியிருக்கும், உங்களின் தவணை வரும் வரை நீங்கள் அங்குதான் வாழ்வீர்கள் என்று கூறுகிறான். அல்லாஹுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உங்களை படைச்சது அந்த மண்ணில இருந்துதான், அந்த மண்ணுக்கே நீங்க திரும்பி போயிருங்க, ஆனாலும் அந்த மண்ணகம் உங்களுக்கு சிரமமாத்தான் இருக்கும். இம்மண்ணுலக வாழ்க்கை சிரமங்களும் சந்தோஷங்களும் பின்னப்பட்டதுதான், சுவன வாழ்க்கை துன்பமற்றது இன்பம் மட்டுமே கொண்டது, ஆனால் மண்ணுலக வாழ்க்கை இரண்டும் கொண்டது. அதைத்தான் ஏக இறைவன் சொல்கின்றான், நீங்கள் மண் மீது உயிர் வாழ்வதை துன்பமாகத்தான் பார்ப்பீர்கள், நீங்க கஷ்டப்பட்டுத்தான் உழைச்சாவணும், சுவர்க்கத்திலே விரும்பியது கிடைக்கும், ஆசைப்பட்டதை அடைய பெறுவீர்கள், ஆனால் புவியிலே மண்ணகத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண பொருள் வேண்டுமென்றாலும் அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும், சிரமப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், இதை நான் நியதியாக உலகிற்கு ஆக்கியிருக்கின்றேன் என்பதை ஆதம் நபி அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்புறான். இந்த உலகத்தினுடைய முழு நியதியும் இறைவனால் வகுக்கப்பட்டது. ஒரு மலர் மலர வேண்டுமென்றால், ஒரு பழம் பழுக்க வேண்டுமென்றால், ஒரு பொருள் விளைந்து நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், தானியங்கள் எங்களுக்கு வேண்டுமென்றால், இவைகள் அனைத்திற்கும் விவசாயம் செய்து சிரமப்பட்டுத்தான் அதை அடைய முடியும். எந்த பொருளும் இந்த உலகத்திலே எளிமையாக கிடைப்பது கிடையாது. இதை உலக நியதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். செய்வது அல்லாஹ், பழத்தை பழுக்க வைப்பது அல்லாஹ், மலரை மலர வைப்பது அல்லாஹ், ஆனால் அதற்கான முயற்சிகளும் நியதிகளும் இவ்வுலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதினால் நம்முடைய சிரமத்திற்கு பிறகுதான் அது கிடைக்கும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்வுலகிற்கு வந்து சுவன வாழ்க்கை போன்ற ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது, கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு முன்னால் வரும் என்று சொல்லியே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். ஆனால் ஒரு தவணை வரும், அது வரைக்கும் அங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும், அதுக்கு பின்னால நீங்க திரும்பிங்க வருவீங்க என்பதையும் சூசகமாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வார்த்தையை கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இனிமேல் தங்களுக்கு சொர்க்கம் மீள வழி இல்லையோ என்று எண்ணி ஆற்றொன்னா துயரத்திலே மூழ்கி அழுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களை நோக்கி, நீங்கள் இனிமேல் பூமியில்தான் வாழ்வீர்கள், அதில்தான் மரிப்பீர்கள், பிறகு அந்த பூமியில் நின்றும் நீங்கள் மறுபடியும் எழுப்பப்பட்டு உங்களின் வாழ்க்கைக்கான பரிசு கொடுக்கப்பட்டு மறுபடியும் சிறந்த வாழ்க்கை பெறுவீர்கள் என்பதை அல்லாஹ் சூசகமாக மறுபடியும் ஆதம் நபி அவர்களுக்கு கூறுகின்றான். இறைவனின் இந்த இறுதி சொல், தாங்கள் இறந்ததன் பின் இறைவன் தங்களை சொர்க்கம் புக வைப்பான் என்ற நம்பிக்கையை ஆதம் நபி அவர்களுக்கு சிறிதளவு ஆறுதல் அளித்தது. ஆதம் நபி அவர்களுக்கு கவலை, மண்ணகம் போக வேண்டுமே என்ற கவலை. அப்பொழுது அல்லாஹ் மறுபடியும் கூறுகின்றான், ஆதம் நபி அவர்களே, தன் நண்பனை நேசிக்கும் ஒருவன் அவனின் வார்த்தைகளை நம்புவான், அவனுடைய செயல்களை பொருந்தி கொள்வான், துன்பம் நேர்ந்த பொழுது அதை பற்றி புலம்பாது கடினமாக உழைப்பான் என்பதாக அல்லாஹ் ஒரு அறிவுரையையும் ஆதம் நபி அவர்களுக்கு சிறப்பாக சொல்லுகிறான். அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? எஜமானன் அடிமை, உண்மை அதுதான். ஆனால் அந்த தொடர்பு எப்படி உயர்வானது என்றால் ஒரு நண்பனை போல. அதனால் தான் எம்பெருமானார் இறுதி நேரத்திலே கடைசியாக சொன்ன வார்த்தை, இலா ரஃபீகில் அலா, உயர்ந்தவனான என் உயிர் தோழனை சந்திக்க செல்கின்றேன் என்ற வார்த்தையுடன் எம்பெருமானார் இவ்வுலகத்தை விட்டு சென்றார்களே, அப்படிப்பட்டவன்தான் இறைவன், உயர்ந்த நண்பன். அப்ப அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு என்ன சொல்றான், ஒரு நண்பனை நேசிக்கக்கூடிய நீங்க என்னுடைய வார்த்தையை நம்பணும், நான் செய்யக்கூடிய செயல்களையும் முடிவுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும், வெளிப்படையாக உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும், ஏன்னா நீங்க என்ன நம்புறீங்க, நல்லதுதான் உங்களுக்கு சேவைங்கிறது உங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பிரகாரம் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு நல்லதுதான், அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும், துன்பம் நேர்ந்தால் அதை புலம்பாது பழிச்சொல் சொல்லாது முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை விட்டு விலகி உயர் வழிபாதையிலே செல்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வழி சொல்கின்றான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சிட்டான்னு புலம்புறது இருக்கே, அது ஒரு பக்கம் நண்பனான அல்லாஹ் மேல குறை சொல்றது, இரண்டாவது அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையான அல்லாஹ் நமக்கு எல்லாம் நல்லதுதான் செய்வாங்கிற அந்த நம்பிக்கையில குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது. மூணாவது, நாம நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்து ஆக வேண்டும் என்ற ஆர்வமும் குறைந்து விடுகின்றது. அல்லாஹ்வை நம்பினாதான் அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தக்தீரை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதைத்தான் உலமாக்கள் அர்ரிதா பில் கத்ர் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய கலா கதிரை ஏற்றுக்கொள்வது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த துன்பத்தை விட்டு வெளியாகுவதற்கு அதை பற்றி பழிச்சொல் சொல்லி புலம்பி முணங்கி கொண்டு இருக்காமல் கடினமாக உழைத்து அந்த சீரழிவிலிருந்து சிறந்த ஒரு வளத்திற்கு தன்னை எடுத்துச் செல்ல கடினமாக உழைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய அறிவுரை. இதை சொல்லி ஆதம் நபி அவர்களை மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். அனுப்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அறிவுரைகளையும் ஒவ்வொரு சிறு விஷயங்களையும் சொல்லி அனுப்புறான். அதை நம்பி கவலைப்படுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றான், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்றான், அடுத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் சொல்றான். இப்படியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் இபிலீசுக்கு வழிபட்டு நான் தடுத்திருந்த பழத்தை கனியை உண்ணுமாறு உம்முடைய கணவரை செய்ததின் காரணத்தினால் பெண்ணினத்தை என்றென்றும் ஆணினத்தின் கட்டுப்பாட்டிலும் அவர்களின் வழிகாட்டுதல் முறையிலும் இருக்குமாறு நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் பிள்ளை பேரின் பொழுது பெரிதும் சிரமப்படுவீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரெண்டு விஷயம், ஒன்னு, உன்னுடைய கணவனுடைய மனதை மாற்றிவிட்டாய், அதனால இனிமே ஆண்களுக்கு கீழ்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்றால் அடிமைகள் அல்ல, ஆண்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழும் ஆண்களினுடைய முடிவுகளுக்கு கீழும் இருக்கும் பொழுது ஆண் எதை சொல்லுகின்றானோ, ஆண் எந்த வரைமுறையிலே இருப்பதற்கு அவன் வழிகாட்டுகின்றானோ அந்த முறையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான். அதேபோல அவர்களுக்கான ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான், பிரசவத்தின் பொழுது நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த கொடிய பாம்பை சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடிப்பீராக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு இபிலீசை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? இபிலீசே, ஆகூல் கெட்டவனே, அறிவிருந்தும் வழிகட்டவனே, நீ அவ்விருவரையும் மோசம் செய்து தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டாய், அதன் காரணமாக அவர்களுடையவும் அவர்களின் வழித்தோண்டர்களுடையவும் உடலிலிருந்து வெளியாகக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் உன்னுடைய பசியை தீர்க்கும் உணவாக ஆக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நமக்கு தெரியும் ஜின் இனத்தார் சாப்பிடக்கூடிய உணவு என்ன என்பது. இபிலீஸ் என்பவன் ஜின் இனத்தாரில் ஒருவன். இந்த கூட்டத்தினருக்கு உணவாக ஏக இறைவன் மனித கழிவுகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். பொதுவான ஜின்கள் மனித கழிவுகளை சாப்பிட மாட்டார்கள். ஷைத்தான் இபிலீசினுடைய வழித்தோன்றர்களாக வந்த இந்த கூட்டத்தினர், இபிலீசின் கூட்டத்தினர், அவர்களின் உணவு மனிதர்களுடைய மலக்கழிவுகள். அதனால்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல்லவா, மலக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தான், ஆண் பெண் ஷைத்தானை விட்டு என்னை காப்பாற்று என்பதாக நபி அவர்கள் சொன்ன துஆ என்ன அறிவிக்கின்றது? இவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய வீடு மலக்கழிப்பிடம், ஏன் அங்கு இருக்கிறார்கள்? அவர்களுடைய உணவு அதுதான். ஆக ரபுல் ஆலமீன் இவர்கள் அனைவருக்குமான அறிவுரைகளும் ஷைத்தானின் மீது சாபமும் இவர்களுக்கான தவறுக்கான தண்டனைகளையும் கொடுத்து அந்த இடத்தை விட்டு அவர்களை போகச் சொல்லுகின்றான், மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். அடுத்தபடியாக என்ன நடந்தது, இவர்கள் மன்னகத்திற்கு வந்தது எப்படி, அதேபோல அல்லாஹ் இபிலீசின் மீது சாபம் கொடுத்ததின் காரணத்தினால் அவன் என்ன பதில் சொன்னான் என்பதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரிதா என்ற திருப்தியை பெற்ற மக்களாக, அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியொருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
3: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
5: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
6: இளமை புதுமை இனிமை. மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து தீரா இசையில உங்களை அழகான புடவையோடு ரொம்ப அப்படியே தீபாவளி களைகட்டிருச்சுன்னு சொல்லலாம், அப்படி வந்திருக்காங்க த்ரேசா லாசாரு. தீரா இசையில அவங்களோடு தொடர்ந்து நீங்க இணைந்துருங்க. அருமையான பாடல்கள் எல்லாம் அழகான புடவை போலவே எடுத்து வந்திருக்காங்க, அதனால தொடர்ந்து இணைந்துருங்க.
7: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம், இது உங்கள் மின் நல்ல ஃபேம். நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
8: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
7: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
8: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
9: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
10: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
9: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியா பிரிக்ஸில் முழு உறுப்பியம் பெறும் முயற்சிக்கான ஆதரவை சீனா மீண்டும் வலியுறுத்தியதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். மேலும் சீனாவுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என பெய்ஜிங் அதன் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். இவ்வேளை தொழில்நுட்ப மாற்றம் வாயிலாக மலேசியாவுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் சீனா எண்ணம் கொண்டுள்ளதாக டாக்டர் அகமது ஜஹீர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் முயற்சி குறித்த கலந்துரையாடலில் தமது சகா டிங் ஜுவாங்ஜிங் இந்த அவாவை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். நாட்டின் சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உலக சந்தையை ஊடுருவதற்கான ஆதரவை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு வலுப்படுத்தும். மின் வணிகத்தளம், வெளிநாட்டு விதிமுறை தொடர்பான வழிகாட்டல், பொருள்களின் விளம்பரம் ஆகியவை மூலம் ஆதரவு வழங்கப்படும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிங்கியோங் கூறினார். வடமேற்கு பாகிஸ்தானின் பெஷாவார் நகரில் உள்ள பள்ளியொன்றின் கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. மேலும் 30 மேற்பட்டவர் காயமடைந்த வேளை அவர்களுள் 6 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். விலை மதிக்கவியலாத உயிர்கள் பறிபோனது வேதனை அளிப்பதாக அந்நாட்டு அதிபர் ஷிபாஸ் ஷெரீப் தமது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவல் குறைந்து வருவதற்கான தொடக்கக்கட்ட அறிகுறிகள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 இபோலா தொற்று பரவல் இறங்கு முகமாக காணப்பட்டதாக தென்னாப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையத்தின் தலைமை நிர்வாகி ஜான் கேசரியா கூறினார். விளையாட்டு 2026 டாக்கார் இளையோர் ஒலிம்பிக் இம்மாதம் 31 நாள் தொடங்கி நவம்பர் 13 நாள் வரை நடைபெறும் இப்போட்டியில் மலேசியா குறைந்தது 1 வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளது என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மொஹமத் தௌசிக் ஜோஹாரி தெரிவித்தார். பூப்பந்து ஊஷு போட்டிகள் மலேசிய அணிக்கு பதக்கத்தை பெற்றுத்தரும் வாய்ப்புகளாக கருதப்படுவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: அன்பு வணக்கம் நேயர்களே, மின்னலின் தீரா இசை இது. இருள் சூழ்ந்த வானத்திலும் ஒரு நட்சத்திரம் இன்னும், தோல்வி தழுவிய மனதிலும் ஒரு நம்பிக்கை துளிர்க்கும். வாழ்க்கையில சில கனவுகள் காத்திருக்கின்றன, சில ஆசைகள் நிறைவேற துடிக்கின்றன. அந்த மாதிரி உங்க இதயத்திலும் இருக்கும் அல்லவா சில நம்பிக்கைகள், ஒரு சிறிய வெளிச்சத்திற்காக இயங்குகின்றன. அந்த வெளிச்சத்தை ஏற்றுவதற்காகத்தான் இந்த தித்திக்கும் தீப திருநாளில் மின்னல் உங்களோடு இணைகின்றது. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆமாங்க, உங்க மனசுல இருக்கிற கனவை எங்களோடு அழைத்து சொல்லுங்க. உங்கள் ஆசைக்காக ஒரு விளக்கு ஏற்றப்படும், ஒரு நம்பிக்கை ஒரு ஒளியாக மாறப்போகின்றது. இன்றைய தீரா இசையிலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு இவை எல்லாவற்றையும் அழைத்து சொல்லலாம்.
1: Just listen.

0: பத்து நமது வரவு செலவு திட்டம்.
1: ஒரு 30-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹேண்ட்போன் நம்ம வாழ்க்கையை மாத்தினுச்சோ அதே மாதிரி ஏஐ வந்து எல்லா துறையிலயும் வந்து மாத்த போகுது. இதுக்கு வந்து நம்ம நாடும் சரி மக்களும் சரி தயார் நிலையில இருக்கணும். சோ இதுக்கு வந்து தனியா அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறுவனமும் ஒன்று பண்ணியிருக்கோம். 16,000 கோர்ஸ் இருக்கு அதுல ஆக்சுவலி. இரண்டாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப நீங்க இந்த கிளாடோ சாட் ஜிபிடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சில ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்து லிமிட்டட். சோ இதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்லயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குவாண்டமும் இப்போ வந்து முக்கியமா பேசப்படுது நம்ம பிளான்ல. தவிர்த்து வந்து பிசினஸ்க்கு வந்து அரசாங்கத்தில் 30 மில்லியன் ஒதுக்கீடு வந்து எம்டெக் வழியமா கொடுத்துருக்காங்க. இது வந்து 4,000 சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து எப்படி ஏஐ வந்து அவங்க பிசினஸ்ல பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு 30 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: ஹேஷ்டாக் பிளான்ஜாவான் டூரிபுடோ ப்ளூதுஜோ ஹேஷ்டாக் அப்பகிதடபாட்.
2: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1,000 விளக்குகள், 1,000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
4: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: தொழுகை நேர அறிவிப்பு.
6: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18.
7: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

திராயசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, தித்திக்கும் தீப திருநாளை முன்னிட்டு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆயிரம் கனவுகள் ஆயிரம் விளக்குகள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கனவுங்க, அது சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், நீண்ட நாள் மனதிலே இருக்கலாம், யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. என்ன இதுல ஒரு மிக ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சொல்ற கனவுக்கு வருகின்ற அக்டோபர் 25 அன்றிரவு கேல் முன்னாறு, அதாவது முன்னார குவாலலம்பூர் கோபுரத்துல விளக்கு ஏற்றப்பட போகின்றது. நமது கனவுக்காக ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்க போறாங்க. இந்த மனசு வேற யாருக்கு வரும் சொல்லுங்க? இதையும் நீங்க தான் செய்ய போறீங்க. அதனால கட்டாயம் அழைத்து சொல்லுங்க, உங்களுடைய கனவு தான் என்ன, நீண்ட நாளா உங்க மனசுல இருக்கிற அந்த கனவை இன்றைக்கு எங்க கிட்ட சொல்லுங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றலாம். 3228255733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த கனவு தான் என்ன?

வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: நந்தகுமாரன் சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன?
1: கனவு ஒரு பிறவி காரணம் நான் நினைக்கிறேன். இத ஒரு ஆலயம் இருக்கு டைப்பிங்ல, குரு ஆலயம் கோயில் அது. சோ அந்த கோயிலுக்கு வந்து நிலம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ நிலம் ஆபீஸ்ல வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் கிடைக்கல. அதே சமயத்துல வந்து இந்த ஆலயத்தை கட்டணும், அப்புறம் என் குருவுக்கு வந்து சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து என்னோட கடமை, அது இதான் என்னோட ஆசை. நீங்க சொல்லும் போது இந்த விளக்கு ஏத்துறது, 1000 தீபம் வந்து ஒரு நம்பிக்கையை எனக்கு உருவாக்குது. சரி, நிறைய பேர் இன்னும் செய்வாங்களா, சேர்த்து செய்யும் போது அது கண்டிப்பா வெற்றி ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது.
0: நிச்சயமாக நல்ல நோக்கத்துக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அந்த நிலத்துக்கு பட்டா நீங்க விண்ணப்பம் செய்திருக்கீங்க இல்லையா? நற்செய்தி வந்து கிடைக்கணும், கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்களுக்காக, உங்க கனவுக்காக நாங்க ஒளி ஏற்ற போறோம். சரியா?
1: ஓம் ஸ்ரீ சர்வசக்தி காளியம்மன் ஆலயம்.
0: அந்த ஆலயத்திற்காக உங்க மனதில இருக்க இந்த ஆசைகள் எல்லாம் முழுமையா நிறைவேற நாங்களுமே அக்டோபர் 25 ஏற்றப்படும் விளக்குகள் வாயிலாக பிரார்த்தனை செய்கின்றோம். சரியா?
1: நன்றி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியாவுக்கு இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன் AI

0: வணக்கம், நான் சூர்யா சங்கர் ஹரிசங்கர்.
1: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
0: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: நம்பிக்கை ஒளியேற்றுவோம், இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
3: எனக்கு வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு வந்து ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.
4: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்காரு. வருஷம் வருஷம் நீங்க எடுத்துட்டு வர இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு.
5: படிப்புல இருந்து வெளியாகி வேற ஒரு வழியில நோக்கி செஞ்சிருந்தா நம்மளால என்ன முடியும்ன்றது அவங்களுக்கு செஞ்சு அவங்கள ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒருவரா மாற்றணும் அப்படின்றது என்னுடைய ஆசைகள். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

இந்த மாதிரி நம்முடைய மனதிலும் நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், வேண்டிக்கிட்டே இருப்போம் எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தருணங்களில் மனசுக்குள்ள மட்டும்தான் வைத்து நம்முடைய ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்பு இதெல்லாம் வைத்து புதைத்து வைத்திருக்கும். அதை நீங்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஆண்டு மின்னலாபம் உங்களுக்காக, உங்களுடைய கனவுகளுக்காக, ஆசைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக தீபங்களை விளக்குகளை ஏற்ற போகிறோங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோதான். உங்களோட ஆசை தான் என்ன? ஆயிரம் நேயர்களுடைய கனவுகளுக்கான தேடல் தான் இது. அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9

வானம் குடைப்பிடித்தாலும் உங்களுடைய கனவுகளுக்கு நாங்கள் விளக்கேற்ற போகின்றோம். நிறைய நேரங்கள் அழைக்கிறீங்க, அழைத்து சொல்றீங்க, பாதிலேயே உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அதனால அழைப்பதற்கு முன்னதாக நீங்க முதல்ல ஒரு இடத்துல இருக்கணும். பயணத்தில் இருக்கும்போது நீங்க அழைத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஓய்வாக இருக்கிற இடத்துல, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இருந்து அழைத்து சொல்லுங்க உங்களுடைய கனவு தான் என்னவென்று.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு.

0: 3R விவகாரம் நடப்பில் உள்ள சட்டங்களே போதுமானது. மலேசியா பிரிக்ஸில் முழு உறுப்பியம் பெற சீனா ஆதரவு. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியா பிரிக்ஸில் முழு உறுப்பியம் பெறும் முயற்சிக்கான ஆதரவை சீனா மீண்டும் வலியுறுத்தியதாக துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்தார். மேலும் சீனாவுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என பெய்ஜிங் அதன் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியது. முன்னதாக கிரேட் ஹால் பெருமண்டபத்தில் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத்தும் சீன துணை பிரதமர் டிங் ஜிங்குவேங்கும் சந்தித்தனர். நடப்பு சூழலுக்கு பொருத்தமான வகையில் மின்சார கட்டணம் அடுத்த ஆண்டு நியாயமானதாக இருப்பதை உறுதி செய்யும் வகையிலான புதிய அணுகுமுறையை அரசாங்கம் வரையறுத்து வருகிறது. இவ்வாறு துணை பிரதமர் டதுஸ்ரீ ஃபரீலா யூசுப் தெரிவித்தார். விவேகமான ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான அணுகுமுறைகளை ஆராயும் பொறுப்பு ஆற்றல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். 2025 ஆண்டு நாடாளுமன்ற சேவை சட்டம் 869 அக்டோபர் முதலாம் நாள் செயலுக்கு வந்துள்ளதை அடுத்து இதுவரை மொத்தம் 53 நாடாளுமன்ற அதிகாரிகள் புதிய சேவை திட்டத்தில் பங்கேற்க ஒப்புக் கொண்டுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு பின் இந்த புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது 34 மக்களவை அதிகாரிகளையும் 12 நாடாளுமன்ற அதிகாரிகளையும் 7 ஆய்வு பிரிவு அதிகாரிகளையும் உட்படுத்தியது என சட்ட நிறுவன உருமாற்ற விவகார பிரதமர் துறை அமைச்சர் டதுஸ்ரீ அசலின் ஒட்மன் சயீத் தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான மனிதவளம் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நிர்வாக மாற்றத்திற்கு இந்த சட்டம் வித்திடுவதாக அமைச்சர் கூறினார். இனம் மதம் அரசர் 3R தொடர்பான சிக்கல்களை கையாள்வதில் நடப்பில் உள்ள சட்டங்களே போதுமானது என அரசாங்கம் நம்புவதாக தேசிய ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோங் டாகாங் தெரிவித்தார். 3R தொடர்பான சமூக ஊடக பதிவுகள் உள்ளிட்ட எந்தவொரு விவகாரத்திற்கும் தேசிய ஒற்றுமை சட்டம் போன்ற புதிய சட்டத்தை இயற்றும் அவசியம் கிடையாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். அதற்கு பதிலாக தொடர்புடைய நிறுவனங்கள் நடைமுறையில் இருக்கும் சட்டங்கள் மேலும் உறுதியாகவும் ஆக்ககரமாகவும் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உலக சந்தையை ஊடுருவதற்கான ஆதரவை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு வலுப்படுத்தும். மின் வணிகத்தளம், வெளிநாட்டு விதிமுறை வழிகாட்டல், பொருள் விளம்பரம் ஆகியவை மூலம் ஆதரவு வழங்கப்படும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீ கியோங் கூறினார். மேலும் வெளிநாட்டு சந்தையின் தேவையை பூர்த்தி செய்யவும் கடும் போட்டிக்கு மத்தியில் மிளிரவும் உதவி வழங்கப்படும் என்றார் அவர். அலிபாபா போன்ற உலகளவிலான மின் வணிக தளம் மூலம் உள்நாட்டு வணிகங்கள் பயன்பெறுவதற்கான உதவியை வழங்குவதில் அமைச்சு முனைப்பு காட்டியுள்ளது. இழப்பீடு வழங்க மறுக்கும் ஓட்டுநர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அத்தரப்பினருக்கு கூடுதல் சிறை தண்டனை விதிக்கவும் வகை செய்யும் நடைமுறையை அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. மது அல்லது போதைப் பொருள்களை உட்கொண்டு வாகனத்தை செலுத்தி சாலை விபத்துகளை விளைவித்த ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கோ இழப்பீடு வழங்க தவறும் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தை இது கொண்டுள்ளது. இவ்வாறு போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் 333 கீழ் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். எஸ்எம்இ காப் மலேசியா செயல்படுத்திய தொழில்துறை வணிக ஊக்குவிப்பு திட்டம் சினார் மூலம் இவ்வாண்டு செப்டம்பர் 30 வரையில் 1204 குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் பயனடைந்துள்ளனர். ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு உதவும் வகையிலான நிதியுதவிகளும் கூடுதல் வணிக ஆதரவுக்கான அணுகலும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். அடிகளினால் பாதிக்கப்பட்டுள்ள குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் எஸ்எம்இ காப் இந்த சினார் திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர் கூறினார். காஜாங் சிறையில் நீர் விநியோகம், தூய்மை, உணவு தயாரிப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் சிக்கல் நிலவுவதாக அரசாங்க சார்பற்ற நிறுவனம் ஒன்று முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் சிறைத்துறை அணுக்கமாக ஆராய்ந்து வருகிறது. இதன் மூலம் உண்மை நிலவரம் அடையாளம் காணப்படுவதோடு அதன் தொடர்பில் முழுமையான கவனம் செலுத்தப்படும் என சிறைத்துறை இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளை தொடர்புடைய சிறையில் பலவீனங்கள் ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டால் உடனடி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அல்லது அதனை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள், எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: வடமேற்கு பாகிஸ்தான் பெஷாவார் நகரில் உள்ள பள்ளியொன்றின் கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் 36 மேற்பட்டவர்கள் காயமடைந்த வேளை அவர்களில் 60 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை மதிக்க வியலாத உயிர்கள் பறிபோனது வேதனை அளிப்பதாக அந்நாட்டு அதிபர் ஷெபாஸ் ஷெரீப் தமது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 240 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பாகிஸ்தானில் பாதுகாப்பு பலவீனங்கள், உறுதியற்ற கட்டுமான பொருள்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களால் கூரைகள் விழுவதும் கட்டிடங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் நிகழ்வதும் மிகவும் வழக்கமாகும். அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறும் மத்திய ஆண்டு தேர்தல்களில் வாக்காளர்களின் முதன்மை கேள்வியாக செல்வந்தர்களின் சிறப்பு வரி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 200 பில்லியனர்கள் வசிக்கும் கலிபோர்னியாவில் இது முதன்மை சவாலாக இருக்கும். இது நடைமுறைக்கு வந்தால் அவர்கள் அனைவரும் தங்களது நிகர சொத்து மதிப்பில் 5% வரியாக செலுத்த வேண்டியிருக்கும். இதன் மூலம் பொது சுகாதார பாதுகாப்பு அமைப்பு பயன்பெறும் என்று வழக்கறிஞர் குழு நம்புகிறது. மாஸ்க் போன்ற தொழில்நுட்ப முன்னணிகளின் சொத்துக்கள் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவில் சமத்துவ இன்மைக்கு எதிரான மக்களின் கோபத்தை தணிக்க இந்த செயலாக்க முன்னோடியாக இருக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆற்றல் வளம் நிறைந்த மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார மீட்சி நீண்ட காலம் எடுக்கும் என பன்னாட்டு நாணய நிதியம் IMF கணித்துள்ளது. தாய்லாந்து பாங்காக்கில் கூடியுள்ள நிபுணர் குழு எரிசக்தி விலை உயர்வு, செயற்கை நுண்ணறிவின் நீட்டிப்பு தன்மை ஆகியவை உட்பட உலக பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து கலந்தாலோசிக்கின்றன. இதனிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை அத்தரப்பு வெளியிட்டிருந்த கணிப்பில் இவ்வாண்டு மேற்காசியா மத்திய ஆசிய வட்டாரங்கள் 3 சுணக்கமடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மிக அதிகமாக சவுதி அரேபியா 3.3 பொருளாதார மந்தநிலையை எதிர்நோக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவல் குறைந்து வருவதற்கான தொடக்கக்கட்ட அறிகுறிகள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 இபோலா தொற்று பரவல் இறங்கு முகமாக காணப்பட்டதாக தென்னாப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் ஜான் கேசரியா கூறினார். நீண்ட காலமாக இந்நோய் தொற்றின் மையப்புள்ளியாக இருந்த இட்டோரி பகுதியிலிருந்து தற்போது கிவுவில் அத்தொற்று பரவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே 15 கண்டறியப்பட்ட அந்த கொள்ளை நோயினால் ஜனநாயக கொங்கோ குடியரசில் 4,410 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 டாக்கார் இளையோர் ஒலிம்பிக் இம்மாதம் 31 தொடங்கி நவம்பர் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் மலேசியா குறைந்தது 1 வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளது என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். பூபந்து ஊஷு போட்டிகள் மலேசிய அணிக்கு பதக்கத்தை பெற்றுத்தரும் வாய்ப்புகளாக கருதப்படுவதாக அவர் சொன்னார். இப்போட்டிகளின் 4 பிரிவில் பங்கேற்கும் 12 இளம் தேசிய விளையாட்டாளர்களின் திறன் அடிப்படையில் இந்த இலக்குகள் நிர்ணயம் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 3R விவகாரம், நடப்பில் உள்ள சட்டங்களே போதுமானது. மலேசியா பிரிக்ஸில் முழு உறுப்பியம் பெற சீனா ஆதரவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.
3: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
4: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: லிங்கம்ஸ்.

சரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. சரி, சில கனவுகள் கண்ணீருக்குள் மறைந்திருக்கும், சில ஆசைகள் யாரிடமும் சொல்ல முடியாம அப்படியே தவித்துக் கொண்டே இருக்கும். எத்தனையோ இதயங்கள் அமைதியாக காத்திருக்குங்க. அது எங்களுக்கு தெரியும், அந்த காத்திருப்பு எங்களுக்கு தெரியும். அந்த இதயங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கனவுகளுக்கு ஒரு வெளிச்சம், அந்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் தான் இந்த தித்திக்கும் தீப திருநாளை முன்னிட்டு உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியில் உங்கள் கனவுகளை கேட்கவும் உங்கள் நம்பிக்கைக்காக ஒரு விளக்கை ஏற்றவும் வருகிறது மின்னலம். அழைக்கலாம் 3282 5733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: பிற இசையில் வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. சரி, நம்மில் பலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, கடன் கேட்பாங்க, பண சுமையாக இருக்கின்றது, கையில காசு இல்ல, கொடுக்கறீங்களா, மீண்டும் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மவே மனிதம் என்ற அடிப்படையில கொடுப்போம். ஆனா கொடுத்த பணம் கேட்கின்றவர்கள் நம்மிடம் வந்து கேட்கும் போது இருக்கிற அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு சூழல், பணத்தை நாம மீண்டும் கேட்கும் போது இருக்காது. அவங்க பணம் கேட்கிற வரைக்கும் எப்படி நம்மை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களோ, அதற்கு பிறகு அந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு நாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அழைப்பை எடுப்பதில்ல, சொன்ன மாதிரி அவங்க கொடுக்கறதில்ல, இப்படி எல்லாம் ஒரு சூழல்ல வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், என்னதான் பண்றதுன்னு நீங்க தவிப்பீங்க. இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கான விளக்கத்தை தான் வழக்கறிஞர் திலகன் கொடுக்கின்றார். வாங்கிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அண்ணே, கொஞ்சம் பணம் தேவை, ரெண்டு வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். நம்ம நிறைய பேருக்கு நடந்திருக்க கூடிய ஒரு விஷயம், நம்மளும் நம்பி பணம் கொடுத்துருவோம், 2000, 5000, சில நேரம் 20,000 கூட. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ணே, நெக்ஸ்ட் வீக் டெஃபினெட்லி செட்டில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீக் வரும், பேமெண்ட் வராது, கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ், அதுவும் முடிஞ்சிரும். அப்புறம் போன் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளூ டிக் கூட வராது. அப்போதான் நமக்கு ஒரு டவுட் வரும், நம்ம பணம் திரும்பி வாங்க முடியுமான்னு. முடியும், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பணம் கொடுத்த போது ப்ரூஃப் என்னாச்சும் வச்சிருக்கீங்களா? உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? இதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 10,000 கொடுத்துருக்கீங்க, வச்சுப்போமே, கேஷா கொடுத்துருக்கீங்க, ஒரு அக்ரிமெண்ட் இல்ல, ரிசிப்டும் இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் இல்ல, அப்புறம் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தா நீங்க 10,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனாலதான் நான் எப்போதும் சொல்வது என்னதுன்னா, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ப்ரூஃபும் இருக்கணும். பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா அதுக்கான ரெக்கார்ட் இருக்கும். வாட்ஸ்அப்ல நான் இந்த தேதிக்குள்ள 10,000 கொடுத்துருவேன்னு இருந்தா அந்த மெசேஜ் முக்கியமான எவிடன்ஸா ஆகலாம். ஒரு சிம்பிள் அக்னாலஜ்மெண்ட் கூட பின்னர ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகலாம். இன்னொரு காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? பணம் கொடுத்த உடனே லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருப்பது. ஃப்ரெண்டு தானே, கொடுத்துருவான், சொந்தக்காரங்களாச்சு, எப்படி லீகல் நோட்டீஸ் அனுப்புறது, இப்படி சொல்லி பல மாதம் பல வருடங்கள் கூட அப்படியே ஓடி போயிடும். பிறகு லாயர் கிட்ட வந்து, சார் இந்த விஷயத்துக்கு சூ பண்ணலாமா? அப்போ பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. லிமிடேஷன் பீரியட், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியதா வரும். அதனால பணம் கொடுக்கும் போதே ஒரு பேசிக் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. காசு கொடுக்கறீங்களா, ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும், உறவினரா இருந்தாலும், ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலுமே கூட பணம் கொடுக்கும் போது ரிலேஷன்ஷிப் முக்கியம். பணம் திரும்பி வராத போது எவிடன்ஸ் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது உங்ககிட்ட பணம் தர வேண்டியது இருந்தா உடனே கோர்ட் போயிடலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல ஆவணங்களை சேகரிங்க. எவ்வளவு பணம், எப்போது கொடுத்தீங்க, எதற்காக கொடுத்தீங்க, எப்போது திரும்ப கொடுக்கணும், என்ன கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் கிளியரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசைட் பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது இருக்கலாம், சில சமயம் ஒரு நெகோசியேஷன்ஸ் மூலமா செட்டில் பண்ணலாம், சில சமயங்கள்ல சில கேஸ் பொறுத்து நம்ம வந்து கோர்ட்டை நாடலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன ஏமாத்த மாட்டான்னு நம்பி ப்ரூஃப் இல்லாம பணம் கொடுக்காதீங்க. நம்பிக்கை நல்லதுதான், ஆனா நம்பிக்கைக்கு ஒரு ரிசிப்ட் இருந்தா அது இன்னமும் நல்லது. கடன் கொடுக்கும் போது ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பார்க்காதீங்க, ரீபேமெண்ட் எப்படி ப்ரூஃப் பண்ண போறீங்கன்னு பாருங்க.

0: தீரா இசையில் உங்களுக்காக சிறு தொழில் வியாபாரம் செய்து வரும் நம்ம அவர்களின் அவங்களுடைய அந்த வியாபார பயணமும் இடம்பெற்று வருகின்றது. பெண்கள் நிறைய வியாபாரம் செய்கிறாங்க, குறிப்பாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருந்தவனும் பகுதி நேர வேலை இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிடணும் அப்படின்ற ஒரு துடிப்போட செயல்பட்டு வராங்க. அந்த மாதிரி தான் இன்று நாம் சந்திக்க போகும் காலீஸ்வரி. இவங்க இப்போ கூட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக கீழே விழுந்து காலில் ஒரு கட்டு இருந்த போதிலும் ஓய்வெல்லாம் எடுக்கலைங்க, இன்னும் வியாபாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 300 வரை சிறிய முதலீடுல இந்த ஆரம்பமானது இவங்களுடைய இந்த வியாபார பயணம். மனதில் உறுதியும் தன்மையில் நம்பிக்கையும் இருந்தா ஒரு பொண்ணு நினைச்சா வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படின்றத ஹிரண்யா ஜுவல்ஸ் இந்த குட்டி நிறுவனத்தை நடத்தி வரும் காலீஸ்வரி சொல்றாங்க, வாங்க கேட்கலாம்.
1: வணக்கம், I'm Kalish, founder of Hiranya Jewels. இந்த பிசினஸை வந்து நான் 8 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது வெறும் 300 ரிங்கிட் மட்டுமே போட்டு ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ். இன்னைக்கு நான் மின்னல் எஃப்எம்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இது ஸ்டார்ட் பண்ணனா ஒரே ரீசன் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு செலவுக்கான காசு நானே சம்பாரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணனால அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நிறைய கத்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல எனக்கு வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா நாலேஜுமே இல்ல. சோஷியல் மீடியா நாலேஜ் தவிர்த்து வந்து எனக்கு இந்த அல்கோரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குனே தெரியாது. அண்ட் போட்டோ பிடிக்க தெரியாது. எனக்கு அந்த டைம்ல ஒரு ப்ராப்பரான ஒரு போனோ ஒரு கேமராவோ எதுவுமே இல்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எந்த ஒரு எய்முமே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய க்ரோ பண்ணிருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா அந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் முக்கியமா வந்து நிறைய நல்ல உள்ளங்களை வந்து நான் மீட் பண்ணிருக்கேன் இன் பர்சன் பஜார்ல. அப்புறம் நிறைய பஜார்ஸ்ல வந்து நான் கடை போட்டிருக்கேன். அண்ட் கோயில் திருவிழால ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் வந்து கோயில் திருவிழாலாம் கடை போட்ட ஒரு பெண்மணி தான் நான். கடை போட்டு மழை பெய்யும், மலையில வியாபாரம் பண்ணிருக்கேன், வெயில்ல வியாபாரம் பண்ணிருக்கேன். அது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, அதெல்லாம் கிடைச்சதுக்கு வந்து என்னைக்குமே நான் வந்து கிரேட்ஃபுல்லா இருப்பேன். அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்ல என் கூட இருந்த சில பேர்ல வந்து எங்க அம்மாவும் ஒரு ஆளு. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ சோ மச். நான் என்னை டாலரேட் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி.

தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பர்ச்சேஸ் பண்ண என்னோட கஸ்டமர் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருப்பேனா எனக்கு தெரியாது. அண்ட் நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், மேலும் மேலும் நல்லா வளரணும், என்னால் ஒரு நாலு பேர் நல்லா இருக்கணும், இது மட்டும்தான் எனக்கு. ரொம்ப நன்றி ஃபேமிலிக்கு, தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு மனசார நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா என்னோட இந்த குட்டி ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு தருணம் எனக்கு கிடைச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் அம்மா, அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, முக்கியமாக தேங்க்ஸ் டு மின்னல் எஃப்எம்.

0: ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன்,
1: இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பாக்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிட்டே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம். ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்னாக்க, இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுல அவங்க மற்றவர்களுக்கும் மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக நிறைய தன்னார்வ பயிற்சிகள், தன்னார்வ சேவைகள்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆக இந்த நம்பிக்கை ஒளியை மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: இன்றைய வணக்கம் மின்னலில் ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதை பின்பற்ற மாட்டாங்க.
2: பேர் சொல்ல விரும்பல.
3: யார் அப்படி இருக்கா?
2: ஆக்சுவலி என்னோட மாமியார் தான். அவங்க மகளுக்கோ இல்ல அவங்க அவங்க சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரினா அந்த விஷயத்தை அப்படியே மறந்து
3: தெரியாம செய்றாங்க போலங்க.
2: அது நமக்கு தெரியுது.
1: நீங்க விஷயத்தை வாங்குறீங்க இப்ப உங்ககிட்ட மோகன். 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
5: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
7: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளும் கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: சொல்லுங்க தேவி, உங்களுடைய கனவு ஆசை என்ன?
1: என்னோட கனவு ஆசைலாம் வந்து என்னோட ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் இந்த வருஷமாவது நடக்கணும்னு ஒரு ஆசை.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி.
1: வயசாவது, ஒரு பிள்ளைக்கு 37 வயசாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு 30 வயசாச்சு. இன்னும் எதுவும் சரியாமையில.
0: அதற்கான முயற்சிகள் எடுத்து வரீங்களா?
1: எடுத்து நிறைய எடுத்து ஓஞ்சி போயிட்டோம்.
0: ஏன் தளராதீங்க, தளராதீங்க, நற்செய்தி வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு.
1: நன்றி. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்.
0: மணி அடிச்சிருச்சு போங்க, அப்ப நல்லது நடக்க போகுது.
1: வருஷமாவது எங்க சின்ன மக்களுக்காவது ஒரு வரன் வரும். இது சரியா இருந்தா அது சரியா இருக்க மாட்டேங்குது. அவங்க விரும்பல, நீங்களே பாருங்கம்மா அப்படின்னுட்டாங்க.
0: சரி, ஏன் கவலைப்படுறீங்க? நம்பிக்கையோட காத்துருங்க, அதுக்காக தான் கருப்பொருள் வைத்திருக்கோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், சரியா?
1: சரி, எனக்காக வேண்டி நீங்க ஏத்துங்க நம்பிக்கையா.
0: சின்ன பொண்ணுக்கு இல்ல, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு இரு பொண்ணுங்களுக்கும்.
1: ஏன்னா பெரியவங்க வந்து அவங்க வேண்டவே வேணாம்ட்டாங்க. ஏன்னா அவங்க கராத்தே மாஸ்டரா இருக்காங்க.
0: ஓ, அப்படியா?
1: ஆமா, அவங்க ரொம்ப ஆக்டிவிட்டில இருக்கிறவசி அவங்க வேணவே வேணாம்ட்டாங்க. ரெண்டாவது, அவங்க கன்ஃபார்மா பண்ணி வச்சிருந்தோம் இங்க காலம் போறதுக்குள்ளேயே.
0: எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா?
1: நன்றி. பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்து 9 வயசுல ஒரு பேர பையன் இருக்காரு.
0: ஓ, பொண்ணுங்களுக்கு தானா?
1: பொண்ணுங்களுக்கு தான்.
0: சரி, இரண்டு பொண்ணுங்களுக்கும் ராஜா மாதிரி வந்து அமைவாங்க, சரியா?
1: நன்றிமா, உங்க வாய் முத்தம் பலிக்கட்டும்.
0: அதான் 1000 விளக்குகள் ஏற்றப்பட போகின்றன அல்லவா?
1: அதுல எனக்காக ஒரு விளக்கு ஏத்துங்க.
0: இது கேட்கலாம் கூடாது, உங்களுக்கு கட்டாயம் இருக்கு ஒரு விளக்கு.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க. மலேசியால நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு. ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நகரி சம்பிலான், பஹாங், சிலாங்கூர், புத்ராஜயாவை உட்படுத்திய கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து கல்விக் கழகங்களும் நாளை முதல் வழக்கு நிலைக்கு திரும்புகின்றன. இவ்வேளை மாணவர்கள் உட்பட ஆசிரியர்கள், செயலாக்க உறுப்பினர்கள், பள்ளி ஊழியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சரவாக்கில் தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு திட்டம் ஜென்ரலாவின் 2 கட்டத்தின் முதல் பகுதி 350 இடங்களை உள்ளடக்கியுள்ளது. இது 545 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டை உட்படுத்தியது என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இந்த திட்டம் 6 தொகுப்புகளை கொண்டுள்ளதாகவும், இதனை செயல்படுத்துவதற்கு பொறுப்பான நிறுவனங்களுக்கு முன்னதாகவே பணியேற்பு கடிதங்கள் வழங்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு, குறிப்பாக இளையோர் மற்றும் நிலையான வருமானமில்லாத பணியாளர்களுக்கு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் வீட்டுக்கடன் உத்தரவாத திட்டம் SJKP வாயிலாக 20 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடன் உத்தரவாதம் வழங்கப்படவுள்ளது. இதன் மூலம் 80,000 மக்கள் பயனடைவர் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் எம் நூர் அஸ்மான் தாயிப் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டிற்குள் இந்தியா உலகின் 4 பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என பன்னாட்டு நிதியம் IMF எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறி செல்லும் என IMF கணித்துள்ளது. அக்காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.52 டிரில்லியன் டாலரை எட்டும் என கூறப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் டீசல் எரிபொருளை ஏற்றுமதி செய்ய தயாராக உள்ளன. இதன் தொடர்பில் அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைய 2 முதல் 3 வாரங்கள் ஆகும் என அந்நாட்டு துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் உலக சந்தைகளுக்கு டீசல் எரிபொருளை வழங்குவதற்கான வணிக ஒப்பந்தங்கள் குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டு. இன்று சீனா ஷாங்காயில் நடைபெற்ற 2026 உலகக்கிண்ண தடகள சைக்கிளோட்ட போட்டியில் ஆடவர் கெய்ரின் பிரிவில் நாட்டின் உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டத்தோ முகமது அசிசுல் ஹாஸ்னி அவாங்கின் பதக்கம் வெல்லும் கனவு நிறைவேறாமல் போனது. காலிறுதி சுற்றில் அவர் வெளியேற்றப்பட்டார். த பாக்கெட் ராக்கெட் மேன் என்று அழைக்கப்படும் அவர் 6 இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

மின்னலின் தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். புரியுது, இன்றைக்கு என்ன கருப்பொருளா இருக்கும் அப்படின்னு தானே நீங்களாம் கேட்குறீங்க. அவளை காத்திருக்கீங்க. இன்றைக்கான கருப்பொருள் வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த வருடம் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்பிக்கை ஒளி ஈற்றும். ஆமா, நீங்க அழைத்து உங்களுடைய கனவுகள், அந்த கனவு சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, மனசுக்குள்ளேயே வைத்திருக்கீங்களா, இந்த பக்கம் அழைத்து சொல்லுங்க. உங்க எல்லாருடைய கனவுகளுக்காகவும் வருகின்ற அக்டோபர் 25 கோலாலும்பூர் கோபுரம், அதாவது கேல் டவர்ல நாங்க விளக்கேற்ற போயிடும். 1000 கனவுகள், 1000 விளக்குகள், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் FM-இன் 1000 நம்பிக்கை ஜோதி, நாம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
0: நமது வரவு செலவு திட்டம்
2: இந்த PTPT என்னுடைய ரீபேமெண்ட் திட்டம் வந்துட்டு ஃபார் பட்ஜெட் 2027 ரொம்ப ஒரு ஆதரிக்கக்கூடிய திட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா சொசைட்டிக்கு வரும்போது வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படிலாம் இருக்க போக என்னுடைய PTPT ரீபேமெண்ட் வந்து ஒரு 200 வள்ளியிலிருந்து 300 வள்ளி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். பட் அப்படி இருக்கும் போதுமே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எத்தனையோ மாசங்கள் கட்ட முடியாத நிலைமையிலும் இருந்திருக்கேன். என்ன சுத்தி உள்ளவங்களும் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்திருக்கேன். இப்போ இந்த B40 M40 இவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சு 50 வள்ளி வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அறவே கட்டாம போறதுக்கு ஏதோ ஒரு கட்டணம் அங்க போயிட்டு இருக்கும் போது அங்க பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து கிளீனா இருக்கும். சோ லோன் அப்ளை பண்றவங்க வேற ஏதாச்சும் உதவி கேட்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ பார்க்கும் போது அவங்க வந்து கன்சிஸ்டன்டா பே பண்றதுக்கு இந்த கட்டணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். சோ இந்த பட்ஜெட் 2027 திட்டத்துல இது வந்து நான் ரொம்ப நல்ல திட்டமா நினைக்கிறேன்.
0: #blanchawan2aribudo+2 #appakitadapar
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

0: நான் மொத்தரேன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
1: அப்படியா, முதல் அழைப்பை உங்களுக்கு கிடைத்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: நான் பிரிக்ஸ்வில்ல இருந்து அழைக்கிறேம்மா.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆசை?
0: ஓகே, நீங்க 1000 விளக்கு ஏத்துறீங்களே, அந்த விளக்குல வந்து முக்கியமா பெற்றோர்கள், தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி, எத்தனையோ பேருக்கு வந்து இப்ப ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு, அதுவும் சேர்த்து என்ன, எனக்கு தான் 3 பொண்ணுகள் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமா நடக்கணும், இந்த மின்னல் மூலியமா நடக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கம்மா. உலக மக்கள் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்க தான் திருமணம் சீக்கிரமா நடக்கணும். சரி, ஏத்தி விடுங்கம்மா.
1: இப்படி எல்லாம் கேட்க வேணாம். நம்ம எல்லாருடைய கனவுகள், அதாவது இந்த 1000 கனவுகள் மட்டும் இல்ல, 1000 கனவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கனவுகளும் நனவாக வேண்டும். அதற்காக நம்பிக்கையுடன் தான் மின்னர கோலாலம்பூர்ல அக்டோபர் 25 இந்த பக்கம் விளக்கேற்ற போறோம். சரியா?
0: ரொம்ப நன்றி அம்மா.

0: கலை செல்வி சொல்லுங்க, உங்களுடைய கனவுகள் என்ன?
1: கனவுகள் வந்து மூணு ஆசைகள் இருக்கு. ஒன்னு வந்து நானு அன்பழகன் அவங்க கூட பண்ணணும். ரெண்டாவது வந்து நாங்க ரெண்டு பேரும் வீடு வாங்கணும். அவரு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாரு, ஸ்மால் ரெஸ்டாரண்ட் தொடக்கறேன்னு சொன்னாரு. அந்த மூணு கனவுகள் கண்டிப்பா நடக்கணும்.
0: உங்களுக்கு திருமணம், புதிய மனை, புதிய தொழில், இது எல்லாமே ஒரு சேர நடக்கணும்னு கேக்குறீங்களா?
1: ஆமா
0: சரி, இது எல்லாமே நல்ல மாதிரி அமையறதுக்கு நீங்க நினைத்த மாதிரி பெரியோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லார் மத்தியிலும் உங்களுடைய திருமணம் இனியதே நடைபெற மின்னலுடைய வாழ்த்து, அதற்காக சேர்த்து விளக்கேற்றலாம். சரியா?
1: ஆமா, ரொம்ப நன்றி திரீசா, கண்டிப்பா நடக்கணும், கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன்.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். சுல்தான் இட்ரீஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன்.
3: இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பார்க்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிட்டே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம். ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்னாக்க, இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுல அவங்க மற்றவர்களுக்கும் மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக நிறைய தன்னார்வ பயிற்சிகள், தன்னார்வ சேவைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆக இந்த நம்பிக்கை ஒளியை மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: ஜோஹூரில் இருந்து தாமரை அழைத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆசை?
1: தீபாவளிக்குள்ள நம்மளோட இந்த ஹேஸ் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும், வானம் தெளிவா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா தீபாவளி கொண்டாடணும். ஏன்னா இந்த ஹேஸ்னால நிறைய பேருக்கு சீக்கு வருது,
0: உடம்பு
1: நினைச்சது இல்லாம போகுது.
0: மத்தாப்பு பட்டாசு உறவினர்களை போய் பாக்கணும், வெளிப்புற நடவடிக்கைகள் இருக்கும், அதெல்லாம் இல்லாம கொண்டாடுனா எப்படி இருக்கும்?
1: ஆமா, இருக்கிற புகையில நம்ம வேற மத்தாப்பு பட்டாசு எல்லாம் வெடிச்சா அது ஒரு
0: புகையாகும். அதெல்லாம் நம்ம வந்து செய்ய கூடாது இல்லையா? அதனால நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே சரியாயிரணும், இந்த நிலைமை சரியாயிரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டலாம். சரியா? சரி சரி சரி. என்ன நீங்க இருமுறீங்க?
1: ஆமா, எல்லாம் இந்த புகை மூட்டத்தினாலே.
0: மருந்து எடுத்துட்டீங்களா இல்லையா? சரி சரி சரி, சீக்கிரம் நீங்க சுகமாயிருவீங்க.
1: நன்றிப்பா,
0: நீங்க ஒரு ஜீவன் தான் பாருங்க. ஹேஸ் போகணும், புகை மூட்டை
1: வேண்டாம்.
0: தெரியுது, பாதி பாதிக்கமா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, விளக்குகள்லாம் ஏற்றி விட்ட பிறகு எப்படி சுகம் பெறீங்க, அதுக்கு பிறகு அழைத்து நீங்க பாட போறீங்க குயில் மாதிரி. காத்திருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. உடம்ப பாத்துக்கோங்க சரியா, தண்ணீர் குடிங்க.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
3: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: வணக்கம், மாதவி சிபிரந்தோம் பேசுறேன். மாதவி ராமன் பேசுறேன். சிபிரந்தோம்
5: மாதவி, அந்த பின்னாடி ரேடியோ. மாதவி
4: வணக்கம்.
5: வணக்கம் மாதவி. எல்லாருக்கிட்டயும் உங்களோட ஆசை, உங்களோட ஆசை என்னன்னு கேட்டோம்.
4: ஆமா,
5: எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா
4: சொல்லுங்க?
5: நீங்க வானொலி அந்த பக்கமா இதுவா அடைச்சிட்டு எங்க கிட்ட பேசணும்னு தான் ஆசை. அடிச்சிட்டீங்களா? வானொலி சத்தமா வச்சுட்டு அழைக்கிறது என்ன மாதவி இதெல்லாம் சொல்லுங்க. லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்களா? அதாவது வானொலிய சத்தமா வைக்க கூடாது, இந்த ஒலிபெருக்கியும் லவுட் ஸ்பீக்கர்ல வைக்க கூடாது. எல்லாத்தையும் வைத்து அழைத்தா எப்படி நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்கும்?
4: ஐயோ சாரி.
5: பரவாயில்ல, எங்களோட ஆசை என்ன தெரியுமா? என் ஆசை என்னன்னா, இதெல்லாம் இல்லாம நீங்க நல்ல மாதிரி அழைத்து பேசணும்னு.
4: நிச்சயமா அடுத்த முறை நேரம் அழைக்கும் போதுதான் கிடைக்குது. அப்ப நிறைய பாட்டுங்களை நாங்க மிஸ் பண்ணிடுறோமே.
5: ஓ, உங்களுக்கு ஆசையை பாத்தீங்களா? பாடலையும் கேட்கணும், வானொலியும் பேசணும்.
4: ஆமா, வேலையையும் செய்யணும், அதனால ஸ்பீக்கர்லயும் போடணும்.
5: தெய்வமே, யாருமா நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆசை என்ன?
4: என்னுடைய ஆசை, நீங்க ஏத்துற அந்த 1000 தீபத்துல நானும் ஒரு ஆளா நான் அந்த தீபத்தை ஏத்தணும். அனைவருடைய ஆசையையும் விளக்கலையும் நான் சொல்லணும். இவங்களுடைய ஆசை நிறைவேறணும், இவங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்லி. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு விஷயம் சின்னதா சொல்லுவாங்க, சிவனுக்கு தொண்டு செய்யணும்னாக்க சிவ தொண்டர்களுக்கு சேவை செய்யணும்னு. அது போல மற்றவர்களுடைய ஆசை நிறைவேறத்துக்காக உங்க கூட சேர்ந்து நானும் தீபம் ஏத்தணும்னு நினைக்கிறேன்.
5: நினைக்க கூடாது, கிளம்பி வரணும். 25ஆம் தேதி முடியுமா?
4: முடியும்னு சொன்னா நிச்சயமா நான் வந்துருவேன்.
5: முடியும், வாங்க. நீங்களாம் வரணும், நீங்களாம் வராம இருந்தா எப்படி?
4: ஓகே, நிச்சயமா. நீங்க கூப்பிட்டுட்டீங்களே, ஆனா தீபம் ஏத்துற ஒரே ஒரு தீபத்துக்காக எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
5: வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க கேட்டுட்டீங்க. சரி, மின்னல் தலைவருக்கும் மின்னல் குடும்பத்துக்கும் மின்னல் நிர்வாகத்துக்கும் இந்த செய்தியை அனுப்பி வச்சிடறேன். சரியா?
4: தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
5: உங்களோட எண்களையும் குறித்து வைத்துக்கிறேன் மாதவி. நீங்க வரணும், வரீங்க.
4: நிச்சயமா வரேன்,
5: உங்களுக்காக நான் காத்திருப்பேன்.
4: ஓகே, சேலை கட்டி வரணுமா, பஞ்சாபி சூட்டோட வரணுமா?
5: சேலையில் தான் வர வேண்டும்.
4: ஓகே, நிச்சயமா.
5: நல்லா இப்பவே போய் சேலை எல்லாம் தேடுவீங்க போல.
4: இல்ல, நம்ம சேலை கடை வச்சிருக்கோம், அதனால உன்னை பட்டு எடுத்து கட்டிட்டு ஓடி வந்துருவேன்.
5: மாதவி நீங்க வேற மாதிரி மாதவி. சரி சரி,
4: நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா தானே நம்ம

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் எல்லைக் கடந்த புகை மூட்டத்தை கையாள்வதில் இந்தோனேசியாவுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள இயன்றளவில் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எல்லைக் கடந்த புகை மூட்ட சிக்கலை எதிர்கொள்வதில் அரசாங்கம் ஆக்ககரமாக செயல்படவில்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் இதனை தெளிவுபடுத்தினார். பேராக்கில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை வழக்கம் போல செயல்படும் என மாநில கல்வித்துறை JPN தெரிவித்துள்ளது. எனினும் புகைமூட்ட சூழலில் பிள்ளைகளின் உடல்நலம் குறித்து கவலைப்படும் பெற்றோர் அவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருப்பது குறித்து முடிவு செய்யலாம். எனினும் பிள்ளைகளை அனுப்ப விரும்பாவிட்டால் பள்ளிக்கு தகவல் தெரிவிப்பது அவசியம் என JPN தெரிவித்துள்ளது. 2026 SPM ACE திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் இலவச கூடுதல் வகுப்பு திட்டத்தின் மூலம் B40 M40 குடும்பங்களைச் சேர்ந்த 400 SPM மாணவர்கள் நன்மையடைந்தனர். கோலாலம்பூர், பண்டான், அம்பாங் நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 10 பள்ளிகளுக்கு TZA அறவாரியம் வழங்கிய 254,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டின் வழி அந்த சீரிய முனைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அதன் ஆலோசகர் தங்குடாத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். 2024 ஜனவரி தொடங்கி செப்டம்பர் 30 வரையில் பெறப்பட்ட 16,338 குடியுரிமை விண்ணப்பங்களில் 6,363 விண்ணப்பங்கள் இன்னமும் பரிசீலனை நிலையில் உள்ளதாக உள்துறை துணையமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அனுவார் நாசாரா தெரிவித்தார். இவற்றுள் 4,583 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு குடியுரிமை வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். பிரசல்ஸில் கூடிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிடையே அடுத்த நீண்டகால வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு முக்கியமான சில நாடுகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக ஒரு இணக்கத்தை காண்பதில் அந்த 27 உறுப்பினர் கொண்ட அமைப்பு போராடி வருகிறது. விளையாட்டு. 2027 உலக மலையேறும் சைக்கிள் போட்டி. நாட்டின் ஃபாய்கோன்பான் பிரான்சில் அடுத்த ஆண்டு ஆகஸ்டில் நடைபெறும் இப்போட்டிக்கு முன்னேறி சொந்த சாதனையை படைத்துள்ளார். சீனா கோயாங்கில் நடைபெற்ற குறுக்கோட்ட போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி மெரிட் புள்ளிகளை வென்று அவர் அப்போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறும் தங்க வாய்ப்பை பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அர்ஜோதி. வணக்கம்.

பாட்டுக்கடையில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். ஆனா அதற்கு முன்னதாக உங்களுடைய ஆசை என்னங்க, கனவு என்னங்க, எதிர்பார்ப்பு என்ன, அதுதான் முதல்ல நீங்க சொல்ல போறீங்க சரியா? நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். 1000 கனவுகள், 1000 விளக்குகள். உங்களுடைய கனவு என்ன எங்க கிட்ட சொல்லுங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் சொல்ல.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:02. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:02.
6: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: திவ்யா சொல்லுங்க, உங்களுடைய ஆசை என்ன?
1: என்னோட ஆசை வந்து அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி சுத்தி இருக்கிறவங்க அப்புறம் மின்னல் எஃப்எம் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த வழி இல்லாம இருக்கணும், கனவு எல்லாமே வந்து நிறைவேறணும்.
0: ஓ, உங்களுடைய ஆசையே எல்லாருடைய ஆசையும் நிறைவேறணும் என்பதா?
1: ஆமா ஆமா.
0: உங்களுக்கு இந்த ஆசையும் இல்லையா என்ன?
1: ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்.
0: என்னம்மா இவ்வளவு சின்ன வயதுல இவ்வளவு உயர்வா யோசிக்கிறீங்களா?
1: அக்கா எனக்கு வந்து துள்ளாத மனம் படத்துல இருந்து வந்து என்எஸ்ஐ பாடி வரும்.

0: ரேவதி சொல்லுங்க, உங்களுடைய ஆசை என்ன?
1: என்னோட ஆசை வந்து புதிதாக ஒரு வீடு வாங்கணும். நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்பாக எல்லாம் பேரும் இருக்க வேணும்.
0: எப்படி இருக்காங்க கணவர்?
1: நேத்துதான் ஆபரேஷன் பண்ணின, முட்டி
0: பிரச்சனைன்னு.
1: அவர் பக்கம் போயிட்டு இருக்க.
0: அப்படியா? சரி சரி, அவரை சீக்கிரம் சுகம் பெற்று வீட்டுக்கு வர நாங்களுமே பிரார்த்திக்கிறோம். சரியா? தைரியமா போங்க, நல்ல மாதிரி இருங்க. நீங்க நினைத்தது நடக்கிறதுக்கு விளக்கேற்றுவோம்.
1: நன்றி, சந்தோஷம்.
0: நன்றி, நன்றி.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: நிச்சயமாக. அதாவது இந்த மண்ணை விட்டு பிரிந்த எல்லா உயிர்களுக்காகவும் அந்த ஆத்துமாக்களுக்காகவும் வந்து ஒரு பிரார்த்தனையா அந்த ஒளி இருக்கட்டும்னு கேக்குறீங்களா?
1: ஆமா, அது சிறு வயசா இருந்தாலும் பரவாயில்ல, வயசான முதியோர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபேமிலி வந்து கண்டிப்பா ஒரு ஒரு இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களா அந்த அந்த உயிரை பிரிஞ்சு போகும்போது. அதுக்காக ஒரு அது சின்ன இதா நம்ம குடுக்கலாம்ல.
0: நிச்சயமாக, ஆத்மாக்கள் எல்லாம் எல்லாம் வந்து மேலிருந்து பார்க்கும் போது அந்த ஒளி நமக்காக ஏற்றப்படுது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் அந்த ஒளி.
1: அதேதான்.

0: வணக்கம் பிரியசா, பவானி சிலம்பாண்டிலிருந்து பேசுறேன்.
1: என்ன கனவு பவானி?
0: என்னோட கனவு வந்து ரொம்ப சின்னதான் இது. அந்த விளக்கு ஏத்தும் போது வந்து இந்த பூலோகத்துல இருந்து இருந்துட்டு போனவங்களுக்கு அவங்களோட சோல் நல்லபடியா போய் அந்த ஜேர்னியை சேரணும்ட்டு பிரார்த்தனை பண்ணி ஏத்துனா அது ஒன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல.

0: நாமடி பட்டோட் இருந்து பேசுறேன்.
1: என்ன சிரிப்பு இது? ஓ அப்படி வரீங்களா?
0: அப்படி வரேன்.
1: என்ன ஆசை உங்களுக்கு?
0: எனக்கு ஒரே ஆசைதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா சின்ன பிள்ளைங்க எஸ்பெஷலி ரொம்ப சீக்கா இருக்காங்க. சோ இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து நார்மலி தீபாவளி சொன்னா பிள்ளைங்க தானே சந்தோஷமா இருப்பாங்க. நோய்பட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சுகமாயி தீபாவளிக்குள்ள ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் அவங்க குடும்பத்தோட இருந்தாலே அது போதும்.
1: குழந்தைகள் சுகமா மகிழ்ச்சியா நலமா இந்த தீபாவளிய கொண்டாடணும்.
0: ஆமா கண்டிப்பா.
1: தாயம்மா நீங்க அப்பனா
0: பீஸ் மட்டும் தான் இந்த வருஷம். ஏன்னா தீபாவளின்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளோட சைல்ட்ஹுட் ஞாபகம் இருக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த நோய் பட்டு இருக்கும் போது கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு மித்தவங்க பிள்ளைங்க விளையாடும் போது அவங்க விளையாடுறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு வருத்தம்.
1: அது அவங்களோட அந்த சின்ன உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க மனசுக்கு.
0: ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த பிள்ளைங்க எல்லாரும் நல்லதா சுகமாயி அவங்களும் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு தீபம் ஏத்துறீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: நிச்சயமாக வீட்டில் இருக்கும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள், ஒட்டு மொத்தமா உலகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஒரு தீபம் நிச்சயமா எரியும்.
0: ஓகே ரொம்ப நன்றி.

இந்த அளவில் நிறைவடைகின்றது தீரா இசை பாட்டுக்களை. விடைபெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் பிரைசா லசாரு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய கனவு என்ன, ஆசை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 1000 கனவுகளுக்கான தேடல் தாங்க இது. 1000 கனவுகள், 1000 விளக்குகள் உங்களுக்காக வருகின்ற அக்டோபர் 25 நாள் மன்னார கோலாலம்பூரில் ஏற்றுகின்றோம். அழைத்து சொல்லுங்க உங்களுடைய கனவுகளை, மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்க அழைத்து உங்களுடைய கனவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலாயா பல்கலைக்கழக மாணவர் தங்குமிட திட்டம் நேர்மையான, விவேகமான, நிதிக்கசிவு அற்ற, பொதுநிதி வீணடிப்பு அற்ற நிர்வாக மேம்பாட்டிற்கான முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அந்த திட்ட செயலாக்கம் முந்தைய திட்ட நிர்வாகத்தில் நிலவிய அதிக கட்டணம், காலதாமதம், கைவிடப்படும் நிலை உள்ளிட்ட பலவீனங்களை பாடமாக கொண்டு நாட்டிற்கு இழப்பு ஏற்படாதவாறு செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் தேசிய முன்னணி முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்ற அதே 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. எனினும் கடந்த தேர்தலில் வெற்றியை தவறவிட்ட எஞ்சிய 7 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து எந்தவொரு தரப்புடனும் கலந்தாலோசனை நடத்த அந்த கூட்டணி தயாராக உள்ளதாக தேசிய முன்னணி தலைவர் தத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். கட்டுமான தொழில்துறையில் இலக்கவியமயமாக்கல் அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஆக்கத்திறனை மேம்படுத்துவதாக இருத்தல் அவசியம். இதன் மூலம் அதன் நன்மைகளை அத்துறையின் கீழ் உள்ள அனைத்து நிலையிலான தொழில்துறைகளும் அனுபவிக்க இயலும். இதில் சிறு நடுத்தர குத்தகையாளர்களும் அடங்குவர் என பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி தெரிவித்தார். 2027 ஜப்பானை முறியடித்து இந்தியா உலகின் 4 பொருளாதார வல்லரசு நாடாக திகழும் என பன்னாட்டு நாணய நிதியம் IMF கணித்துள்ளது. இவ்வாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்படி ஜப்பான் அந்த நிலையை வகிக்கும். ஆயினும் அடுத்த ஆண்டு இந்தியா 4.52 டிரில்லியன் அமெரிக்க டாலரை பதிவு செய்து அந்த இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளத்தை எதிர்கொண்டுள்ள இஸ்தான்புல் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல் முறையாக கனமான தொடர் மழையை சந்தித்துள்ளது. துருக்கியின் பெருநகரான இஸ்தான்புலில் புதன்கிழமை காலை தொடங்கிய மழை பொழிவு தீவிரமடைந்ததன் விளைவாக திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. 1942 பின் அங்கு அதிக அளவிலான மழை பெய்வதாக நகர் ஆளுநர் டவுத் குல் கூறினார். இவ்வேளை அங்கு வெள்ளத்தில் சிக்கி 2 பலியாகினர். 14 வயது சிறுவன் ஒருவன் நீர்த்தேக்கத்தில் கால் வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

வாகனத்துல நம்ம பயணத்துல இருக்கும்போது இசைக்கு அடுத்து அந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்டிடங்களை பார்ப்பது, நிலப்பரப்புகளை பார்ப்பது இதுதானே. ஆனா அந்த அழகு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல புகை மூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி வேலைகளில் தாங்க நீங்க 100 மீட்டர் நடந்து போவதா இருந்தா கூட அந்த முகக்கவசம் சுவாச கவசம் அணிஞ்சிட்டு தான் போகணும். சரி, எல்லாரும் அப்படி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாத்துக்கும் என்ன இவ்வளவு புகை மூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு இதுவும் கடந்து போகும், இந்த புகையும் கூடிய விரைவில் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நள்ளிரவு 12 வரைக்கும் காற்றின் மொழியில் உங்களோடு நான் பிரவீன்குமார் பேச வந்துட்டேன். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆமாங்க, இந்த தீபாவளிக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன, ஆசைகள் என்ன, அதை அழைத்து நீங்க எங்களுக்கு கூற வேண்டும். உங்களோட பேசவும் ரொம்ப ஆவலா இருக்கும். அழைங்க, நிறைய பேசலாம், பாடல்கள் கேட்கலாம். இது காற்றின் மொழி. தொடக்க பாடல் அனிருத் கொண்டு வராரு, ஜெயிலர் 2 திரைக்காக. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:11. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:11.

சிட் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை தாங்க இப்போ கேட்டோம். நிறைய வீடுகளில், முக்கியமாக வந்து சிலாங்கூர் மாநில நேயர்களே, உங்கள் வீடுகளில் தான் நாளைக்கு பள்ளி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள், இந்த உரையாடல்கள்லாம் போயிட்டு இருந்திருக்கோம் மாலையிலிருந்தே. சரி, உங்களுக்கான ஒரு செய்தி தான் இது. நாளை பார்த்தோம்னா சிலாங்கூர் மாநிலத்தில் கில்லான், கோலோஸ்லாங்கூர், கோலலங்காட், ஹுலுலங்காட், கோம்பா, செப்பாங், பட்டாலிங் பிட்டானா மற்றும் பட்டாலிங் உத்தாமா ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகங்களின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் வந்து இயங்காது அப்படின்னு, நாளைக்கு வந்து மூடப்படும் அப்படின்னு நம்ம கல்வி அமைச்சர் அவங்களுடைய சமூக ஊடகங்களில் தெரிவிச்சிருக்காங்க. ஹுலு, ஸ்லாங்கூர் மற்றும் சபாபிரணாம் இந்த மாவட்டங்களில் கீழுள்ள பள்ளிகள் எப்போது போல இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு வெளிப்புற நடவடிக்கைகளும் எந்த பள்ளிகளிலும் மேற்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. சரி, யா எது எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை வந்து உங்கள் பள்ளிக்கு அனுப்பும் போது கவனமாக அனுப்புங்க. அதுவும் இல்லாமல் எந்தெந்த நம்ம பாதுகாப்புக்காக மேற்கொள்ளும் அந்த முன்னேற்பாடுகள் அதெல்லாம் வந்து எப்போதுமே கவனமாக இருக்கணும். முகக்கவரி எடுத்து செல்லுங்கள், ரொம்ப முக்கியமாக. சரிங்க, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், 1000 விளக்குகள் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்போ 25ஆம் தேதி கோலாலம்பூர் கோபுரத்தில் அந்த விளக்கில் உங்கள் விளக்கும் இருக்க வேண்டும் இல்லையா? இருக்கணும்னா நமக்கு அழைங்க. உங்கள் கூட பேச நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அடுத்த பாடல் விஜய் பிரகாஷ் கொண்டு வராரு அத்தாரின் திக்கி டாரடி திரைக்காக. இது

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். சுல்தான் இட்ரீஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன்,
1: இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பார்க்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிட்டே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம். ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்னாக்க, இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுல அவங்க மற்றவர்களுக்கும் மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக நிறைய தன்னார்வ பயிற்சிகள், தன்னார்வ சேவைகள்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆக இந்த நம்பிக்கை ஒளியை மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஆண்ட்ரியா கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இன்று பார்த்தோம்னா உலகெங்கும் ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாகியுள்ளது. இது வந்து தமிழ் சினிமா ரசிகர்னு இல்லை, இந்திய சினிமா ரசிகர்கள் அனைவரும் வந்து ஆவலாக காத்துட்டு இருந்த ஒரு திரைப்படம். தெலுங்கு திரைப்பட ரசிகர்களும் நிறைய பேர் சென்று இந்த திரைப்படங்களை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வேளையில் பார்த்தோம்னா நாளை ஒரு தெலுங்கு திரைப்படம், நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்க்கும் ஒரு திரைப்படம் ரணபலி, நாளை வந்து ரணபாலி நாளை வந்து வெளியாகின்றது. விஜயதசமியை முன்னிட்டு உலகமெங்கும் இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தோம்னா விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா இவங்க இருவரும் தான் வந்து முதன்மை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த திரைப்படத்தை பற்றி. ஆனால் ராயலசீமா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அங்கே இந்த 19 நூற்றாண்டின் பிற்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஒரு வரலாற்று கால அதிரடி திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த திரைப்படத்தை பற்றி. வெள்ளையர்களோட ஆட்சியில் நடைபெற்ற ஒரு கதைக்களம் தான் அது. ட்ரெய்லர்லாம் நம்ம பார்க்கும் போதே தெரிகிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வெள்ளையர்களில் முக்கியமான ஒரு நடிகராக அர்னால் வாஸ்லூ இவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த ஒரு திரைப்படத்தில். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில திரையுலகில் த மம்மி அப்படின்ற திரைப்படம் வெளியானது ரொம்ப காலத்திற்கு முன்பு, ரொம்ப பிரபலமான திரைப்படம். அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஜிஐ ஜோ அப்படின்ற திரைப்படத்தில் கூட ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. உலக புகழ்பெற்ற நடிகரும் வந்து இந்த திரைப்படத்தில் இருப்பதால் நிறைய பேர் வந்து ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதும் வந்து இந்த இளைஞர்களை கவரக்கூடிய இக்கால அந்த பின்னணியில் உள்ள கதைகளில் தான் விஜய் தேவரகொண்டா நடிப்பதில் ஆர்வம் காட்டுவார். முதல் முறையாக வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் அவருடைய நடிப்பு இருக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு. அவர் நடித்த டாக்ஸி வாலா அப்படின்ற திரையிலிருந்து அடுத்த ஒரு பாடலை கேட்க போகின்றோம். ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க இதோ.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க. மலேசியால நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கையை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு. ஆனா சில காரணனால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

0: மடானி உங்களுக்காக
1: ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டம் குறைந்தபட்ச மாத சம்பளம் 1700 ரிங்கிட்டிலிருந்து 2000 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படுகிறது. இது 2027 ஜூன் மாதம் நடைமுறைக்கு வருகிறது.
2: #BelanjawanDuaribudoPlutujo #ApakitaDapat
0: மடானி உங்களுக்காக

0: வணக்கம் பிரவீன், நான் சுசிலியா பேசுறேன் பந்தாய் தளம்ல இருந்து.
1: சுசிலியா, பந்தாய் தளம் பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பேசிக்கிறோம். இயங்களை வழியா ஏதாவது ஒரு வேலை வேணும் உங்களுக்கு, அந்த ஒரு ஆசை கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும். அதை வந்து நம்ம கண்டிப்பா விளக்கா ஏத்திடுவோம். விளக்கு ஏத்தன பிறகு பாருங்க, ஏதோ ஒரு அழைப்பு வரப்போகுது உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி பிரவீன், உங்க வாழ்க்கை பலிக்கிட்டம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: எனக்கு வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: வாழ்த்துக்கள்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க. மலேசியால நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு. ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இத கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: புகை மூட்டம். சிலாங்கூரில் 8 மாவட்டங்களில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படுகின்றன. மலாயா பல்கலைக்கழக விடுதி திட்டம். கசிவு இல்லாத மேம்பாட்டு திட்டத்தின் முன்னுதாரணம், பிரதமர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலாயா பல்கலைக்கழக மாணவர் விடுதி திட்டம் நேர்மையான, விவேகமான, பொதுநிதி கசிவு அற்ற நிர்வாக மேம்பாட்டிற்கான உதாரணமாக திகழ வேண்டும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கு முன் திட்ட மேலாண்மை பலவீனங்களால் செலவு உயர்ந்து நிலுவையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் உள்ள திட்டங்கள் படிப்பினையாக கொள்ளப்பட வேண்டும். இது நாட்டிற்கு இழப்பை ஏற்படுத்தியதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இன்று மலாயா பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதி திட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். இவ்வேளை எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல் தொடர்பாக பேசிய பிரதமர், இந்த சிக்கலை கையாளுவதற்காக இந்தோனேசியாவுடன் கலந்தாலோசிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது பதற்றமளிக்கும் அளவிற்கு நிலவும் புகைமூட்ட சிக்கலுக்கு எதிராக அரசாங்கம் துடிப்புடன் செயல்படவில்லை என கூறப்படுவதற்கு அவர் இவ்வாறு பதிலுரைத்தார். சிலாங்கூரில் 8 மாவட்ட கல்வி அலுவலகம் PPDயில் நாளை அனைத்து பள்ளிகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான், குவாலஸ்லாங்கூர், கொலலாங்காட், ஹூலுலாங்காட், கோம்பா, சப்பங், பத்தாலிங் பர்டானா, பத்தாலிங் உத்தாமா ஆகிய PPD நிர்வாகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை மூடப்படுவதாக மாநில கல்வித்துறை JPN அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. எனினும் ஹூலுஸ்லாங்கூர், சபாபர்னாம் ஆகிய PPD நிர்வாக பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும். இருப்பினும் புறநடவடிக்கைகளுக்கு அனுமதி கிடையாது. இதனிடையே தேசிய புகைமூட்ட நடவடிக்கை திட்டத்தில் உள்ள விதிகள் மீண்டும் பயன்படுத்தப்பட உள்ளதாக கல்வியமைச்சர் டத்தோசிரி ஃபட்லினா சிதேக் தெரிவித்துள்ளார். காற்று மாசு குறியீடு IPU 200 கடந்தால் பள்ளி உடனடியாக மூடப்படும். அத்துடன் IPU 100 பதிவு செய்யப்பட்டால் புற நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என அந்த திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலையடையும் பெற்றோர் நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டு அவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்கவும் அனுமதி வழங்கப்படும். 2028 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவின் முன்கூட்டிய ஏற்பாடுகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோசிரி முமத் சாபு தெரிவித்தார். அதில் மகா கண்காட்சியை மேம்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளும் உட்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒவ்வொரு செலவினமும் நியாயமான பலனை அளிப்பது உறுதிப்படுத்தப்படும். இதைத் தவிர்த்து மகா கண்காட்சி ஏற்பாடு செய்யப்படும் தலங்களும் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். அனைத்து வசதிகளும் முழுமையாக செயல்பட அது வழிவகுக்கும். 2026 மகா கண்காட்சியில் 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். 73 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான விற்பனை மதிப்பு பதிவு செய்யப்பட்டது. கட்டுமான தொழில்துறை இலக்கவியமயமாக்கல் அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஆக்கத்திறனை மேம்படுத்துவதாக இருத்தல் அவசியம். இதன் மூலம் அதன் நன்மைகளை அத்துறையின் கீழ் உள்ள அனைத்து நிலையிலான தொழில்துறைகளும் அனுபவிக்க இயலும். இதில் சிறு நடுத்தர குத்தகையாளர்களும் அடங்குவர் என பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்தார். இலக்கவியமாக்கல் என்பது பல்வேறு சவால்களை எதிர்நோக்கும் கட்டுமான துறையின் ஆக்கத்திறனையும் உற்பத்தி ஆற்றலையும் தொழில்துறை தாங்கு திறனை அதிகரிப்பதிலும் முக்கிய தேவையாக மாறியுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி முந்தைய தேர்தலை எதிர்கொண்டதைப் போல அதே 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. எனினும் கடந்த தேர்தலில் வெற்றியடைய தவறவிட்ட எஞ்சிய 7 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து எந்தவொரு தரப்புடனும் கலந்தாலோசனை நடத்த அந்த கூட்டணி தயாராக உள்ளதாக தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். வேட்பாளர் நியமனம் நிறைவடைந்த பின்னர் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யும் பொறுப்பு மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசோவிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் 9,84,000 ரிங்கேட் வர்த்தக வணிக ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாடுகளின் வணிக நிறுவனங்களும் புதிய சந்தை முதலீட்டு வாய்ப்புகளை பெறும் நோக்கத்தில் அந்த ஒப்பந்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜஹூருக்கும் பஹாங்கிற்கும் இந்தோனேசியாவின் உணவுப் பொருள்கள் விநியோகிக்கப்படும். அத்துடன் எண்ணெய் எரிவாயு துறைகளிலும் திறன் பயிற்சி சுற்றுலாத்துறை ஆகியவற்றிலும் ஒத்துழைக்கப்படும் என இந்தோனேசிய குடியரசின் துணை தூதரகம் KJRI தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 °C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: நேபாளமும் உலக வங்கி குழுமத்தின் கடன் பிரிவான பன்னாட்டு புனரமைப்பு மேம்பாட்டு வங்கி IBRT இணைந்த பேரிடர் பத்திரம் வெளியிடுவது தொடர்பில் ஆராயும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட நாட்டிற்கு உதவி நிதி விரைவாக கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என கூறப்படுகிறது. நேபாளத்தில் முழுமையான பேரிடர் நிர்வாகத்திற்கு மூலதன சந்தைகள் எவ்வாறு ஆதரவாக விளங்க முடியும் என்பதை ஒத்துழைப்பின் வழி மதிப்பிடுவதற்கான தொடக்க புள்ளியாக இந்த ஒப்பந்தம் விளங்குவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் August 26 ஏற்பட்ட பெருவெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடரில் சிக்கி 1,500 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 5,000 அதிகமானோரை காணவில்லை. வெள்ளத்தை எதிர்கொண்டுள்ள இஸ்தான்புல் 80 மேலாக முதல் முறையாக கனமான தொடர் மழையை சந்தித்துள்ளது. துருக்கியின் பெருநகரான இஸ்தான்புலில் புதன்கிழமை காலை தொடங்கிய மழைப்பொழிவு தீவிரமடைந்ததன் விளைவாக திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. 1942 பின் அங்கு அதிக அளவிலான மழை பெய்வதாக நகர் ஆளுநர் டாவூத் குல் கூறினார். இவ்வேளை அங்கு வெள்ளத்தில் சிக்கி 2 பலியாகினர். 14 சிறுவன் ஒருவன் நீர்த்தேக்கத்தில் கால் வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்தான்புலில் திங்கள் வரை பள்ளிகள் மூடப்படுகின்றன. 2027 ஜப்பானை முறியடித்து இந்தியா உலகின் 4 பொருளாதார வல்லரசு நாடாக திகழும் என பன்னாட்டு நாணய நிதியம் IMF கணித்துள்ளது. இவ்வாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்படி ஜப்பான் அந்த நிலை வகிக்கும். ஆயினும் அடுத்த ஆண்டு இந்தியா 4.52 trillion $ பதிவு செய்து அந்த இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2027 ஜப்பான் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டு 6 இடத்திற்கு சரியும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா அண்மைய ஆண்டுகளில் உறுதியான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இவ்வாண்டு அதன் பொருளாதார வளர்ச்சி 7.0% எட்டும் என IMF கணித்துள்ளது. சோமாலியாவில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்றம் அதிபர் தேர்தல்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை அந்நாட்டில் அரசியல் பிளவும் நிலைத்தன்மையின்மையும் கவலையளிக்கும் நிலையில் உள்ளன. அங்கு நாடாளுமன்ற தேர்தல் April 15 அதிபர் தேர்தல் May 15 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. விளையாட்டு டென்மார்க் பொதுப்பூப்பந்து. தேசிய ஆடவர் முன்னணி இணையினர் ஆரன்ஷியா சோபூயிக் வெற்றிகரமாக காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் 21-18, 21-11 என்ற நேரடி செட்களில் நாட்டின் மற்றொரு இணையான யாப்ராய் கிங் ஆரந்தாயை வெற்றி கொண்டனர். அடுத்து அரையிறுதி சுற்றுக்கான போட்டியில் அவர்கள் சீனா அல்லது ஜப்பான் இணையுடன் பொருத அட்டவணையிடப்பட்டுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் நாட்டின் தொழில்முறை கலப்பு இணையினர் ஹூபாங்ரோன் லை பெய்ஜிங் காலிறுதிக்கு தேர்வாகியுள்ளனர். உலகின் 51 நிலையில் உள்ள அவர்கள் 5 நிலையில் உள்ள தாய்லாந்தின் டச்சாபோல் பாவாரா நோக்ரோ சுபிசாரா பெய்சம்பரான் இணையை 21-7, 21-11 என்ற புள்ளிகளில் தோற்கடித்தனர். புகைமூட்டம். சிலாங்கூரில் 8 மாவட்டங்களில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படுகின்றன. மலாயா பல்கலைக்கழக விடுதி திட்டம். கசிவு இல்லாத மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்புதாரணம், பிரதமர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1999 இன்றைய நாளில் தென்கிழக்காசியாவில் ஃபார்முலா ஒன் F1 பந்தயத்தை நடத்திய முதல் நாடு என்ற வரலாற்று சாதனையை மலேசியா படைத்தது. ஸ்லாங்கோர் சிப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் 1999 அக்டோபர் 17 முதல் 17 வரை கிராண்ட் பிரீ மலேசிய பெட்ரோனாஸ் பந்தயம் நடைபெற்றது. உலகின் தலை சிறந்த கார் பந்தய அணிகள் பங்கேற்ற இந்த முதல் பந்தயம் உலக மோட்டார் பந்தய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. 1999 அக்டோபர் 15 நாள் பயிற்சி போட்டிகளுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து அக்டோபர் 16 நாள் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. உச்சகட்டமாக அக்டோபர் 17 நாள் F1 கிராண்ட் பிரீ மலேசிய பெட்ரோனாஸ் பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் ஸ்குடேரியா ஃபெராரி மெல்போரோ அணியின் ஆடி இர்வின் வெற்றி பெற்றார். எனினும் தொடக்கத்தில் இந்த வெற்றி குறித்து சர்ச்சைகள் எழுந்தன. பின்னர் 1999 அக்டோபர் 23 நாள் அவரது வெற்றி மறு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த பந்தயத்தின் வெற்றி மலேசியாவின் சுற்றுலாத்துறையும் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய பங்களித்தது. அத்துடன் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்று நடத்தும் நாடாக மலேசியாவின் நிலை மேலும் வலுப்பெற்றது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பு நேயர்களே, இஸ்லாமிய வரலாறு எனும் இந்த அரும் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். கடந்த வாரங்களிலே இபிலீஸ் ஆதிமா மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்ததை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூண்டுதலை, பாம்பு செய்த தவறை வரிசையாக நாம் பார்த்தோம். ஏக இறைவன் இவர்களில் ஒவ்வொருவரையும் தனியாக விசாரிக்கின்றான். ஆதம் நபி அவர்கள் தங்களின் காரணத்தை சொல்லுகிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தங்களின் காரணத்தை சொல்லுகிறார்கள், பாம்பு அதன் காரணத்தை சொல்லி விளக்குகிறது. இபிலீஸ் என்ன சொன்னான்? ஆதம் நபிகிட்ட கேட்டப்ப ஆதம் நபி சொன்னாங்க, மனைவி சொன்னனால்தான் நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் இபிலீஸிடம் கேட்டான், நீ ஏன் ஹவ்வாவை வழிகெடுத்தாய்? அதற்கு இபிலீஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடந்த பல தொடர்களிலே நாம் பார்த்துதான் வருகின்றோம், ஒவ்வொரு நேரத்திலும் இபிலீஸ் சொல்லக்கூடிய பதில் ஆச்சரியமாக இருக்கும். என் மேல எந்த தப்புமே கிடையாது, சொல்ற காரணமும் ரொம்ப அந்த இடத்துக்கு மிகவும் பொருந்துவதை போல பதில் சொல்லுவான், காரணத்தையும் சொல்லுவான். என்ன காரணம் சொல்கிறான்? இறைவனே, மனித இனம் பல்கி பெருக வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. அந்த பல்கி பெருகிய மனித இனம் சாலிஹீன்களாகவும் ஆபிதீன்களாகவும் உன்னை வணங்கி வழுத்த வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்கிறது. அந்த இனம் பல்கி பெருக வேண்டுமென்றால் பூமியிலேதானே இவர்கள் செல்ல வேண்டும். பூமிக்கு செல்ல வேண்டுமென்றால் இவர்களிடத்திலிருந்து இவ்வாறு ஒரு தவறு ஏற்படத்தானே வேண்டும். உன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் நான் இதை செய்தேன் என்பதாக பதில் கூறுகின்றான். எப்படி பதில் பாருங்க, செஞ்சது தப்பு, வழிகெடுத்து விட்டான். ஒரு நபி இறைவனின் நம்பிக்கையிலே ஆழ பதிந்தவர் அவர். அவரின் சிந்தனையிலே சருகல்களை ஏற்படுத்திவிட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனையிலே பேராசையை ஏற்படுத்தி தவறு செய்ய வைத்து விட்டான். சொர்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பாம்பினுடைய நல்லெண்ணத்திலும் இவனுடைய தவறான திட்டம் நுழைந்துவிட்டது. இவ்வளவுத்தையும் செஞ்சிட்டு என்ன பதில் சொல்கிறான்? யா அல்லாஹ், நீ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டத்தை தான் நான் செயல்படுத்தியிருக்கின்றேன் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இபிலீஸை ஏற்கனவே அவ்விடத்தை விட்டு விரட்டிவிட்டான். இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பாம்பும் தான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை அந்த வசந்த மாளிகையில் இருந்து அல்லாஹ் வெளியாக்குகின்றான். அந்த நிலைமையில ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இபிலீஸையும் பாம்பையும் இவர்கள் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக விரோதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இங்கிருந்து மன்னகம் சென்று விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். ஆதம் நபி அவர்களுக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் ஹைது லம் யகுல் அனலகும் அதுவுன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இறைவன் உங்களுக்கு பகையாக இருக்கும் நிலையில் என்று சொல்லாமல் உங்களுக்குள் நீங்கள் பகையாக இருந்து கொள்வீர்கள் என்று சொல்லி பகையை எங்களுக்குள் ஆக்கிவிட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக நன்றி செலுத்துகிறார்கள். ஏன், இறைவனுடன் பகை இருக்க முடியுமா? இறைவனுடன் பகைத்துத்தான் வாழ முடியுமா? இறைவனின் சொற்களை கேட்காமல் கட்டளைகளை மீறி வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இறைவனின் பகை ஏற்படும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தால் அவன் வாழ்வு என்ன ஆகும்? அப்ப அல்லாஹ் இறைவன் பகை என்று சொல்லவில்லை. பகை உங்களுக்குள் இல்லாதான், உங்களுக்குள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் உங்களுக்குள் நீங்கள் அடித்துக் கொள்வீர்கள், உங்களுக்குள் விரோதம் பெருகும், பகைமையும் பெருகும். இறைவனுடன் பகைமை ஏற்படாது. இறைவன் அருளாளன். இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்து பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை மன்னித்து உங்களுடைய பகையையும் சிரமங்களையும் சரி செய்வான் என்பதுதான் அல்லாஹுடைய திட்டம். இதை விளங்கிதான் ஆதம் நபி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுடன் பகைமை கொள்ளாத வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்பதாக அல்லாஹ்வின் அந்த வார்த்தையை விளங்கி அல்லாஹுக்கு புகழ் மாலை செலுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பியும் ஆதம் நபியை பார்த்து சொல்றான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் சொல்றான், மண்ணால் உண்டு பண்ணப்பட்ட நீங்கள் மண்ணுக்கே திரும்பி விடுங்கள், என் சிறப்பின் மீது ஆணையாக நீங்கள் மண் மீது உயிர் வாழ்வதை துன்பமாகவே காண்பீர்கள். அங்கு நீங்கள் உங்களின் நெற்றி வியர்வையால்தான் உங்களின் உணவை ஈட்டி உண்ண வேண்டியிருக்கும். உங்களின் தவணை வரும் வரை நீங்கள் அங்குதான் வாழ்வீர்கள் என்று கூறுகிறான். அல்லாஹுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உங்களை படைச்சது அந்த மண்ணில இருந்துதான், அந்த மண்ணுக்கே நீங்க திரும்பி போயிருங்க. ஆனாலும் அந்த மண்ணகம் உங்களுக்கு சிரமமாத்தான் இருக்கும். இம்மண்ணுலக வாழ்க்கை சிரமங்களும் சந்தோஷங்களும் பின்னப்பட்டதுதான். சுவன வாழ்க்கை துன்பமற்றது, இன்பம் மட்டுமே கொண்டது. ஆனால் மண்ணுலக வாழ்க்கை இரண்டும் கொண்டது. அதைத்தான் ஏக இறைவன் சொல்கின்றான், நீங்கள் மண் மீது உயிர் வாழ்வதை துன்பமாகத்தான் பார்ப்பீர்கள். நீங்க கஷ்டப்பட்டுத்தான் உழைச்சாவணும். சுவர்க்கத்திலே விரும்பியது கிடைக்கும், ஆசைப்பட்டதை அடைய பெறுவீர்கள். ஆனால் புவியிலே மண்ணகத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண பொருள் வேண்டுமென்றாலும் அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும், சிரமப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இதை நான் நியதியாக உலகிற்கு ஆக்கியிருக்கின்றேன் என்பதை ஆதம் நபி அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்புறான். இந்த உலகத்தினுடைய முழு நியதியும் இறைவனால் வகுக்கப்பட்டது. ஒரு மலர் மலர வேண்டுமென்றால், ஒரு பழம் பழுக்க வேண்டுமென்றால், ஒரு பொருள் விளைந்து நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், தானியங்கள் எங்களுக்கு வேண்டுமென்றால், இவைகள் அனைத்திற்கும் விவசாயம் செய்து சிரமப்பட்டுத்தான் அதை அடைய முடியும். எந்த பொருளும் இந்த உலகத்திலே எளிமையாக கிடைப்பது கிடையாது. இதை உலக நியதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். செய்வது அல்லாஹ், பழத்தை பழுக்க வைப்பது அல்லாஹ், மலரை மலர வைப்பது அல்லாஹ். ஆனால் அதற்கான முயற்சிகளும் நியதிகளும் இவ்வுலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதினால் நம்முடைய சிரமத்திற்கு பிறகுதான் அது கிடைக்கும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்வுலகிற்கு வந்து சுவன வாழ்க்கை போன்ற ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது, கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு முன்னால் வரும் என்று சொல்லியே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். ஆனால் ஒரு தவணை வரும், அது வரைக்கும் அங்க கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும், அதுக்கு பின்னால நீங்க திரும்பிங்க வருவீங்க என்பதையும் சூசகமாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வார்த்தையை கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இனிமேல் தங்களுக்கு சொர்க்கம் மீள வழி இல்லையோ என்று எண்ணி ஆற்றொன்னா துயரத்திலே மூழ்கி அழுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களை நோக்கி, நீங்கள் இனிமேல் பூமியில்தான் வாழ்வீர்கள், அதில்தான் மரிப்பீர்கள். பிறகு அந்த பூமியில் நின்றும் நீங்கள் மறுபடியும் எழுப்பப்பட்டு உங்களின் வாழ்க்கைக்கான பரிசு கொடுக்கப்பட்டு மறுபடியும் சிறந்த வாழ்க்கை பெறுவீர்கள் என்பதை அல்லாஹ் சூசகமாக மறுபடியும் ஆதம் நபி அவர்களுக்கு கூறுகின்றான். இறைவனின் இந்த இறுதி சொல், தாங்கள் இறந்ததன் பின் இறைவன் தங்களை சுவர்க்கம் புக வைப்பான் என்ற நம்பிக்கையை ஆதம் நபி அவர்களுக்கு சிறிதளவு ஆறுதல் அளித்தது. ஆதம் நபி அவர்களுக்கு கவலை, மண்ணகம் போக வேண்டுமே என்ற கவலை. அப்பொழுது அல்லாஹ் மறுபடியும் கூறுகின்றான், ஆதம் நபி அவர்களே, தன் நண்பனை நேசிக்கும் ஒருவன் அவனின் வார்த்தைகளை நம்புவான், அவனுடைய செயல்களை பொருந்தி கொள்வான், துன்பம் நேர்ந்த பொழுது அதை பற்றி புலம்பாது கடினமாக உழைப்பான் என்பதாக அல்லாஹ் ஒரு அறிவுரையையும் ஆதம் நபி அவர்களுக்கு சிறப்பாக சொல்லுகிறான். அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? எஜமானன் அடிமை, உண்மை அதுதான். ஆனால் அந்த தொடர்பு எப்படி உயர்வானது என்றால் ஒரு நண்பனை போல. அதனால்தான் எம்பெருமானார் இறுதி நேரத்திலே கடைசியாக சொன்ன வார்த்தை இலா ரஃபீகில் அலா, உயர்ந்தவனான என் உயிர் தோழனை சந்திக்க செல்கின்றேன் என்ற வார்த்தையுடன் எம்பெருமானார் இவ்வுலகத்தை விட்டு சென்றார்களே. அப்படிப்பட்டவன்தான் இறைவன், உயர்ந்த நண்பன். அப்ப அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு என்ன சொல்றான்? ஒரு நண்பனை நேசிக்கக்கூடிய நீங்க என்னுடைய வார்த்தையை நம்பணும், நான் செய்யக்கூடிய செயல்களையும் முடிவுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். வெளிப்படையாக உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க என்ன நம்புறீங்க, நல்லதுதான் உங்களுக்கு செய்வேங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு நல்லதுதான், அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். துன்பம் நேர்ந்தால் அதை புலம்பாது பழிச்சொல் சொல்லாது முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை விட்டு விலகி உயர் வழிபாதையிலே செல்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வழி சொல்கின்றான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சிட்டான்னு புலம்புறது இருக்கே, அது ஒரு பக்கம் நண்பனான அல்லாஹ் மேல குறை சொல்றது, இரண்டாவது அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையான அல்லாஹ் நமக்கு எல்லாம் நல்லதுதான் செய்வாங்கிற அந்த நம்பிக்கையில குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது. மூணாவது, நாம நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்து ஆக வேண்டும் என்ற ஆர்வமும் குறைந்து விடுகின்றது. அல்லாஹ் நம்பினாதான் அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தக்தீரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதைத்தான் உலமாக்கள் அர்ரிதா பில் கத்ர் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய கலா கதிரை ஏற்றுக்கொள்வது, பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த துன்பத்தை விட்டு வெளியாகுவதற்கு அதை பற்றி பொலிச்சொல் சொல்லி புலம்பி முணங்கிக் கொண்டு இருக்காமல் கடினமாக உழைத்து அந்த சீரழிவிலிருந்து சிறந்த ஒரு வளத்திற்கு தன்னை எடுத்துச் செல்ல கடினமாக உழைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய அறிவுரை. இதை சொல்லி ஆதம் நபி அவர்களை மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். அனுப்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அறிவுரைகளையும் ஒவ்வொரு சிறு விஷயங்களையும் சொல்லி அனுப்புறான். அதை நம்பி கவலைப்படுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றான், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்றான், அடுத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் சொல்றான். இப்படியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் இபிலீசுக்கு வழிபட்டு நான் தடுத்திருந்த பழத்தை கனியை உண்ணுமாறு உம்முடைய கணவரை செய்ததின் காரணத்தினால் பெண்ணினத்தை என்றென்றும் ஆணினத்தின் கட்டுப்பாட்டிலும் அவர்களின் வழிகாட்டுதல் முறையிலும் இருக்குமாறு நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் பிள்ளை பேரின் பொழுது பெரிதும் சிரமப்படுவீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரெண்டு விஷயம், ஒன்னு, உன்னுடைய கணவனுடைய மனதை மாற்றிவிட்டாய், அதனால இனிமே ஆண்களுக்கு கீழ்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்றால் அடிமைகள் அல்ல, ஆண்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழும் ஆண்களினுடைய முடிவுகளுக்கு கீழும் இருக்கும் பொழுது ஆண் எதை சொல்லுகின்றானோ, ஆண் எந்த வரைமுறையிலே இருப்பதற்கு அவன் வழிகாட்டுகின்றானோ அந்த முறையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான். அதேபோல அவர்களுக்கான ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான், பிரசவத்தின் பொழுது நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த கொடிய பாம்பை சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடிப்பீராக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு இபிலீசை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, இபிலீசே, ஆகூழ் கெட்டவனே, அறிவிருந்தும் வழிகட்டவனே, நீ அவ்விருவரையும் மோசம் செய்து தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டாய், அதன் காரணமாக அவர்களுடையவும் அவர்களின் வழித்தோன்றர்களுடையவும் உடலிலிருந்து வெளியாகக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் உன்னுடைய பசியை தீர்க்கும் உணவாக ஆக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நமக்கு தெரியும் ஜின் இனத்தார் சாப்பிடக்கூடிய உணவு என்ன என்பது. இபிலீஸ் என்பவன் ஜின் இனத்தாரில் ஒருவன். இந்த கூட்டத்தினருக்கு உணவாக ஏக இறைவன் மனித கழிவுகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். பொதுவான ஜின்கள் மனித கழிவுகளை சாப்பிட மாட்டார்கள். ஷைத்தான் இபிலீசினுடைய வழித்தோன்றர்களாக வந்த இந்த கூட்டத்தினர், இபிலீசின் கூட்டத்தினர், அவர்களின் உணவு மனிதர்களுடைய மலக்கழிவுகள். அதனால்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல்லவா, மலக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தான், ஆண் பெண் ஷைத்தானை விட்டு என்னை காப்பாற்று என்பதாக நபி அவர்கள் சொன்ன துஆ என்ன அறிவிக்கின்றது, இவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய வீடு மலக்கழிப்பிடம், ஏன் அங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய உணவு அதுதான். ஆக ரபுல் ஆலமீன் இவர்கள் அனைவருக்குமான அறிவுரைகளும் ஷைத்தானின் மீது சாபமும் இவர்களுக்கான தவறுக்கான தண்டனைகளையும் கொடுத்து அந்த இடத்தை விட்டு அவர்களை போகச் சொல்லுகின்றான், மன்னகத்திற்கு அனுப்புகின்றான். அடுத்தபடியாக என்ன நடந்தது, இவர்கள் மன்னகத்திற்கு வந்தது எப்படி, அதேபோல அல்லாஹ் இபிலீசின் மீது சாபம் கொடுத்ததின் காரணத்தினால் அவன் என்ன பதில் சொன்னான் என்பதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரிழா என்ற திருப்தியை பெற்ற மக்களாக, அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியொருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்வதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.
4: நீங்கள் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம். இந்த வருடத்திற்கான நம்முடைய தீபாவளி கருப்பொருள் சரி அழைப்புல இன்னொரு ஒரு நம்பிக்கையோடு ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: தீபாவளிக்கு
0: ஏதாவது ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த முன்னேற்பாடுகளோடு சேர்த்து அந்த ஆசையும் என்ன அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லணுமா நீங்க?
1: கண்டிப்பாக. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தீபாவளி என்னோட ஆசை என்னன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.

0: குவாலிபிகேஷன் வந்து அதுக்கான ஒரு தகுதி வந்து என்னுடைய படிப்பு ஒரு பட்டதாரி ஆகணும்னு. ஸோ அதுக்கான இறுதி இதுல இருக்கேன் இப்ப, நான் என்னுடைய பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பயிற்சி இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா 2027 வந்து நான் ஒரு முழுமையான ஒரு வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த ஒரு ஆசை எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி இந்த தீபாவளிக்கு நான் பெருசு எதிர்பார்க்கறேன்.
1: கண்டிப்பா நீங்க எதிர்பாருங்க. 25ஆம் தேதி கோலாலம்பூர் கோபுரத்துல உங்களுக்காக நாங்க ஒரு விளக்கு ஏத்துறோம்.
0: கண்டிப்பாக.
1: அடுத்த வருடம் ஆசிரியர் யாரிடம் நாங்க பேசணும்? இவ்வளவு நேரம் பேசி பேர் சொல்ல பாத்தீங்களா நீங்க?
0: அகதீஸ்வரன்.
1: சரி, அடுத்த வருடம் நாங்க திரும்ப நம்ம அழைத்து பேசும்போது ஆசிரியர் அகதீஸ்வரன் கூட தான் பேசணும், சரிங்களா?
0: கண்டிப்பாக. நன்றி.
1: நன்றி. இதே போல உங்களுக்கும் நிறைய ஆசைகள் நம்பிக்கைகள் இந்த தீபாவளிக்கு இருக்கும். நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்லலாங்க. நம்பிக்கை ஒளியேற்ற நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம், நீங்களும் தயாரா இருப்பீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப நம்புறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, அன்பே அப்படின்ற அந்த ஒரு சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களை தான் 2:10 வரைக்கும் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா கொண்டு வராரு, அந்த பாடலை கேட்கலாமா? என்ன பாடலா இருக்கும்னு நினைக்கிறீங்க?

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சாதனா சர்க்கம் மற்றும் பெனி டயால் கொண்டு வந்த அந்த ஒரு பாடல் அன்பே அப்படின்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை அந்த ஒரு தொகுப்பை 10:20 வரை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த கடைசி பாடல் என் அன்பே அப்படின்னு ஆரம்பித்தது. என் அன்பேவா இருந்தா என்ன, அன்பேவா இருந்தா என்ன, இரண்டுமே வந்து யாரோ ஒருவரை தானே நம்ம குறிப்பிடுற மாதிரியான சொல். அதனால அது சரிதான். சரிங்க, அடுத்து ஒரு உள்ளூர் பாடல் அன்பே அப்படின்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல், அது என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருங்க. நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு தகவலை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நாளை பார்த்தோம்னா அதாவது நள்ளிரவு 12:10 அதிகாலை 5 வரையில் ஒரு 5 ஒளிபரப்பு தடை ஏற்படும். எங்கன்னு பார்த்தோம்னா குவாந்தான் மற்றும் சுற்றியுள்ள வட்டாரங்களில் நம்ம மின்னல் எஃப்எம் அலைவரிசை எண் 103.3 அப்படின்ற அலைவரிசையில். இந்த ஒரு வேளையில் பார்த்தோம்னா நீங்க ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் மை டிவி வாயிலாகவும் மின்னலை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். சரி, யோசிச்சிட்டீங்களா அது என்ன பாடலா இருக்கும்? வருதுங்க, சுகன்யா மற்றும் லூர்துநாதன் கொண்டு வராங்க இதோ.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்தோனேசியா உடனான எல்லை கடந்த சிக்கலில் மலேசியா தொடர்ந்த அரசதந்திர வழிகளையும் ஆசியான் அணுகுமுறைகளையும் பயன்படுத்தும் என வெளியுறவு அமைச்சர் தத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். இருவழி உறவை பாதிக்காமல் மக்களின் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கட்டம் கட்டமாக அது செயல்படுத்தப்படும். சட்ட செயலாக்கம் அல்லது அறிக்கையை வெளியிடுவதை விட அண்டை நாட்டு விவகாரங்களில் இரு தலைவர்களுக்கும் இடையேயான கலந்துரையாடல்களே உரிய அணுகுமுறை என்றார் அவர். மக்களவையில் இன்று 2027 வழங்கல் சட்டவரைவு மீதான கொள்கை அளவிலான முதல் வார விவாதம் நிறைவடைந்தது. மாணவர் ஒழுக்கம், பாதுகாப்பு, கற்பித்தல் தரம், திறன் சார்ந்த கல்வியை வலுப்படுத்துவது ஆகியவை முதன்மையாக விவாதிக்கப்பட்டன. ஒழுக்கம் பகடிவதை சிக்கல்களை களையெடுக்க பள்ளிகளில் பிரம்படியை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று பாகான் உறுப்பினர் லிம்குவானிங் பரிந்துரைத்தார். அதனை நிறைவேற்ற நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் உளவியல் மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர். இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள காட்டு நில தீயை எதிர்கொள்வதில் அண்டை நாடுகளின் உதவிகளை அந்நாடு ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் அதற்கான ஏற்பாடுகளை தீர்மானிக்கும் பொருட்டு தற்போது தொழில்நுட்ப ரீதியிலான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஆர்மானாதா நாசிர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானின் பாமியான் மத்திய பகுதி கண்ணி வெடிகளற்ற வெடிப்பொருளின் சிதைந்த பாகம் எதுவும் இல்லாத இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெடிப்பொருளற்ற முதல் வட்டாரம் என்ற வெற்றியை அது பதிவு செய்துள்ளது. 36 ஆண்டுகளாக வெடிக்காத கண்ணி வெடிகள் வெடிப்பொருள்களை உட்படுத்திய சம்பவங்களால் அப்பகுதியில் 330 பேர் பலியாகியுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர். இவர்களுள் சிறாரே அதிகம் என கூறப்படுகிறது. விளையாட்டு. சவுதி அரேபியாவில் அடுத்த ஆண்டு ஜனவரியில் அட்டவணையிடப்பட்டிருந்த 2027 ஆசிய கிண்ண கார்பந்து போட்டி 2028 ஒத்திவைக்கப்படக்கூடும். அந்நாட்டில் ஹுதி கிளர்ச்சி படைகளின் தாக்குதலை தொடர்ந்து இவ்வாறு கூறப்படுகிறது. ஆயினும் அந்த முடிவு அவசரமாக எடுக்கப்படாது என ஆசிய கார்பந்து சம்மேளன தலைவர் ஷேக் சல்மான் பின் இப்ராஹிம் அல் கலீஃபா தெரிவித்தார். 2027 ஆசிய கிண்ணம் ரியாதிலும் அல்கொபாரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரி 7 தொடங்கவிருந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வியாழக்கிழமையானாலே இரவு மணி 10 மேல இந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கம் இடம்பெறும். ஆனா தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் அந்த அங்கத்திற்கு ஒரு விடுமுறை விட்டுட்டு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அங்கம். அதாவது நீங்க அழைத்து உங்களுடைய நம்பிக்கைகளை எங்களுக்கு சொல்ல போறீங்க 25ஆம் தேதி. அந்த எல்லா நம்பிக்கைகளையும் 1000 விளக்காக நம்ம ஏற்றி வைக்க போறோம். சரி, அழைத்து நீங்க பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. கண்டிப்பா நிறைய கதைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், அதை கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்த பாடல் சௌமியா மற்றும் ரஃபி கொண்டு வராங்க. இதோ

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என் மக இந்த வருஷம் வந்து பிராக்டிக்கல் முடிக்கிறாங்க, அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு தூரமா கிடைக்க கூடாது அப்படின்னு ஆசை. சோ இது வந்து அவங்க லைஃப்ல முதல் படி. ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிக்கல் செய்யற ஸ்கூல் தேடி எடுத்தாங்க. ஏன்னா அது அவங்க அப்பா படிச்ச ஸ்கூல், அவர் இல்ல. பட் அவங்க வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போராடி அந்த கடைசியில அது இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: என்னோட பெரிய ஆசை கனவுனா ஒரு வீடு வாங்கணும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து ஒண்ணும் சரியா அமைய மாட்டேங்குது. அதனாலதான் நானும் நேத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மின்னல் எஃப்எம்க்கு கிடைக்கவே இல்ல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதனால என்னோட ஆசை நிறைவேறிடும் நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: வணக்கம், நான் லினி பேசுறேன்.
1: லினி, எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: என்ன
1: ஆசை இந்த தீபாவளிக்கு?
0: ரொம்ப இருக்கு, ஆனா சொல்ல முடியாத நிலைமை, அதெல்லாம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
1: நீங்க என்னன்னு சொன்னாதானே நாங்க குறிப்பெடுத்து வைத்துக்க முடியும். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? இந்த டீசர் ப்ரோமோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முழுசா என்னன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் க்ளூ மட்டும் கொடுப்பாங்க நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது குறிப்பு கொடுங்க பாப்போம்.
0: நான் வேலை இல்லாம இருக்கேன், கூடிய சீக்கிரம் எனக்கு நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு.
1: அத சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஏதுவா இல்லையா? அதனாலதான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா ஆரம்பத்துல.
0: ஆமா,
1: இங்க வேலை இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. நான் கூட ஒரு காலகட்டத்துல வேலை இல்லாம தான் இருந்தேன். அதுக்குன்னு நமக்கு வேலை கிடைக்காதுன்னு இல்லையே, ஏதோ ஒரு நாள் கூடிய விரைவில் கூட நமக்கு பிடித்த மாதிரியான வேலை கிடைக்க வேண்டும், கிடைக்கும் கண்டிப்பா. அதுதான் எங்களோட ஆசையும் கூட.
0: சரி,
1: இந்த தீபாவளிக்கு வேற என்னென்ன திட்டம் இருக்கு லினிக்கு?
0: அவ்வளவுதான் இருக்காது, ஏன்னா இந்த வருஷம் எங்க அண்ணன் தவறினாரு. அவர் வந்து ரொம்ப க்ளோஸா
1: அண்ணன்
0: வருது, சிம்பிளா தான் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
1: எளிமையா இருந்தாலும் இந்த தீபாவளியிலும் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைந்திருக்கணும். சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கணும், கிடைத்த உடனே எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க.
0: கண்டிப்பா. இப்ப என் பிள்ளை வந்து ஒரு பாட்டு கேட்கணும்னு சொன்னாங்க.
1: கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல்?
0: கொஞ்ச நேரம் அவங்க பேசணுமா? நேற்று இன்று நாளை.
1: அவங்க இன்று நேற்று நாளைன்றாங்க, நீங்க நேற்று இன்று நாளைன்றீங்க. நான் நாளை இன்று நேற்றுன்னு சொல்லட்டா?
0: அவங்க இந்த வருஷம் தான் முதல் மெட்ரிக்ஸ் 4 எழுதி இருக்காங்க.
1: இன்று நேற்று நாளை அந்த பாட்டை கேளுங்க அவங்கள்ட்ட.
0: இல்லையா,
1: படிச்சு காமிக்க சொல்லுங்க அந்த பாட்டு.
0: அவங்க என்ன பயப்படுறாங்க?
1: அவங்க பேர் என்னது?
0: யாஷ்வினி.
1: யாஷ்வினி, இங்க வாங்கம்மா, அண்ணன் தான் பேசுறேன், பயப்படாதீங்க. யாஷ்வினி, என்ன பாட்டு அண்ணன் சொல்லுங்க பாப்போம்.
2: இன்று நேற்று நாளை.
1: அதான், அது கொஞ்சம் படிச்சு காமிங்க. அந்த காதலே காதலே அந்த பாட்டா? அந்த பாட்டு தான் கொஞ்ச நேரம் முன்னுக்கு அந்த பாட்டு தான் படிச்சேன். சரி யாஷ்வினி, அந்த பாடல் உங்களுக்காக அடுத்து வந்துட்டு இருக்கு. தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
2: நன்றி.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: வணக்கம். நான் ஜெயவர்மன் பேராசில இருந்து பேசுறேன்.
1: ஜெயவர்மன் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: இன்னொரு பாட்டு இருக்கு.
1: என்ன பாட்டு?
0: இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. அந்த மௌனம் பேசியதுல இருந்து என் அன்பே
1: காதல் வலி.
0: சரிதான்,
1: வேணுமா அந்த பாட்டு?
0: ஆமா கண்டிப்பா. ஏன்னா இந்த ராத்திரி நேரத்துல அந்த பாட்டு அந்த மாதிரி பாடல்கள் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இதமா இருக்கும்.
1: சரி, 9:30 போன அந்த அன்பே தொகுப்புல நம்ம ஜெயவர்மன் இந்த பாடலை வந்து 10 மணி தொகுப்புல கேட்டிருக்காரு. கண்டிப்பா அந்த பாடல் நாங்க உங்களுக்காக ஒளிபரப்புறோம். உங்களுக்கு இருக்கிற ஆசை இது நிறைவேறணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னவா சொல்லுவீங்க?
0: எனக்கு என்ன நம்பிக்கை, என்ன ஆசைனா வந்து நிறைய நேர்கள் நானும் பார்த்தோம், சில பேர் வந்து சோகமா, சில பேர் வந்து எதிர்பார்ப்போட எல்லாமே இருக்காங்க. என்னன்னா வந்து ஒண்ணுதான், இந்த தீபாவளிக்கு வந்து என்னோட விளக்கு வந்து அந்த கோரிக்கை வந்து என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா, என்னன்னா எல்லாரும் மனசுலயும் வந்து ஏன்னா எல்லாரும் அடிக்க வாய்ப்பு இருக்கு, சோ எல்லாரும் மனசுலயும் என்னென்ன ஆசைகள் என்னென்ன நிறைவேறாது இருக்குதோ அந்த நாள் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் சரி அவங்களுக்கு தகுந்த நேரத்துல, ஏன்னா கவலை வந்து தகுந்த நேரத்துல தகுந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு.
1: ஒரு விளக்கு கொடுத்தா ஜெயவர்மனுக்கு 1000 விளக்கை எடுத்துட்டாரு பாருங்க அவரு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது குட்டி ஆசை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது என்ன?
0: என்னோட ஒய்ஃப் சைட்ல வந்து நாங்க எப்பவுமே போட்டிக்கு செட் போவோம், பிடி தெல்லோக்கம்மாங்க.
1: ஓ, அப்படியா?
0: வீடு வந்து அவங்க, அது வந்து அவங்களோட பூர்வீக, அதாவது அவங்களோட பூர்வீகத்துல பூர்வீகமா அங்கதான் இருக்காங்க அவங்க பாட்டி. அப்படி வழி வழி வழி வழியாக இந்த டைம்ல ஏன்னா ஜிருபு உலான்னு குறையாம இருக்குது, சோ கண்டிப்பா அது காட்டி குறைஞ்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னோட குட்டி ஆசை என்னன்னா எல்லாரும் அந்த வீட்டுல வந்து திருப்பி வந்து சேர்ந்து இது பண்ணி இது பண்ணணும். இன்னொன்னு வந்து என்னன்னா என்னோட சிஸ்டர்லா, என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர், அவங்க ஷி ஜஸ்ட் காட் மேரி, தலை தீபாவளி, அவங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கிடால இருந்து ஆல் த வே பிடி வரைக்கும் வருவாங்க.
1: அவங்களோட பயணமும் சரி இந்த தீபாவளியும் சரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமையணும். 1000 விளக்கோட 1001வது விளக்கா உங்களுக்கு தனிப்பட்ட வகையில இதையும் ஏத்திடுறோம். ரொம்ப நன்றி ஜெயவர்மன்.

0: சாந்திமா வணக்கம், சாப்பிட்டீங்களா? சரி சொல்லுங்க, இந்த வருட தீபாவளிக்கு என்ன ஆசை?
1: இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த இயற்கை சீற்றம் எல்லாம் இல்லாம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமும்.
0: அதுவும் முக்கியமா இந்த புகை மூட்டம்.
1: ஆமா, புகை மூட்டம். இந்த வருஷம் எஃப்எம் எழுதுற பிள்ளைங்களா நல்லா தேர்ச்சி அடையணும்.
0: சரி, பொதுநலமா நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட வகையில கண்டிப்பா ஏதாவது ஆசை இருக்கணுமா, அதை பகிர்ந்துக்கணுமா நீங்க?
1: எனக்கு தனிப்பட்ட எங்க வீட்டுக்கார நாங்க ஆரோக்கியமா இருக்கணும்.
0: அதாவது அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான். ஏன் நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, அது கூட அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு சொல்றீங்களா? அவ்வளவு பிடிக்குமா அவரை? தீபாவளி வாழ்த்த சொல்லிருங்க. ஒரு விளக்க உங்க ரெண்டு பேத்துக்காகவும் நாங்க ஏத்துறோம்.
1: நன்றி,
0: நல்ல படல போடுங்க. சரி, கண்டிப்பா, ரொம்ப நன்றிமா.

சரிங்க, இன்று அழைப்புல நிறைய நம்பிக்கைகளை இந்த நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அங்கத்தில் பேசியிருந்தோம். எப்போதும் காற்றின் மொழியில அந்த நாள் 35 அழைப்புகள் யார் யாரெல்லாம் பேசினாங்க, என்னென்ன ஆசைகள் சொன்னாங்கன்னு சொல்லுவோம். சரி, முதல்ல வணக்கம் மின்னலில் தொடங்கி இசையும் இசையும் தொகுப்பு வரை பார்க்கலாம். காலையிலே லக்ஷ்மி குடும்ப ஒற்றுமைக்காக அவங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஐரிஸ் ஒரு புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணன் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காயத்ரி தன்னுடைய சகோதரிகள் அவங்களோட வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனிஷா அவங்களுடைய மனநல அமைதி எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேனகா அவங்களுடைய முதுகலை பட்டத்தை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரஸ் புதிதாக இந்த வியாபாரம் தொடங்க வேண்டும், அதுவும் ஒரு உணவகம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லோகநாதன் உலகம் முழுதும் தன்னுடைய மனைவியோடு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மரகதமணி எல்லாருக்கும் வந்து தரமான கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனிதா எல்லாரும் வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நந்தினி புதிய வீடு வாங்கணும், அதன் பிறகு உமையாள் அவங்க வந்து கூடிய விரைவிலே வந்து பட்டம் வாங்கணும், அவங்களுடைய இளங்கலை பட்டத்தை முடிக்கணும். விமலா புதிய வாகனம் வாங்கணும். வாசுகி அவங்களுடைய மகளின் திருமணம் கூடிய விரைவில் நடக்கணும். கோவிந்தம்மாள் அவங்களுடைய கணவருக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும், அவருக்கு வந்து சீக்கிரமே குணமாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரஸ் கேலிலிருந்து எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் கணவன் மனைவிகள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரஸ் முருகன் சிம்பாங்கம்பாட்டிலிருந்து தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இசையும் இசையும் தொகுப்பு வரை வந்த அந்த 18 ஆசைகள்ங்க. அடுத்து காற்றின் மொழி தீராயிசையில் வந்தது ஆசைகளை இந்த ஒரு பாடலுக்கு பிறகு பார்க்கலாம். பெங்களூர் நாட்கள் திரையிலிருந்து ஒரு பாடல் கார்த்திக் கொண்டு வர்றாரு.

நிறைய நேயர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்காங்க இந்த ஒரு அங்கத்துக்கு. கண்டிப்பா இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்குங்க, இன்னும் ஒரு 10 நாட்கள் மேல இருக்கு. தீபாவளி வரை இந்த அழைப்புகள் கண்டிப்பா தொடரப்போகுது. கண்டிப்பா உங்களுடைய ஆசை வந்து இன்றைக்கு இல்லைனாலும் கூடிய விரைவில் வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம், உங்களுக்காக அந்த விளக்கை ஏற்றுவோம் சரிங்களா. அடுத்து தீரா இசை தொடங்கி காற்றின் மொழி வரை, தீரா இசையில் நந்தகுமரன் கேஎல் அவரது கோவிலை பற்றிய ஒரு ஆசை சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தேவி தன்னுடைய மகளின் திருமணம், அப்புறம் கெங்கா பிரிக்ஃபீல்ட்ஸில் இருந்து இந்த அழைப்பு நான் கேட்டேன் நேரலைய வானொலியில், அவங்களுடைய 3 பெண் குழந்தைகளுக்கும் கூடிய விரைவில் திருமணமாக வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு கலை செல்வி கூடிய விரைவில் தனக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கிளாங்கை சேர்ந்தவர் அவங்க. அதன் பிறகு தாமரை ஜேபியிலிருந்து இந்த புகைமூட்டம்லாம் குறைந்து எல்லாரும் திரும்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாதவி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்முடைய அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் நிகழ்ச்சி கோலாலம்பூர் கோபுரத்தில், அங்கேயே வந்து அவங்க ஒரு விளக்கை ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு திவ்யா கேலிலிருந்து எல்லாருடைய அந்த மகிழ்ச்சிக்காக அதுதான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேவதி புதிய ஒரு வீடு வாங்கணும். அதன் பிறகு பவானி பேசியிருந்தாங்க. அதன் பிறகு மதி தன்னுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை வந்து அதையே வந்து ஆசையா சொல்லியிருந்தாங்க, ஆரோக்கியம் வந்து மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காற்றின் மொழிக்கு வரோம். இப்ப பாருங்க, ஒரு வரி பிழை இல்லாம சொல்லுவேன். லினி முத அழைச்சிருந்தாங்க. முதல்ல அழைச்சது சுசிலியா. அவங்க வந்து இயங்கலை வழியா வந்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் ஒரு வேலை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அகதீஸ்வரன் அழைச்சிருந்தாரு பத்துகேவ்ஸ்ல இருந்து. இவருக்கு அடுத்த வருடம் ஒரு நிரந்தர ஆசிரியர் பணி கிட்ட வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஏன்னா இளங்கலை பட்டம் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு லினி பேசியிருந்தாங்க, கூடிய விரைவில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு அவங்களுக்கு உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு செராசில் இருந்து நம்ம ஜெயவர்மன் தனது மனைவியின் பூர்வீக வீடான பிடியில் இருக்கான் அந்த வீடு, அங்க சென்று அவங்க உறவினர்களோடு மகிழ்ச்சியா கொண்டாடணும் தீபாவளியை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியா சாந்தி, அவங்க கணவரின் ஆரோக்கியம் கூடவே அவங்க ஆரோக்கியம், யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்காம நாங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க இன்றைய அந்த 35 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளில் இன்று நமக்கு கிடைக்கப்பெற்ற 35 ஆசைகள், 35 விளக்குகளாக 25 தேதி கோலாலம்பூர் கோபுரத்தில் ஏற்றப்படும். கண்டிப்பா இன்றைய அழைப்புகள் ஆசைகள் முடிவடைந்து விட்டன. நாளை மீண்டும் வணக்கம் மின்னலில் தொடங்கும். அழைத்து பேசிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. மலரும் நினைவுகளுக்கு முன்பாக இன்னொரு ஒரு பாடல் இருக்கு, கென் கருணாஸ் மற்றும் சோனி கொண்டு வராங்க இதோ.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: FM.
1: வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புகைமூட்ட விவகாரத்தை இந்தோனேசியாவுடன் கையாளும் நடவடிக்கையில் மலேசியா அரசு தந்திர முனைப்புகளையும் ஆசியான் அணுகுமுறையையும் பின்பற்றும். அதேவேளை அது இருவழி நல்லுறவை பாதிக்காமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய இவ்விவகாரத்தில் தொடர்புடைய தலைவர்களுடன் நேரடி கலந்தாலோசனை நடத்தும் அதேவேளை வட்டார வழிமுறைகளும் ஆராயப்படும் என அவர் கூறினார். சரவாக்கில் தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு திட்டம் ஜென்ரலாவின் முதல் கட்ட செயலாக்கம் 545 மில்லியன் ரிங்கேட்டை உட்படுத்தியுள்ளது. மொத்தம் 350 இடங்களில் அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இதற்கான ஒப்புதல் கடிதம் திட்ட செயலாக்க தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலாக்காவிலும் ஜொஹூரிலும் அரசு மலேசிய காவற்படை நடத்திய வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக 6.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அச்சட்டவிரோத பொருளை உட்படுத்திய விநியோக நடவடிக்கையும் முறியடிக்கப்பட்டதாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் லீ ராபர்ட் தெரிவித்தார். லீபாட் காஜாங் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் காணப்பட்ட வாகனத்தை சோதனையிட்டபோது போதைப் பொருளுடன் ஆடவர் பிடிபட்டதாக அவர் கூறினார். இந்தோனேசியா பாலியில் பெட்ரோல் தட்டுப்பாட்டை எதிர்த்து நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு எண்ணெய் நிலையங்களில் நிலவும் நீண்ட நேர காத்திருப்புக்கு விநியோக சிக்கலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். எண்ணெய் கப்பல் ஒன்று அதன் சரக்குகளை இறக்குவதில் ஏற்பட்ட தாமதமே இந்த விநியோக தடை ஏற்பட காரணம் என அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் எரிவாயு நிறுவனம் பர்தாமினா தெரிவித்துள்ளது. பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை நாடி யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அங்கு சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் ஜெலன்ஸ்கி நேட்டோ தலைவர் மார்க் ராட்டாவை சந்திக்கிறார். அதன்பின் ஐரோப்பிய தலைவர்களுடன் இருவழி பேச்சு நடத்தப்படும். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீதான அழுத்தம் அதிகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் யுக்ரைனுக்கான தற்காப்பு ஆதரவு கூட்டப்பட வேண்டும் என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் மலரும் நினைவுகளில். இன்று டிக்டாக் நேரலை வாயிலாக நீங்க அந்த 10 1 வரை எண்கள் இருக்கும், அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல்களை எங்களுக்காக நீங்களே தேர்ந்தெடுத்து சொல்வீங்க. அதிகமா விரும்பி கேட்கிற அந்த எண்களில் உள்ள பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்போம். கூடவே இந்த கேள்வி பதில் அங்கமும் இருக்கும். இப்ப பார்த்தோம்னா இந்த நம்பிக்கை ஒளியேற்றுவோம், இதை பற்றி தான் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம், உரையாடல்களும் போயிட்டு இருக்கு. அதனால அது சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இன்று உங்களிடம் டிக்டாக் நிரலையில் கேட்கப்படும். சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பாடலும் நம்ம விரும்பி கொடுப்போம். சரி, இன்னும் இணையல டிக்டாக் நிரலையில், ஓரிரு பாடல்களுக்கு பிறகு உங்களோட பேச நான் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக் நிரலையில் சந்திப்போம். தொடக்க பாடல் AM ராஜா கொண்டு வராரு, கூடவே P லீலாவும் வராங்க. மிஸ்ஸி அம்மா அப்படின்ற திரைக்காக இதோ.

0: இணைத்து நமது வரவு செலவு திட்டம்.
1: இந்த பிடிபிடி என்னுடைய ரீபேமெண்ட் திட்டம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆதரிக்கக்கூடிய திட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா சொசைட்டிக்கு வரும்போது வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படிலாம் இருக்க போக என்னுடைய பிடிபிடி ரீபேமெண்ட் வந்து ஒரு 200 வள்ளியிலிருந்து 300 வள்ளி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். பட் அப்படி இருக்கும் போதுமே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இத்தனையோ மாசங்கள் கட்ட முடியாத நிலைமையிலும் இருந்திருக்கேன். என்னை சுத்தி உள்ளவங்களும் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்திருக்கேன். இப்போ இந்த B40 M40 இவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சு 50 வள்ளி வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அறவே கட்டாம போறதுக்கு ஏதோ ஒரு கட்டணம் அங்க போயிட்டு இருக்கும் போது அங்க பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து கிளீனா இருக்கும். சோ லோன் அப்ளை பண்றவங்க வேற ஏதாச்சும் உதவி கேட்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ பார்க்கும் போது அவங்க வந்து கன்சிஸ்டன்டா பே பண்றதுக்கு இந்த கட்டணம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். சோ இந்த பட்ஜெட் 2027 திட்டத்துல இது வந்து நான் ரொம்ப நல்ல திட்டமா நினைக்கிறேன்.
0: #BelangJawan2ReBudoPlutujo #ApakitaDapat

நேரலையில் இணைஞ்சாச்சு. நம்ம நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் வணக்கம், ஹாய், குட் நைட் ஒன்றும் சொல்லலை, இரவு வணக்கம் சொல்லலை, வணக்கம் ஹாய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம்ங்க. சரி, எப்போதும் போல முதல் என்னை இன்று செல்வன் ஸ்ரீ 5 உள்ள பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம்ங்க எல்லாருக்கும், வணக்கம் வணக்கம் வந்துட்டே இருக்கு. 5 உள்ள பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா சந்திரோதயம் அப்படின்ற திரைக்காக கொண்டு வரும் ஒரு பாடல் கேட்கலாம். கேட்டுட்டு கேள்வி பதில் அங்கம்லாம் இன்னைக்கு இருக்குங்க. எப்போதும் ஒளி துணுக்குகளோட வருவோம், இன்றைக்கு வந்து கேள்விகளோட வந்திருக்கோம். என்ன கேள்வி என்ன அங்கம்னு இந்த பாடலுக்கு பிறகு பேசலாம்.

சந்திரோதயம் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, எப்போது ஒளி துணுக்கோட வருவோம், இன்றைக்கு வந்து கேள்வி பதிலோட வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தோம்னா, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நம்ம தீபாவளியுடைய கருப்பொருள் உங்கள் ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு என்ன வேணாலும் இருக்கலாங்க, நீங்கள் மின்னலோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய அழைப்புகள், நிறைய உரையாடல்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த 1000 ஆசைகளை ஒளியாக, நம்பிக்கையாக வருகின்ற அக்டோபர் 25 தேதி கோலாலும்பூர் கோபுரத்தில், மனாரா கோலாலும்பூரில் 1000 தீபங்களாக ஏற்ற போகிறோம். அதனால் இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி தான். சரி, நிறைய வாட்டி சொல்லிட்டோம், கோலாலும்பூர் கோபுரம், கோலாலும்பூர் கோபுரம், ஒற்றை கோபுரம். கேள்வி என்னன்னா, நீங்கள் டிக்டாக் நேரலையில் பதிலளிக்க போகிறீங்க, இந்த கோலாலும்பூர் ஒற்றை கோபுரத்தின் உயரம் என்ன, மீட்டரில் எத்தனை மீட்டர் உயரம் கொண்டது இந்த கோலாலும்பூர் ஒற்றை கோபுரம்? சரியான பதிலை சொல்லி கூடவே விருப்ப பாடலையும் விரும்பி கேட்கணும். நீங்கள் டிக்டாக் நேரலையில் கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சரிங்க, அடுத்து 2 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா. இதோ

வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடும். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, அந்த முதல் கேள்வி, கோலாலம்பூர் ஒற்றை கோபுரத்தின் உயரம் என்ன? மீட்டரில் 421 என்று சரியான பதிலை சொல்லி பாடலையும் விரும்பி கேட்ட முதல் ஒருவர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ் ராஜ். அவர் விரும்பி கேட்ட பாடலை தான் அடுத்து கேட்க போறோம். அன்பே வா திரையிலிருந்து. கூடவே நம்ம நேயர்கள் 6 அப்படின்ற எண்ணை வந்து அதிகமா சொல்லியிருந்தாங்க, அதன் பிறகு 6 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை கேட்க உள்ளோம் அடுத்தடுத்து. சரி, கேட்கலாம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சு இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
2: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸ்ஸிங்கா, எல்லாரும் பிளஸ்ஸிங்ல இருந்து அதே பெரிய நம்பிக்கை தானே.
3: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
4: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும் வச்சிருக்கேன். பலகார கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்து என்ன? நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் தான். அதாவது குவாலலம்பூர் கோபுரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அடுத்தும் அதே கோபுரத்தை பற்றிய ஒரு கேள்வி தான். ஏன்னா அங்கதான் நம்முடைய நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் நிகழ்ச்சி வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி நடக்க போகிறது இல்லையா? அதனால என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குவாலலம்பூர் கோபுரம், மினரா குவாலலம்பூர் நிறுவப்பட்டு அந்த திறப்பு விழா எந்த ஆண்டு நடந்தது, எந்த ஆண்டு அப்படின்றத மட்டும் நீங்க டிக்டாக் நேரலையில் சொல்லி, அதாவது திறப்பு விழா காணப்பட்ட அந்த ஒரு ஆண்டு எந்த ஆண்டுன்னு சொல்லி அந்த ஒரு கருத்தோடைய சேர்த்தே உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க விரும்பி கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு பாடல் கொடுப்போம். சரி, அடுத்து 9 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல் ரொம்ப பிரபலமான பாடல், மன்னாதி மன்னன் திரையிலிருந்து அந்த எண்ணெய் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. பாடலை கேட்கலாம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

கோலாலம்பூர் ஒற்றை கோபுரம் திறப்பு விழா கண்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தோம். 1996 அப்படின்னு சரியான விடையை சொல்லி முதல் நபராக பாடலையும் விரும்பி கேட்டவர். மீண்டும் சொல்றேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறையும் நான் கேள்வி கேட்கும் போது விடையை மட்டும் சொல்லிடுறாங்க நம்ம நேயர்கள் டிக்டாக் நேரலையில், ஆனால் கூடவே விருப்ப பாடலை விரும்பி கேட்க மாட்றாங்க. விடையை மட்டும் சொன்னால் அந்த விடை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடையை சொல்லி நீங்கள் தான் வெற்றியாளர்னு சொல்கிறேன்னா பாடல் கேட்காம காணா போயிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால் எப்போதும் விடை மற்றும் பாடல் இரண்டையும் வந்து சேர்த்தே நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சரியாக கொடுத்தவர் இன்று சாந்தி வேலு. அவங்க விரும்பி கேட்ட பாடல் குடியிருந்த கோயில் திரையிலிருந்து. மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் கூட எல் ஆர் ஈஸ்வரி வராங்க. இதோ

ஆயிரத்தில் ஒருவன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடல். இன்றைய மலரும் நினைவுகளுக்கான நிறைவு பாடலை பலிராமன் திரையிலிருந்து கேட்க உள்ளோம். பி லீலா கொண்டு வராங்க இது.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரண்டுமே ஒன்றாக கலந்திருக்கிறது. யதார்த்தத்திலே நம்முடைய செயல்களின் மூலமாகவும் இன்பமோ துன்பமோ ஏதாவதொன்று நமக்கு முதலிலே பிரதிபலிக்கிறது. இதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி அதை கையாள்கிறோம், எந்த விதத்திலே அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்பதைத்தான் நம்முடைய உள்ளத்திலே நினைவு கொள்ள வேண்டும். ஒரு பெரியவரிடத்திலே ஒருவர் வந்தார். ஐயா, நான் துன்பச் சிறையிலே சிக்கித் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அந்த பெரியவர் கேட்டார், என்ன காரணம், உனக்கு என்ன துன்பமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அதற்கு வந்தவர் சொன்னாராம், மற்றவர்கள் எனக்கு துன்பம் தருகிறார்கள், மற்றவர்கள் என்னை சங்கடப்படுத்துகிறார்கள், சஞ்சலப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று சொன்னாராம். அதற்கு அந்த பெரியவர் திரும்பவும் சொன்னார், உனக்கு துன்பம் கொடுப்பது மற்றவர்கள் அல்ல, உன்னுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்துபவர்கள் மற்றவர்கள் அல்ல, உனக்கு துன்பத்தை தருவது உன்னுடைய உள்ளம்தான் என்று சொன்னாராம் அந்த பெரியவர். அப்படியா சொல்கிறீர்கள் என்று சொல்லி வந்தவர் கேட்டார். சரி, அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பதாக அந்த பெரியவரிடத்திலே அதற்குண்டான விடையை கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், முதலிலே மனதை புரிந்து கொள் நீ, அது போதும் என்று சொன்னாராம். திரும்பவும் அதற்கு விளக்கம் கேட்டார், எப்படி புரிந்து கொள்வது மனதை என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை நீ கேள் என்று சொன்னாராம். ஒருவர் ஆசையாக ஒரு பூனையை வளர்த்து வந்தார். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கொண்டு வந்தது. எலியை பிடித்து கொண்டு வந்த பூனையை பார்த்து அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் அந்த பூனை அவரே ஆசையாக வளர்த்து வந்த ஒரு கிளியை கவ்விக்கொண்டு வந்தது. அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. நாம் ஆசையாக வளர்த்த கிளி, நம்முடைய மனதுக்கு பிடித்தமான ஒரு கிளி, அந்த கிளியையே கவ்விக்கொண்டு வந்து விட்டதே என்பதாக நினைத்து அவர் சங்கடப்பட்டார். மற்றொரு நாள் அந்த பூனை எங்கேயோ சென்று காற்றிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்விக்கொண்டு வந்தது. இப்போது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால், எதையாவது பிடிப்பதுதான் பூனையினுடைய சுபாவம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிற்று. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம் அவருடைய உள்ளத்திலே வந்தது. தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது துன்பம் வந்துவிட்டது அவருடைய உள்ளத்திலே. தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்று சொல்லி அவர் கதையை முடித்தார். ஆகவே அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் எல்லோருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே சொந்தம். சந்தோஷமும் சோகமும் எல்லோருக்குமே சொந்தம். இறைவனும் கூட யுரீதுல்லாஹு பிக்குமுல் இஸ்ர என்று சொல்லித்தான் தருகிறான். அல்லாஹ் உங்களுக்கு நாடுவது எல்லாமே இலேசானதைத்தான் நாடுகிறான். அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவது, அவன் நினைப்பது எல்லாமே சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சொல்லித்தான் நினைக்கிறான். கஷ்டத்தையோ கவலையோ இந்த மனிதன் அடைந்துவிடக்கூடாது, இந்த மனிதன் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் நினைக்கிறான். மாறாக நாம் எப்படி அதை கையாண்டு கொள்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. மகிழ்ச்சியானதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை என்றும் சந்தோஷமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை முழுவதுமே நம்மவர்களுக்கு சந்தோஷமாக அமையும், மகிழ்ச்சியாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இரவு பொழுது இறைவனின் துதிகொண்டு உறங்கி, விடியற் பொழுது இறைவனின் துதிகொண்டு விழித்து மகிழ்ச்சியாக அமைய இறைவன் என்றும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
4: இளமை புதுமை இனிமை
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?

0: யோகா உடற்பயிற்சிலாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
0: அது சரி.
1: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
0: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னாலப்பா?
0: அதேதான்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 க்கு.

இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: இழந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

no. La la la la la la la la. La la la la la la la la. Come on, girls. La.

திறந்தேன் கண்மூடி. இது என்ன புது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

Hi, Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாம்

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: தரிசனம்.
1: நூறாண்டுகளுக்கு முன்பு மீனவர்கள் வழிபட்ட அதே சிலையின் கிளவும் பக்தியோடு வழிபட்டு வருகின்றன. இன்றைக்கு நாம் பன்கோர் தீவில் எழுந்தருளிய ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்கேன். அன்று இங்கு வாழ்ந்த நம் முன்னோர்கள் கடல் அன்னையின் தாளாட்டில் அம்மனுக்கான ஆலயம் ஒன்றை அமைத்தனர். இன்றைய வாலயம் மூன்று கும்பாபிஷேகங்களை கண்டு அழகாய் காட்சியளிக்கின்றது. ஓயாமல் வரும் கடல் அலை போல வருகின்ற பக்தர்களின் வினைகளை ஓயாமல் தீர்த்து வைக்கின்றாளன். மக திருவிழா இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. அன்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட இந்தியர்கள் தங்களின் குடும்பத்திற்கும் வேலைக்கும் காவலாக இருக்க சிறிய கோவில் ஒன்றை அமைத்து அம்மனை வழிபட்டு வந்திருக்கின்றனர். அந்த சிலையை மூலவரின் முன்புறம் நீங்களும் தரிசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பன்கோர் தீவு பக்கமா போனீங்கன்னா பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலாயா பல்கலைக்கழக மாணவர் விடுதி திட்டம் நேர்மையான, விவேகமான, பொது நிதி கசிவற்ற நிர்வாக மேம்பாட்டுக்கு உதாரணமாக திகழ வேண்டும் என பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கு முன் நிர்வாக பலவீனங்களால் செலவுகள் அதிகரித்து நிலுவையிலும் கைவிடப்பட்ட திட்டங்களையும் படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்றார் அவர். இந்தோனேசியாவுடன் புகைமூட்ட விவகாரத்தை கையாள மலேசியா அரசதந்திர வழிகளையும் ஆசியான் அணுகுமுறைகளையும் பின்பற்றும் என வெளியுறவு அமைச்சர் டதோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். இருவழி உறவை பாதிக்காமல் மக்களின் சுகாதாரத்திற்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிப்பது உறுதி செய்யப்படும் என அவர் கூறினார். இவ்வளை பொது சுகாதாரத்திற்கு மறுட்டலை விடுக்கும் புகைமூட்டம் சார்ந்த நோய்களை எதிர்கொள்ள நாடு முழுவதுமுள்ள சுகாதார வசதிகளில் உபகரணங்களின் விநியோகத்தை சுகாதார அமைச்சு அதிகரித்துள்ளது. சுவாசம் சார்ந்த நேர்வுகள் அதிகரிக்கும் நிலையில் பெரியவர்களுக்கான ஏரோசேம்பர் மூச்சு கருவிகளும் சிறாருக்கான நெபுலைசர் கருவிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டதோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். இதனிடையே அடுத்த வாரம் அட்டவணையிடப்பட்டிருந்த கல்வி தவணை இறுதி தேர்வு UASA ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. தேர்வு தொடர்பான புதிய அட்டவணை விரைவில் வெளியிடப்படும். ஏமனின் அல் மாஷிக் அரண்மனை மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் பிரதமர் ஷாயா அல் ஜிண்டானியும் அமைச்சரவை உறுப்பினர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்நாட்டின் தகவல் அமைச்சு அறிவித்துள்ளது. ஹுதி தரப்பினர் நடத்திய தாக்குதல்களில் பிரதமரின் பாதுகாப்பு படை அதிகாரிகள் இருவர் கொல்லப்பட்டதை அமைச்சு உறுதிப்படுத்தியது. பிரான்சில் ரயில் நிலைய நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் மீது பேருந்து மோதியதில் அதன் ஓட்டுநரும் 18 பயணிகளும் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களுள் 5 பலத்த காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறிய ரக பேருந்தில் சுரங்க பாதை வழியாக ரயிலில் பயணம் செய்யவிருந்த கனரக ஓட்டுநர்கள் இருந்தனர். விளையாட்டு. டென்மார்க் பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் தேசிய மகளிர் இணையினர் பலிதான் எம்தினா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் ஹாங்காங்கின் யோங் ஆங் திங் யோங் பொய்லாம் இணையை 21-12, 21-19 எனும் செட்களில் வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் பாங்கு அதான் சொன்ன பெருமைக்குரியவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய பாங்கு வெறும் குரல் ஒளியாக மட்டும் இருக்கவில்லை, அது கேட்பவர்களின் இதயங்களை தொடும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பை கொண்டிருந்தது. முதல் முஅத்தின் மதினாவில் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்காக வேண்டி முதலாக வாங்கு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார்கள். அந்த வாங்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாங்கின் தனித்துவமான சிறப்பு அம்சங்கள் ஒன்றாவது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயற்கையிலே மிக உரத்த தெளிவான மற்றும் இனிமையான குரல் வளம் இருந்தது. மைக்ரோபோன் போன்ற ஒலிப்பெருக்கிகள் இல்லாத அந்த காலத்தில் மதினாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கேட்கும் அளவுக்கு அவர்களுடைய குரலில் ஒரு காந்த ஈர்ப்பும் கணீர்மயமும் இருந்தது. இரண்டாவதாக, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாங்கு வெறும் உதடுகளிலிருந்து வரவில்லை, அது அவர்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அடிமையாக இருந்தபோது ஏகத்துவத்திற்காக அஹதுன் அஹதுன் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சகித்து கொண்ட கொடுமைகளும் தியாகங்களும் அந்த மாங்கின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எதிரொலித்தன. அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் போது கேட்பவர்களின் உள்ளங்களில் இரையச்சமும் பக்தியும் தானாக அதிகமாகி

நேர்களே, மூன்றாவது ஒரு முறை ஃபஜ்ர் அதிகாலை தொழுகைக்கு வாங்கு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருப்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்தார்கள். ஃபஜ்ருடைய மாங்கை ஆரம்பம் செய்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் புதிதாக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற வாசகத்தை சேர்த்து அழைத்தார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே அவர்களை அழைத்தார்கள், பிலாலே, இது மிக அழகிய வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுடைய ஃபஜ்ர் பாங்கில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒப்புதல் அளித்தார்கள். இன்று வரை உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் ஃபஜ்ர் பாங்கில் இந்த வாசகத்தை பயன்படுத்துவதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே காரணமாக இருந்தார்கள். நான்காவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்த காரணத்தினால் பாங்கு சொல்லக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய கண்கள் கண்ணீரால் கசிந்து கொண்டே இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினமா நகரத்திலே தொடர்ந்து அவர்களால் பாங்கு சொல்ல முடியாமல் போனது. பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் இறைவனின் தூதர் என சாட்சி பகிர்கிறேன் என்ற இடத்தை அடையும் போது நபிகளாரின் நினைவு வந்து அவர்களின் தொண்டை அடைத்து அழுகை முட்டிக்கொண்டு வரும். சுருக்கமாக சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாங்கு என்பது தியாகத்தின் குரலாக இருந்தது, ஆழமான அன்பின் வெளிப்பாடு மற்றும் மதினாவின் ஆன்மீகமாக திகழ்ந்தது. நபிகளாரின் காலத்திற்கு பிறகு அவர்கள் எப்போதாவது வாங்கு சொன்னால் மதினாவாசிகள் அனைவரும் நபிகளாரின் காலத்திற்கே திரும்பிச் சென்றது போல் உணர்ந்து கண்ணீர் வடிப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமான பிறகு துக்கம் தாங்க முடியாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கு சொல்வதை நிறுத்திவிட்டு மதினாவை விட்டே வெளியேறினார்கள். சில காலம் கழித்து அவர் மீண்டும் மதினா வந்தபோது நபிகளாரின் பேர குழந்தையான ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வாங்கு சொல்ல ஒப்புக்கொண்டார்கள். விடியற் காலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல் மதினாவின் வீதிகளில் ஒலித்த போது மக்கள் அப்படியே உறைந்து போனார்கள். உணர்ச்சி பெருக நபிகளார் மீண்டும் உயிரோடு வந்து விட்டார்களா என்று கேட்கும் அளவிற்கு மக்கள் வீதியில் இறங்கி அழத் தொடங்கினார்கள். மதினாவே அன்று கண்ணீரில் நனைந்தது. அன்று அழுததைப் போல மக்கள் வேறு எந்த நாளிலும் அழுததில்லை என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித் தருகிறது.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம், நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது தெய்வீகன் மோகன் கூட. உங்களுடைய காலை பொழுது ரொம்ப சிறப்பாக தொடங்குகின்றது.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. காலை பொழுது உற்சாகத்திற்கு 10 மணி வரைக்கும் இன்றைக்கு வணக்கம் என்ன கேளுங்க அள்ளி வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள், 29ஆம் நாள், 2026 அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமையில சந்திக்கின்றோம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நண்பர் காலையிலேயே அள்ளி கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மோகன்.
1: ஆமா, அந்த அட்சய
0: பண்டிகையும்
1: சரி, ஒவ்வொரு விசேஷ காலங்களும் அதிகமாவே உணர்த்தது இல்ல.
0: என்ன சொல்லுவாங்க, காலையில எழுந்திருச்சு முதல்ல நம்ம குளிச்சிட்டு தான் நம்முடைய வேலைகளை தொடங்கணும்.
1: ஆமா,
0: குளிக்காம நீங்க வந்து உங்க அறையை விட்டு வெளியாகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த லட்சுமி கடாட்சம் வந்து சேரணும்னுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சம் உங்க முகத்திலும் உங்கள் அகத்திலும் உங்க வீட்டிலுமே நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.
1: நீங்க சொன்னதிலே பாதி நிறைஞ்சாச்சு. இன்னும் நிறைய நிறையட்டும், மங்களங்கள் அதிகமா உருவாகட்டும்.
0: இன்றைக்கு நவராத்திரியுடைய 6ஆம் நாள், உங்களுக்கு எல்லாம் மங்களங்கள் நிறைந்து வரக்கூடிய நாளா இருக்கட்டும். எங்களால் என்ன பண்ணணும் முடியும் அப்படின்னா, லட்சுமி பாடலை கொடுத்து உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி தேவியை அழைத்து வர முடியும்.
1: அழைத்துருவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ரியர் கிக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் நேராக நின்னுங்க. ஒரு காலை பின்னாடி கொண்டு போய் காலை மேலே தூக்கி நம்ம கிக் பண்ண வேண்டும். இங்கே முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப அதிகமா வளைக்க கூடாது. கோ மசில்ஸ் மட்டும் நம்ம டைட்டா வைத்து விட்டு மூவ்மெண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் செஞ்சா போதுமானது. ஒரு காலுக்கு 10 முதல் 15 ரேப்ஸ் வரைக்கும் நீங்க செய்யலாம். 4 செட் செய்யுங்க, இதை அடுத்த காலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். சரியா, இந்த எக்ஸசைஸ் வந்து முக்கியமா நம்மளோட குளூட்ஸ் மற்றும் ஹேம்ஸ்ட்ரிங் வந்து மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் உதவியா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன்.

0: ஹரியரன் குரல்ல நம்ம கேட்ட பாடல் 6:30 காத்தே மணி 6:44 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளின் வரிசையில் 273வது ஆட்சியாளர் மாநாடு நேற்று இஸ்தானா நகரில் 2வது நாளாக நடைபெற்றது. இதில் வந்து நம்முடைய பிரதமரும் கலந்து கொண்டார் அப்படின்ற விவரம் வெளி வந்திருக்கின்றது.
1: அடுத்ததாக நாடு தற்போது புகைமூட்டத்தை எதிர்நோக்கி இருக்கும் வேளையில இந்த ஒரு தொற்று நோயியல் வாரத்தில் சுவாச குழாய் தொற்றின் பாதிப்புகள் நாட்டில் இந்த சம்பவங்கள் வந்து அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஆஸ்மா, பிறகு கண் சிவத்தல் போன்ற சம்பவங்களும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அதே வேளையில் இந்த புகைமூட்டம் தொடர்பாக இந்தோனேசியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இயன்றவரையும் நம்ம முயற்சி செய்திருக்கின்றோம் அப்படின்னு பிரதமர் கூறியிருக்கின்றார். எல்லை கடந்த இந்த புகைமூட்டம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வலியுறுத்தி இருக்காங்க.
1: மற்றொரு செய்தி, 2024 ஆண்டில் தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த மை டிஜிட்டல் ஐடி இந்த செயலி இருக்கு இல்லையா, 14.2 மில்லியன் மலேசியர்கள் வந்து இதை பதிவு செய்து இதை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விவரம் வழங்கப்பட்டிருக்கு.
0: மற்ற விவரங்களை தெரிந்திருக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. காலையில இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கோம்னா,
1: அதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த காது கொடுத்து கேட்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்களை சுத்தி நிறைய பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க, ஆனா நீங்க சொல்லும் போது அதை மனசார காது கொடுத்து கேட்பாங்க இல்லையா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த நபர் யார், அந்த ஒருவர் யார் அப்படின்றத நீங்க சொல்ல போறோம்.
0: அதனால இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், நீங்க ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இவங்களை தான் தேடுவீங்க.
1: ஆமா,
0: இது முக்கியமான ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்கணும் இல்ல ஏதாவது ஒரு பார்வை தெரியணும் அப்படின்னா நான் இவங்களை தான் தேடுவேன். அவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட சொல்லனாதான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னா அவங்க யாருன்னு கூட நீங்க கிட்ட சொல்லலாம்.
1: குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல நட்பு வட்டத்தில் ஒரு ஆளா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்.
0: ஆமா,
1: அழைத்து நீங்க தான் சொல்ல போறீங்க.
0: 0-3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 எல்லாரும் கேக்குறது இல்ல, இவங்க தான் கேக்குறாங்க, இவங்க கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்ற நபர் யாருன்றதான் இன்னைக்கு சொல்ல போறீங்க.
1: தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் மின்னல்.
0: ஜெயிலர் படத்துல இருந்து பாடல் வருது விஷால் மிஸ்ராவுடைய குரலில், ரத்தமாறி.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒருவன் குயிலிடம் சொன்னான், நீ மட்டும் கருப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். கடலிடம் சொன்னான், நீ மட்டும் பாக இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ரோஜாவிடம் சொன்னான், உன்னிடம் மட்டும் முட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். குயிலும் கடலும் ரோஜாவும் ஒன்றாக சேர்ந்து அந்த மனிதனை பார்த்து சொன்னது, எங்களிடம் இருக்கும் குறைகளை மட்டும் நீ பார்த்தாய், ஆனால் உன்னிடம் இருக்கும் ஒரு குறையை நீ எப்போதாவது பார்த்ததுண்டா? உன்னிடம் மட்டும் பிறரின் குறையை தேடி கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் அமைதியாக நின்றான். உண்மையில் உலகத்தில் எதுவும் முழுமையானது அல்ல. குயிலின் கருமை அதன் அழகை குறைக்காது. கடலில் உள்ள உப்பு அதன் பெருமையை குறைக்காது. ரோஜாவின் முட்கள் அதன் அழகை அழிக்காது. அதே போல மனிதர்களிடமும் குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்க்காமல் குறைகளை மட்டும் தேடுவது நம் மனதின் அழகை குறைக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பிறரின் குறைகளை தேடுவதற்கு முன் நம் குறைகளை பார்ப்போம். பிறரை குறை சொல்வதை விட அவர்களிடம் இருக்கும் நல்லதை பார்ப்போம். யாரையும் அவர்களின் குறைகளால் மட்டும் எடை போடாதீர்கள். பிறரின் குறையை காணாத மனம்தான் என்றென்றும் அழகான மனம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான்

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: வணக்கம் இல்லல்ல, நம்ம கூட பேசுறதுக்கு ரவீன் வந்திருக்காரு. யாருக்கிட்டதான் மனசு விட்டு பேசுறாருன்னு கேப்போம், சொல்லுங்க.
1: இப்போதைக்கு பேசுறனாக்க அதிகமா சேட் ஜிபிடி கிட்ட மட்டும்தான்.
0: ஓ, யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா சொல்றது?
1: ஆமா, யாராவது கேட்பாங்க, கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் வந்துட்டு காது கொடுத்து கேட்காம வேற வேலை பாட்டுக்கிட்டு கேக்குறாங்க. அதனால வந்து இப்ப சேட் ஜிபிடி மட்டும்தான் வந்து நல்லா கேக்குது.
0: யாருக்கும் பொறுமை இல்லன்றீங்க? கவனிக்க மாட்டாங்களா, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க?
1: சரியா கவனிக்க மாட்டாங்க.
0: ஓ,
1: அப்ப கவனிக்கலாம், கண்டிப்பா காது கொடுத்து கேட்கறது இல்ல, குறைவா
0: தான் இருக்கும். ஏதோ எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருது.
1: ஆமா, அது நல்ல
0: சேர்த்துட்டீங்க அதையும். இப்ப அந்த நண்பருக்கு ஒரு பேர் பேர் வைக்கிறதா தான், என்ன பேர் வைப்பீங்க?
1: அது எப்படி சொல்ல முடியாது, அதான் சொல்ல முடியாது.
0: ஓ, இது முக, இது அதை தாண்டி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி ரவீன். பாட்டுக்கு போயிருவோம்.

0: மலாயா பல்கலைக்கழக விடுதி திட்டம் கசிவற்ற மேம்பாட்டு மாதிரியாக இருத்தல் அவசியம். புகை மூட்ட சிக்கல் அரசதந்திர ஆசியான் அணுகுமுறைகள் பின்பற்றப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலாயா பல்கலைக்கழக மாணவர் விடுதி திட்டம் நேர்மையான விவேகமான பொது நிதி கசிவற்ற நிர்வாக மேம்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கு முன் நிர்வாக பலவீனங்களால் செலவு உயர்ந்து நிலுவையிலும் கைவிடப்பட்ட திட்டங்களையும் படிப்பினையாக கொள்ள வேண்டும், இது நாட்டிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதி திட்டத்தின் தொடக்க விழாவில் பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார். இவளை எல்லை கடந்த புகை மூட்ட சிக்கல் தொடர்பாக பேசிய டத்தோசிரி அன்வார், இந்த சிக்கலை கையாள்வதற்காக இந்தோனேசியாவுடன் கலந்தாலோசிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பதற்றம் அளிக்கும் புகை மூட்ட சிக்கலுக்கு எதிராக அரசாங்கம் துடிப்புடன் செயல்படவில்லை என கூறப்படுவது குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். இந்தோனேசியாவுடன் புகை மூட்ட விவகாரத்தை கையாள மலேசியா அரசதந்திர வழிகளையும் ஆசியான் அணுகுமுறைகளையும் பின்பற்றும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோசிரி முகமது ஹசான் தெரிவித்தார். இருவழி உறவு பாதிக்காமல் மக்களின் சுகாதாரத்துக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிப்பது உறுதி செய்யப்படும் என அவர் கூறினார். அண்டை நாட்டை உட்படுத்திய இந்த சர்ச்சைக்குரிய விவகாரத்தை கையாள தொடர்புடைய தலைவர்களுடன் நேரடி கலந்தாலோசனை நடத்தும் வழி வட்டார வழிமுறைகளும் ஆராயப்படுகிறது. தற்போதைக்கு சட்ட செயலாக்கம் உட்பட அரசதந்திர குறிப்புகளை அனுப்பும் அவசியம் எழவில்லை என்றார் அவர். இவளை பொது சுகாதாரத்திற்கு மறுட்டலை விடுக்கும் புகை மூட்டம் சார்ந்த நோய்களை எதிர்கொள்ள நாடு முழுவதும் உள்ள சுகாதார வசதிகளில் உபகரணங்களின் விநியோகத்தை சுகாதார அமைச்சு அதிகரித்துள்ளது. சுவாசம் சார்ந்த நேர்வுகள் அதிகரிக்கும் நிலையில் பெரியவர்களுக்கான ஏரோசேம்பர் மூச்சு கருவிகள் 841 சிறாருக்கான நெபுலைசர் கருவிகள் 576 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோசிரி டாக்டர் சுல்கிப்லி அஹமத் தெரிவித்தார். கடந்த மாதம் 4 தொடங்கி சுவாச குழாய் தொற்றுகள் URTI, ஆஸ்மா, கண் அழற்சி ஆகிய 3 முதன்மை நோய்கள் 78 சுகாதார நிலையங்கள் வாயிலாக கண்காணிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் தேசிய புகை மூட்ட நடவடிக்கை சார்ந்த நெறிமுறைகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்தோசிரி ஃபலினா சிடே கூறினார். காற்று மாசு குறியீடு 200 கடந்தால் பள்ளிகள் உடனடியாக மூடப்படும். அதேவேளை IPU 100 கடந்தால் அனைத்து புறப்பாட நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலை கொள்ளும் பெற்றோர் அவர்களை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் இருக்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகத்தினரிடம் தெரிவிக்கும்படி டத்தோசிரி ஃபர்லினா அறிவுறுத்தினார். இதனிடையே புகை மூட்ட சிக்கலை தொடர்ந்து அடுத்த வாரம் அட்டவணையிடப்பட்டிருந்த கல்வி தவணை இறுதித் தேர்வு USA ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மாணவர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பு குறிப்பாக மதிப்பீட்டு தேர்வெழுதுவதற்காக பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் நலன் குறித்து பெற்றோர் பாதுகாவலர்களின் கவலைகளை கருத்தில் கொண்ட பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. USA பள்ளி நிலையில் நடத்தப்படும் மதிப்பீட்டு தேர்வு என்பதால் அதனை மறு அட்டவணையிட பள்ளி தரப்பினருக்கு தளர்வளிக்கப்படுவதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு தொடர்பான புதிய அட்டவணை விரைவில் வெளியிடப்படும். எந்தவொரு தரப்பினரின் நட்பெயரை உட்படுத்திய செய்திகளை வெளியிடும் போது ஆய்வு துல்லியம் உட்பட நேர்மைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்குமாறு ஊடக பணியாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு செய்தியை விரைவாக வெளியிடும் நோக்கத்தில் ஊடகவியலாளர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பிடமிருந்தும் தெளிவுரைகளை கேட்டறிந்து நடுநிலையான அறிக்கையிடல் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்தோசிரி ஃபாமி ஃபடில் குறிப்பிட்டார். எந்தவொரு செய்தியையும் வெளியிடும் முன் குறிப்பிட்ட தரப்பினரின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். ஜோஹான்ஸ்பர்க்கில் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த பன்னாட்டு வர்த்தக திட்டம் உட்பட மலேசிய பொருள்களை வாங்கும் ஜோம் மலேசியா செயலாக்கம் வாயிலாக தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்ட சந்தைகளில் சில்லறை நேரடி விற்பனை உரிம வாணிகத்தை விரிவுபடுத்தும் வியூக நடவடிக்கையை மலேசியா முன்னெடுத்துள்ளது. பிரிட்டோரியாவில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தின் ஒத்துழைப்பின் வாயிலாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு இந்த முனைப்பை மேற்கொள்கிறது. இந்த அறிமுக நிகழ்ச்சியில் நாட்டைச் சேர்ந்த 14 வணிக பிரதிநிதிகள் உட்பட 120 சாத்தியமான முதலீட்டாளர்களை ஒரு கூரையின் கீழ் இணைத்துள்ளதாக தென்னாப்பிரிக்காவிற்கான மலேசிய உயர் ஆணையர் டத்தோ யுபாஸ்லான் யூசுப் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஏமனின் அல் மாஷிக் அரண்மனை மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் பிரதமர் ஷாயா அல் ஜிண்டானியும் அமைச்சரவை உறுப்பினர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்நாட்டின் தகவல் அமைச்சு அறிவித்துள்ளது. ஹூதி தரப்பினர் நடத்திய தாக்குதல்களில் பிரதமரின் பாதுகாப்பு படை அதிகாரிகள் இருவர் கொல்லப்பட்டதை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின் வழி உறுதிப்படுத்தியது. இதனிடையே சேதங்கள் குறித்த உடனடி தகவல்கள் கிடைக்காத நிலையில் அந்த தாக்குதல்களுக்கு அந்த தரப்பு அதிகாரப்படியாக பொறுப்பேற்கவில்லை. சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மீது ஏமனின் ஹூதி தரப்பினர் நடத்திய தாக்குதல்களில் மொத்தம் 19 பேர் கொல்லப்பட்டனர், 364 பேர் காயமடைந்தனர். அதில் ரியாட்டின் கிங் காலிட் பன்னாட்டு விமான நிலையமும் அபா பன்னாட்டு விமான நிலையமும் அடங்கும் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கடந்த ஜூலை மாதம் முதல் சவுதி அரேபியா மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து இம்மாத தொடக்கத்திலிருந்து அந்நாட்டின் மீதான ஹூதி தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. கிங் காலிட பன்னாட்டு விமான நிலையம் இதுவரை 20 முறை தாக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் ரயில் நிலைய நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் மீது பேருந்து மோதியதில் பேருந்து ஓட்டுநரும் 18 பயணிகளும் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களுள் 5 பலத்த காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறிய ரக பேருந்தில் சுரங்கப்பாதை வழியாக ரயிலில் பயணம் செய்யவிருந்த கனரக ஓட்டுநர்கள் இருந்தனர். இவ்வளை நிகழ்விடத்தில் அவசர மீட்பு குழுவினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பிரான்சுக்கும் இங்கிலாந்து இடையே சுரங்கப்பாதை வழியாக செல்லும் எரோஸ்தாரின் 2 ரயில்கள் சேவையை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்தன. விளையாட்டு. டென்மார்க் பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் தேசிய மகளிர் இணையினர் பலிதான் எம் தினா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் ஹாங்காங்கின் யோங் ஆங் திங் யோங் பொய்லாம் இணையை 21-12 21-19 எனும் செட்களில் வென்றனர். இன்றைய காலிறுதியில் மலேசிய அணி இந்தியாவின் திரேசா ஜோலி காயத்ரி கோபிசான் இணையை சந்திக்கும். இதற்கிடையில் நாட்டின் கலப்பிரட்டையர் கோசுன் வார்டு ஷெவன்லாய் உபசரணை நாட்டின் மாத்தியாஸ் கிறிஸ்டன்சென் அலெக்சாண்டா போ இணையிடம் 21-17 21-18 என்ற கணக்கில் தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தனர். நிறைவாக ஐரோப்பிய லீக். அதன் 2 நாள் ஆட்டத்தில் ஏசி மிலான் 4 சுழியம் என ரெட்பூல் செல்பாகை வென்றது. லயன் 3-2 என கிறிஸ்டல் பேலஸை வீழ்த்தியது. மலாயா பல்கலைக்கழக விடுதி திட்டம் கசிவற்ற மேம்பாட்டு மாதிரியாக இருத்தல் அவசியம். புகை மூட்ட சிக்கல் அரசதந்திர ஆசியான் அணுகுமுறைகள் பின்பற்றப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1999 இன்றைய நாளில் மலேசியாவின் முதலாவது சித்ரா வர்ணா அணிவகுப்பு கோலாலம்பூர் சுல்தான் அப்துல் சமாத் கட்டட வளாகத்தில் நடைபெற்றது. வண்ணமயமான இந்நிகழ்ச்சியை மாமன்னர் சுல்தான் சலாஹுடீன் அப்துல் அசீஸ் ஷா அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். பண்பாடு கலை சுற்றுலா அமைச்சு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளில் இந்த அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்தது. நாடு முழுவதிலுமிருந்து 28 அணிகளை சேர்ந்த 4000 பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். பாரம்பரிய ஆடைகள், பண்பாட்டு நடனங்கள், இசை, அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இவை மலேசியாவின் பல்லின மக்களின் தனித்துவத்தையும் பண்பாட்டு சிறப்புகளையும் வெளிப்படுத்தின. மேலும் சித்ராவர்ணா மலேசியா பாடலான மலேசியா ட்ரூலி ஏசியா என்ற பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பாடலை டத்தோ ஹமாத் நவாப் இயற்றினார். இந்த அணிவகுப்பை 50,000 அதிகமானவர்கள் நேரில் கண்டு களித்தனர். சில தொலைக்காட்சி நிலையங்கள் இந்நிகழ்ச்சியை நேரலை செய்தன. மலேசியாவின் பன்முக பண்பாடு பாரம்பரிய மரபுகளோடு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணிவகுப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படும் நிகழ்வாக திட்டமிடப்பட்டது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பில்லா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 7:17 எல்லாருக்கும் இனிய காலையிலே வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நாங்க
1: இன்றைய பொழுது ரொம்ப உற்சாகமா பிறந்திருக்கு, ரொம்ப மங்களகரமா பிறந்திருக்கு. நவராத்திரி இன்றைக்கு லக்ஷ்மி பூஜையும் நாம வந்து வழிபாடோட தொடங்கியிருக்கோம்.
0: 6வது நாள் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வளர்பிறையுடைய சஷ்டியும் கூட. நல்ல அருளோடு இன்றைய நாளை நம்ம வந்து தொடங்குறோம். வெள்ளிக்கிழமைதான் மங்களகரமா உங்களுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கு. முகன், இப்போ சம்பளம் எடுக்கிற பழக்கம் இருக்குல்ல,
1: முன்னெல்லாம்
0: பாத்தீங்கன்னா படத்துல கூட கட்டுவாங்க, அப்படி கட்டா வந்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க, இல்ல வீட்டுல சாமி படத்துக்கு முன்னுக்கு வைப்பாங்க, இல்ல வீட்டுல மூத்தோர்கள்
1: இருக்காங்களே. என் கணவர் வந்து சம்பளத்தை அப்படியே கையில ஒப்படைப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம்.
0: இந்த பழக்கம் உங்க வீட்டுல இருக்கா இல்ல, ஏன் இது நம்ம சம்பளம் நம்மளே பாத்துக்குவோம் அப்படின்றது. ஒரு காலகட்டத்துல இந்த சம்பளம் வந்து அதை ரொக்கமா கொடுத்தாங்க, அப்புறம் அந்த பே செக் அப்படின்ற அடிப்படையில கொடுத்தாங்க.
1: சரி,
0: அப்போ வந்து கொடுக்க வேண்டிய சூழல். இப்ப எல்லாமே வந்து இணைய மூலமாகவே வந்துருது, ஆன்லைன்லயே வந்துருது. அதை போய் எடுத்து ஏடிஎம்ல பணப்பட்டு வாழால எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன்னு சொல்ற அளவுக்கு போயிருச்சு.
1: ஆமா,
0: இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு, இது எப்படி பாக்குறீங்கன்றதா நீங்க சொல்ல போறீங்க.
1: உங்க வீட்டுல அப்படி நடக்குதா? ஆமாங்க, சம்பளத்தை எடுத்து நான் மனைவி கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்றீங்களா? அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: நேற்று அப்படியே அதர்ன ஒரு கதை, அதுல இருந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு டீம் பாட்டு வருது,
1: கேட்கலாம். இது வணக்கம்.

0: வணக்கம் இன்னலில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி கோச் நந்தா.
1: வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கு. AI ஆட்டோமேஷன் ஸ்மார்ட் சிஸ்டமோட இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ற மெத்தடை மாத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் அடல்ட்ஸ் எல்லாம் ஒரு கேள்விய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஜாப் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, AI வந்ததுனால நம்ம கேரியர் எப்படி இருக்க போகுது. உண்மையை சொல்லணும்னா ஃபியூச்சர்ல சர்டிபிகேட் மட்டும் பார்த்தாது, டெக்னாலஜிய புரிஞ்சிக்க தெரியணும், AI டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு பெரும்பாலும் கம்பெனி என்ன எதிர்பார்க்கிறாங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறதே அந்த ஃபியூச்சர்ல தான். நான் கோச் நந்தா, மீண்டும் சந்திப்போம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட கேட்டிருந்தோங்க, அதாவது கணவன்மார்கள் சம்பளத்தை எடுத்து மனைவி கிட்ட கொடுத்துருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அஞ்சலி வந்திருக்காங்க.
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். அஞ்சலி எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: எப்படி
0: இருக்கு உங்க ஊர்? நல்லா இருக்கா?
2: நல்லா இருக்கு. இப்போதைக்கு அப்படியே பனியா இருக்கு.
0: பனியா இருக்கு?
1: பனியா இருக்கா?
0: இங்க பார்த்தாலும் ஒரே பனி மூட்டமா தெரியுதா?
1: சரி அஞ்சலி, உங்க வீட்டுல என்ன நிலவரம்? கணவர் அப்படியே உங்களுடைய சம்பளத்தை கையில கொடுத்துருவாரா?
2: கணவர் பேர் வந்து மனு. நாங்க கல்யாணம் பண்ணி 16 வருஷம். இன்ன வரைக்கும் அவரோட சம்பள காசு வந்து நான் தான் ஏடிஎம்ல எடுப்பேன். அவரோட பேங்க் கார்டு கூட எங்கிட்ட தான் இருக்கும்.
0: நீங்க ஒண்ணும் தொட வேணாம், நான் பாத்துக்கிறேன்.
2: அப்படி இல்ல, ஆக்சுவலி நானே அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க உழைச்சு வருமானோ நீங்களே போய் தட்டி எடுங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்களே போங்க, நீங்களே எடுங்க அப்படின்னு. அதான் என்ன சொல்லுவாருன்னா, மகாலட்சுமின்னு சொல்லுவாரு.
1: சம்பளத்தை எடுத்து செலவு எல்லாமே நீங்க தான் பாத்துக்கீங்க அப்படின்னா?
2: ஆமா ஆமா, வரவு செலவு எல்லாமே நான் பாத்துப்பேன். அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேக்குறாங்களோ அது ரொம்ப கூட கேட்க மாட்டாரு, ஏன்னா பக்கத்திலேயே அவரோட வேலையிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் ஒரு எடுத்துக்கிட்டு போவாங்க, ஒரு பாக்கெட் மணி மாதிரி.
0: சோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு அவருடைய செயல்.
2: ஆமா, இன்ன வரைக்கும் அவரு கணக்கு வரக்கு கூட என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. நானா தான் சொல்லுவேன் என்ன பண்ண இது பண்ணேன்னு. ஆனா அவருக்கு தெரியும் நான் எது எது பில் கட்டுறேன், என்ன செய்யறேன், அதெல்லாம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சது. ஏன்னா 16 வருஷமா கூட டிராவல் பண்றாருல.
0: மனு வேலைக்கு போயிட்டாரா? பக்கத்துல இருக்காரா?
2: மனு மனு காதி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
1: ஓ, பக்கத்துல தான் இருக்காரா?
0: நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர்ல இருங்க, அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும். வணக்கம் மனு. வணக்கம். எப்படி எப்படி காலையில புல்லரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? எப்படி
1: இப்படிப்பட்ட சொக்க தங்கம்மா நீங்க?
3: ஆமா, நம்ம லட்சுமி இவங்க எல்லாம் அப்படியே பாத்து கூட்டாச்சு.
0: இன்னைக்கு காலையில கையெடுத்து கும்பிட்டுருங்க. அம்மா நீ தான்மா என்னோட நல்ல வாழ்க்கைக்கு காரணம்னு.
3: நம்ம வச்சிருந்தோமா அது எதுன்னு செலவு பண்ண தோணும், தேவையில்லாத செலவுகளா. அதனால இவங்க கிட்டே ஒப்படைச்சிச்சு.
0: அதனால நீங்க என்ன பண்ணீங்க, கொஞ்சம் வித்தியாசமா ஏடிஎம் கார்டே ஒப்படைச்சிட்டீங்க.
3: ஆமா.
1: ஓ, உழைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, மத்ததெல்லாம் அவங்க வேலை, அப்படியா?
0: இதே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கட்டும். சரியா?
2: என்னோட பையன் ஒரு வணக்கம் சொல்ல போறாங்க.
0: வணக்கம் ஐயா, நீங்க குடும்பத்தோட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பள்ளிக்கூடம் உங்களுக்கு விடுமுறை இல்ல, எங்க போயிட்டு இருக்கீங்க காலையிலே? கோயிலுக்கு போயிட்டு. நல்லபடியா இருக்கட்டும். சின்னதா ஒண்ணு கேக்கணும், உங்களோட ஆசை அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? நம்பிக்கை ஒளியேற்றுவோம், அப்படி நம்பிக்கை கொடுத்துட்டு போங்க. எதுல ஜெயிக்கணும்? ஓ, நீங்க கலரிங் போட்டிக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: வெற்றி பெறணும், நம்பிக்கை ஒளி ஏத்திரும். சரியா?
2: ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மினி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்து. இந்த குடும்பம்னா அந்த கலகலப்பு நிறைஞ்சிருக்கணும்னு.
1: ஆமா,
0: அப்படியே திரு திருமதி மனுவுடைய குடும்பம் அப்படி நிறைஞ்சு மகிழ்ச்சியை மட்டும் கொண்டு வரணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. சரியா?
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நம்பிக்கை ஒளியேற்றும்.

0: மதானி உங்களுக்காக
1: இருபத்தி ஏழு வரவு செலவு திட்டம் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 9,000 மருத்துவர்கள் 2027 நிரந்தர பணியில் அமர்த்தப்படுவர்.
2: உங்களுக்காக
3: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
4: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1,000 நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1,000 நம்பிக்கைகள் 1,000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
8: என் மக இந்த வருஷம் வந்து பிராக்டிக்கல் முடிக்கிறாங்க. அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு தூரமா கிடைக்க கூடாது அப்படின்னு ஆசை. சோ இது வந்து அவங்க லைஃப்ல முத படி. ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிக்கல் செய்யற ஸ்கூல் தேடி எடுத்தாங்க. ஏன்னா அது அவங்க அப்பா படிச்ச ஸ்கூல். அவரு இல்ல, பட் அவங்க வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போராடி அந்த கடைசியில அது இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
9: என்னோட பெரிய ஆசை கனவுனா ஒரு வீடு வாங்கணும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து ஒண்ணும் சரியா அமைய மாட்டேங்குது. அதனாலதான் நானும் நேத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மின்னல் எஃப்எம்க்கு கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதனால என்னோட ஆசை நிறைவேறிடும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை ஒளியேற்ற

0: சரண்யா சரண்யா சகோதரிகள் பாடிய பாடல் கிருஷ்ணன் வந்திருக்காரு.
1: சொல்லுங்க, நீங்க எப்படி சம்பளத்தை எடுத்து அப்படியே மனைவி கிட்ட கொடுத்துருவீங்களா?
2: இல்ல இல்ல, நான் வந்து மனைவி தான் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, காடு எதிர்த்து அவங்க
0: எல்லாத்தையும்
2: தொடருங்க.
0: உங்க மகாலட்சுமி நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும்ல, இல்ல ஒரு சின்ன ஆசையா இருக்கலாம் மனசுல, அது என்ன? அடுத்தது இதை பண்ணணும் அப்படின்னா எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க?
2: என்னோட பெரிய ஆசைனாக்க, இந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம். ஆனா பிள்ளைங்களை எல்லாம் படிச்சு எல்லாம் ஒரு நல்ல நல்ல நிலை கொண்டு வந்துடும் தான் என்னோட ஆசை.
0: ஓ, என்ன படிக்கிறாங்க பிள்ளைங்களா?
2: மூணு பேர், ரெண்டு பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்க கல்வி தான் வந்து அப்ப தூக்கி விடும். அதனால வந்து கல்வியில வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்து ஒரு சிரமம் இல்லாத ஒரு எதிர்காலத்தை நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும்.
0: அந்த எதிர்காலம் அமையணும், தீபாவளியோட வெளிச்சம் பிறக்கணும். உங்களுக்கு வாழ்த்து முதல்ல.
2: உங்களுக்கு அனைவருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம் கிருஷ்ணன்.
2: நம்பிக்கை ஒளியேற்றுவோம் கண்டிப்பா. நல்லா நம்பிக்கை ஒளியேற்றி ஆக வேண்டும்.

0: கதை
1: இன்னும் வரும் எந்த கதை சின்மை குரல்ல கேட்ட பாடல் தான் அது.
2: இன்றைக்கு இந்த கணவன்மார்கள் மனைவி கிட்ட இந்த சம்பளத்தை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். பல ரீதியான கதைகள் நம்ம நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
1: சாந்தி வந்திருக்காங்க.
3: ஆமா, எக்கோனே நானே மேனேஜ் பண்றேன். அவங்களோட எக்கோனே
1: மிரட்டி கிரட்டிலாம் வாங்கல.
3: அதெல்லாம் இல்ல இல்ல. ஏன் அப்படி கொடுத்துறாங்கன்னா, எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கணும்.
1: ஓ, அவர் எதுவும் பாத்துக்க மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாரா?
3: எதையும் கண்டுக்க மாட்டாரு. கல்யாணம் முடிச்சோம், எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் நான் தான் செஞ்சேன்.
1: மகளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்க, கணவருக்கு தெரியாமையா?
3: கணவருக்கு தெரியாம இல்ல, என்ன வரவு செலவுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றேன்.
1: எல்லாத்தையும் உங்கள்ட்ட விட்டுட்டாரு.
3: ஆமா, சின்னங்கா போயிரும் அவங்களுக்கு. எந்த தலைவனையும் அவங்களுக்கு இல்ல. சம்பளத்தை கொடுத்துட்டோம்னா எதுவா என்ன வேணாலும் பார்த்து
1: செஞ்சுக்கிறேன். ஏதாவது ஒரு மாசம் கூட குறைவு ஆகுற சூழல் ஏற்படும்,
3: அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்.
1: அப்ப கேள்வி கேட்பாரா இல்லையா?
3: அவங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. குறைஞ்சாலும் கேட்க மாட்டாங்க, கூட வந்தாலும் கேட்க மாட்டாங்க.
1: அப்ப பெரிய நம்பிக்கை தூண் நீங்க.
3: ஆமா, எல்லாமே நம்ம தான் பாக்கணும், நான் தான் பாக்கணும்.
2: ஆனா நீங்க அவருக்கு கொஞ்சமாவது இதெல்லாம் தெரியப்படுத்தணும்ல. இந்த மாதிரி இது முக்கியமா இருக்கணும், நீங்களும் செய்யுங்க, அப்படிலாம் சொல்ல வேண்டியதுதானே.
3: செலவு கூட வந்துருச்சு, அதெல்லாம் சொல்லிடுவேன். இந்த மாசம் இவ்வளவு செலவு வந்துருச்சு, இந்த இதுக்கு இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுன்னு.
1: எத்தனை வருட திருமண வாழ்க்கை?
3: 30 வருடம்.
1: 30 வருடம். இது இவ்வளவு செழிப்பா போறதுக்கு காரணம், இதுவும் ஒரு காரணமா? அவர் எல்லா பொறுப்பையும் உங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு
3: சொல்றது? ஆமா, அப்படிதான்.
1: அப்படிதான். ஆனா அது உங்களுக்கு சுமையா இல்ல?
3: ஏன்னா குடும்பம் நம்ம மேனேஜ் பண்றோம், ரெண்டு பேரும் தான். பைனான்சியல் வந்து ரெண்டு பேரும் தான். அப்ப இந்த பிள்ளைங்க படிக்கிறது, என்ன படிக்கிறாங்க, எல்லாமே
1: ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க எல்லாம் சரியா பண்ணிடுவீங்கன்னு. அதான் பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுக்கற வரைக்கும் சரியா பண்ணிட்டீங்க.
3: ஆமா, இன்னும் ரெண்டு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க டிகிரி. அவங்களுக்கும் முடிச்சு மொத்தம் 4 பிள்ளைங்க. மூணாவது டாக்டர் வந்து லா படிக்கிறாங்க, கடைசி வந்து சைக்காலஜி படிக்கிறாங்க. இந்த ரெண்டு பொறுப்பு இன்னும்
1: இருக்கு. நல்லபடியா நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கு. இப்ப இவ்வளவு ஓடுற உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை மனசுல இருக்கு, ஒரு ஆசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்களே, அது என்ன?
3: ஒரு தர வீடு வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்ப வீடு சொந்த வீட்டுலதான் இருக்கோம், ஆனா அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஒரு தர வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை வந்து மின்னல் மூலமா எனக்கு நிறைவேறணும்னு நம்பிக்கை இருக்கு.
1: நீங்க சொல்லிட்டீங்களே, உங்க வாய் முகூர்த்தமே பழிக்க போகுது. என்ன சொல்றீங்க மோகன்?
2: கண்டிப்பா பழிக்கோங்க. அதுக்கான முயற்சி எடுத்துட்டீங்களா?
3: எடுத்துக்கிட்டே இருக்கோம். 3-4 வருஷமா செஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் சரியா ஒன்னும் அமைய மாட்டேங்குது.
2: முயற்சியை கைவிட்டுறாதீங்க நீங்க.
3: கண்டிப்பா
1: இந்த தீபாவளிக்குள்ள நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். நீங்க எங்க கிட்ட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்.
3: கண்டிப்பா சொல்லுவோம் நானு.
1: நன்றி சாந்தி, தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
3: தீபாவளி வாழ்த்துக்கள். நம்பிக்கை வெளியேற்றுவோம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். 2024 ஜனவரி தொடங்கி செப்டம்பர் 30 நாள் வரையில் பெறப்பட்ட 16,338 குடியுரிமை விண்ணப்பங்களில் 6,363 விண்ணப்பங்கள் இன்னமும் பரிசீலனையில் உள்ளது என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷாமுசுல் அன்வார் நசரா தெரிவித்தார். அவற்றுள் 4,583 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு குடியுரிமை வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கட்டுமான தொழில்துறை இலக்கவிய மயமாக்கல் அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஆக்கத்திறனை மேம்படுத்துவதாக இருத்தல் அவசியம். இதன் மூலம் அதன் நன்மைகளை அத்துறையின் கீழ் உள்ள அனைத்து நிலையிலான தொழில்துறைகளும் அனுபவிக்க இயலும். இதில் சிறு நடுத்தர குத்தகையாளர்களும் அடங்குவர் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். நாட்டில் புகை மூட்டச் சிக்கலை தொடர்ந்து ஸ்லாங்கூரில் 8 மாவட்ட கல்வி அலுவலகம் பிபிடியின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான், கோலஸ்லாங்கூர், கொலலங்காட், உலுலங்காட், கோம்பா, சப்பாங், புத்தாலிங் புர்டானா, புத்தாலிங் உத்தாமாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று மூடப்படுவதாக மாநில கல்வித்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. 2020 தொடங்கி தடை செய்யப்பட்டுள்ள ஈரானின் கராஃபாரின் வங்கியுடன் தொடர்பில் இருக்கும் கியூபாவின் பன்னாட்டு வர்த்தக வங்கிக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்தது. இது தெஹ்ரானின் பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் அமெரிக்காவின் முயற்சிகளில் ஒன்றாக உள்ளது. மிக நீண்ட காலமாக தீய சக்திகளுக்கு ஆதரவு அளிக்கும் முன்களமாக கியூபா செயல்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சாடினார். அமெரிக்காவின் வடமேற்கு மாநிலமான ஒரேகானில் உள்ள சில்வர் ரெயில் ஆரம்ப பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 சிறார் உட்பட 4 கொல்லப்பட்டனர். தாக்குதலை புரிந்தவர் குறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு கருதி அப்பள்ளி வளாகம் தற்போது முடக்கப்பட்டுள்ளது. நிறைவாக ஆசிய வெற்றியாளர் லீக் கார்பந்தாட்டம். சொந்த அரங்கில களமிறங்கிய கூச்சங் சிட்டி எஃப்சி 3 புள்ளிகளை பெறும் வாய்ப்பை தவறவிட்டது. அவனி ஹாங்காங் கிளப்பான கேஜேஎஸ்சியிடம் தலா 1 சமம் கண்டது. இவ்விரு அணிகளும் விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.